நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், ரெயின்போ பண்பலை 102.1 இன்றைய நமது ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 20 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை மாதம் 27 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 10 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இனி கேட்கலாம் நவரச கன்னட ராகத்தில் அமைந்த மங்கள இசை.

0: இதுவரை நவரச கன்னட ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டோம். இனி
1: முதம் மெய்யுணர்தல் 36 அதிகாரம் 3 குறட்பா.
2: ஐ

0: நினைத்து
1: ஐயத்திலிருந்து நீங்கி தெளிவு பெற்ற மெய்யறிவாளர்களுக்கு இவ்வையகத்தினும் வானம் மிகவும் அண்மையானதும் உறுதியானதுமாகும்.
0: ஐ

0: வைத்து
1: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி FM ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள் மற்றும் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம், 6:35 வணிக வேளாண்மை, தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். காலை 6:55 நான் மலர். இன்று காலை 7 மலரும் காலை மலர். இதில் அறிவியல் தகவல்களை தாங்கி வாமா மின்னல், சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். 8 மனம் விரும்பும் பாடல்களோடு இதயராகும். 8:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். காலை 8:50 சர்ப்பரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இன்று காலை 9 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு, குழந்தைகளின் குதூகல பங்கேற்பில். காலை 9:30 அம்மன் TRY TMT கம்பிகள் வழங்கும் வசந்த் அழைப்பு. காலை 10 யாரழைத்து வந்தனையோ, காந்தியர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களின் தொகுப்பு சித்திரம் கேட்கலாம். காலை 10:30 களத்திலிருந்து இல்லத்திற்கு விடுமுறை நாள் சிறப்பு நிகழ்ச்சியில் பாரதியை படிப்பது சுகம், எழுத்தாளர் கடற்கரை மத்தவிலாச அங்கதம் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். 11 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பகல் 12:10 சூரியகாந்தி நிகழ்ச்சியில் திரும்பி வா அம்மா நாடகம் கேட்கலாம். ஹிந்தியில் வினோத்குமார் அவர்கள், தமிழாக்கம் சுஜாதா முரளி அவர்கள், நடிப்பு பி நடராஜன், ஆர் பாஸ்கரன், வி சுபத்ரா தேவி, எஸ் ஜான்சன் ஆகியோர். 12:50 பாப்கார்னர். 1 அம்மன் TRY TMT கம்பிகளின் மதுர கீதம். 1:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை முதல் அலைவரிசையில் காலை 8:45 கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் வைகாசிப்பட்ட வீரிய ஒட்டு ஆமனுக்கு சாகுபடி. சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமனுக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் பி அருட்சந்தில் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். 2:30 செய்தி மலர். 3 அம்மன் TRY TMT கம்பிகளின் இசைத்தூரல். 4 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் பர்னிச்சர் மற்றும் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5 பொன் மாலை. 6 ஆரவாரம். 6:15 உணவி மருந்து. உணவு மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மீரா முரளிதரன் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை 10:45 சிறுகதை நேரம். கி ராஜநாராயணன் அவர்களின் கதவு சிறுகதை கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவரும் தொழில் முனைவோராகலாம். தஞ்சாவூர் குருவாடிப்பட்டி எம் ஆசைத்தம்பி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருது. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே 9 இசை பெட்டகம், ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம், ஆர் வி பாலசாய் அவர்கள் புல்லாங்குழல் இசை, யு பி ராஜு மாண்டலின். 10:00 போடு ஆட்டம் போடு. முற்பகல் 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. 3:00 விடுமுறை விருப்பம் நேயர்களின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:00 சுற்றமும் நட்பும் நாடகம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள்.

பக்கத்துக்கு சிவகங்கை மாவட்ட செய்திமடல். இரவு 10 மணிக்கு ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத் சபாவில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் கர்நாடிக் வீணா. இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி வானொலியின் இனிய அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: நாள்தோறும் நல்ல நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்தே இருங்கள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட மூன்று சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: காவிரியின் வானம் பாடி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஒலிக்கிறது பாரதீபன்.

0: said the reforms aim to ensure timely payment of wages, mandatory remittance of social security contributions, greater accountability of contractors and principal employers, and stronger enforcement mechanisms against violations of labor laws. The US has proposed to increase the minimum wages paid to hire an employee under the H-1B visa program by 30% over the previously fixed limits, a move the administration claims will help prevent foreigners from undercutting salary of US nationals. India's under 15 girls delivered commanding performances in the semi-finals at the Asian Boxing Under 15 and Under 17 Championships, with 9 boxers advancing to the finals across weight categories in Tashkent yesterday. In IPL cricket, Gujarat Titans defeated Rajasthan Royals by 77 runs at the Sawai Mansingh Stadium in Jaipur last night. Today, Chennai Super Kings and Lucknow Super Giants will clash at M.A. Chidambaram Stadium. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா அனுராதா அவர்கள். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பது பாரதியாரின் வரிகள். உள்ளம் பல்வேறு உணர்வுகளை உருவாக்கும் இடம் ஆகும். அந்த உள்ளம் தூய்மையுடன் திகழ திகழ அது நற்பண்புகள் பலவற்றிற்கு வழிவகுக்கும் எனலாம். இதனை உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் என்கிறார். உள்ள தூய்மை என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அறம் என்றும் கூறுகிறது வள்ளுவம். உள்ளத்தில் குற்றம் இல்லாத தூய்மையை உடையவர்களாக அறியாமையால் ஏற்படும் மயக்கம் நீங்கும். மயக்கம் நீங்கிய நிலையில் மெய் உணர்வும் பெறலாம். மெய் உணர்வு மிகுதலின் காரணமாக அற ஒழுக்கத்தை கடைபிடித்து அறப்போராக திகழ்ந்து தன்னுடன் இருப்பவரையும் நல்வழியில் செலுத்தி தமக்கென வாழா பிறர்க்குரியவராக வாழ்ந்து இறுதியில் நிலை பெற்ற அருளினை பெற முடியும். இவர்களின் வாழ்வில் இன்பமே நிலைத்து நிற்கும். இவரிடம் துன்பம் என்பது வரவே வராது. அப்படியே அவரை நெருங்கினாலும் அது உடனே அவரை விட்டு நீங்கிவிடும் தன்மையுடையதாகவே இருக்கும் என்கிறார் வள்ளுவர். இதனைத்தான் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்றும் அதனை வலியுறுத்துகின்றார். தூய மாசற்ற உள்ளமே நல்ல உள்ளம். அந்த நல்ல உள்ளத்தில் நல்ல உணர்வுகளே தோன்றும். நல்ல உணர்வின் காரணமாக நல்ல செயல்களை நடைபெற உந்தும். அப்படிப்பட்ட நல்ல செயல்களால் துன்பம் அல்ல. அத்தகைய நல்ல உள்ளம் படித்தவர்களை, நல்லவர்களை, பண்புடையவர்களை, சான்றோர்களை, பெரியோர்களை என்றெல்லாம் இப்படி பலவாறு அவர்களை நாம் பெயர் சொல்லி அழைக்கலாம். அந்த நல்ல உள்ளம் எப்பொழுதுமே நேர்வழியை நாடிச் செல்லும். அனைவரையும் ஒன்றாக பார்க்கும். இவர்கள் உண்ணாமல் உறங்காமல் பிறர் நலம் வேண்டி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். இதனைத்தான் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்கிறார் கண்ணதாசன். ஆம், நல்லவர்கள் உறங்கும் பொழுதும் அவர்கள் உள்ளுணர்வு விழிப்புடன் செயல்பட்டு சிந்தித்துக் கொண்டே இருக்கும். இப்போது எனக்கு மன்னா உலகத்து மண்ணுதல் குறித்தோர் தம் புகழ் நிறையே தாம் மாய்ந்தனரே என்ற புறநானூற்றுவரி நினைவுக்கு வருகிறது. உணர்வுடையவருக்கே இன்பம் துன்பம் ஆசை நிராசை மகிழ்ச்சி வருத்தம் கருணை கண்ணோட்டம் கடமை பொறுப்பு என அனைத்து விதமான உலகியல் சார்ந்த எண்ணங்கள் தோன்றும். உணர்வு இல்லை என்றால் ஒன்றுமே தோன்றாது. நல்ல உணர்வு உடையவர்களையே நாம் மக்கள் என்றும் சொல்லலாம். கணமதனிற் பிரிந்திலும் இக்காயத்தின் வரும் பயனை உணர்வுடையோர் பெறுவர். உணர்வு ஒன்றுமில்லார்க்கு ஒன்றுமில்லை என்ற பரஞ்சோதி முனைவர் உணர்த்தும் உடலின் நிலையாமை கருத்தை நாம் உணர்தல் வேண்டும். உள்ளத்தின் உணர்வுக்கேற்ப ஒருவன் முன்னேற்றம் காண்பர். மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. எனவே நல்ல உள்ளம் பெற்று நல் உணர்வுடன் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். உண்டால் அம்ம இவ்வுலகம் என்ற புறநானூற்று பாடல் மனித நேயத்தையும் பிறருக்காக வாழும் உயர்ந்தோர்களின் செயலையும் போற்றுகிறது. இந்திரனின் அமிர்தம் கிடைத்தாலும்

0: அதை தான் மட்டும் உண்ணாமல் பிறருடன் பகிர்ந்து உண்ணும் மனிதர்களின் பெருமையை பேசுகிறது. பிறர் அஞ்சுவதற்கு அஞ்சி புகழ் கிடைக்கும் என்றால் தனக்கும் தன்னுடைய உயிரையே கொடுக்கக்கூடியபடியான உயர்ந்த உள்ளம் படைத்தவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமானது நிலை பெற்று இயங்குகிறது என்று சொல்லலாம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இரா அனுராதா அவர்கள்.

எதையும் எதிர்கொள்ளும் மனதை இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்நாள் முழுவதும் நாம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியட்டும். காலை பொழுதை புதிய சிந்தனைகளோடும் உற்சாகத்தோடும் நிறைக்க திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். கேட்கலாம் கே. வீரமணி பாடியுள்ள பாடலை.

ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் விருப்பன் திருநாளில் ஐந்தாம் நாளான இன்று சேஷவாகனம் மாலை 6 மணிக்கு ஆஸ்தான மண்டபத்திலிருந்து அனுமந்த வாகனத்தில் சுவாமி புறப்பாடு. திருச்சி கள்ளக்குடி ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் இரவு 7 மணிக்கு ஏரிக்கரையிலிருந்து சக்தி அழைத்து அம்மனுக்கு காப்பு கட்டுதல். கீழப்பூங்குடி தவத்திரு ராமானுஜ சுவாமிகளின் 140வது குருபூஜை விழாவில் காலை 7 மணிக்கு விநாயக பானை வைத்தல், 10:30 மகா அபிஷேகம் தீபாராதனை, மாலை 3:30 பெருமாளுக்கு திருமஞ்சன பூஜை. தஞ்சை நரசிங்கன்பேட்டை அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலயத்தில் இன்று மண்டகப்படி. கரூர் மாரியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவில் மாலை 6 மணிக்கு கம்பம் நடுதல். இனிமையான காலை வேளையில் இதம் தரும் பக்தி பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். இனி கேட்கலாம் MS விஸ்வநாதன் பாடியுள்ள பாடலை.

0: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வேளாண் பெருமக்களே, உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு சித்திரை திங்கள் 27 நாள் ஞாயிற்றுக்கிழமை. இப்போது
2: வணிக வேளாண்மை. வணிக வேளாண்மையோட முக்கிய நோக்கமா கருதப்படுறது சந்தைப்படுத்துதலுக்கான உட்கட்டமைப்பை வலுப்படுத்துறது, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மைய உருவாக்குறது மூலம் விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை வழங்குறதுல கவனம் செலுத்தி ஒருங்கிணைந்த முயற்சிகளை எடுக்கிறது, விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குறது, அழுகக்கூடிய வேளாண் பொருட்களுக்கான சங்கிலி தொடர் மேலாண்மைய செயல்படுத்துறதுல அதிக கவனம் செலுத்துறது, ஈனாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னணு தேசிய வேளாண் வர்த்தகம், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவர் சந்தைகள், குளிர்பதன கிடங்குகள், சிறப்பு சந்தை வளாகங்கள், முதன்மை பதப்படுத்தும் மையங்கள் போன்றவற்றில மின்னணு வர்த்தக வசதிகளை உருவாக்குறது, இதெல்லாம் தான் வணிக வேளாண்மையோட முக்கிய நோக்கமா இருக்கு. இதுல விவசாயிகளாகிய நாம என்ன செய்யணும், நாம விளைவிக்கிற விளைபொருட்களை அப்படியே விற்பனை செய்யாம அறுவடைக்கு பின் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி அதை எப்படி சந்தைப்படுத்துறோம், நுகர்வோருக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படிங்கறதுலதான் விவசாயிகளோட முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு. அத பல பேர் முன்னெடுத்து செஞ்சு தொழில் முனைவோரா திகழ்ந்துட்டு வராங்க. அந்த வகையில மதிப்பு கூட்டல் தொழில தனக்குன்னு ஒரு தனி இடத்தை அமைச்சிருக்க மயிலாடுதுறையை சேர்ந்த சுகன்யா குமரன் அவர்களை அண்மையில் சந்தித்தோம். அவருடைய அனுபவ பகிர்வு இதோ உங்களுக்காக.
3: மயூரகம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடக்ட் நீங்க வச்சிருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட் நீங்க இதுல வச்சிருக்கீங்க?
4: நாங்க பாரம்பரிய அரிசியில கஞ்சி மிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஒரு ஒரு பாரம்பரிய அரிசிக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட் உண்டு. ஸோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இல்லை. அதை நம்ம ரைஸா எடுக்கக்குள்ள அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால நாங்க கஞ்சி மிக்ஸா ஆக்கியிருக்கிறோம். இதை நீங்க ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்போ இல்ல நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணி நீங்க குடிச்சிக்கலாம். மோஸ்டா ஒரு கஸ்டமர் வந்து டீ காஃபிக்கு பதில் இப்ப இதை எடுக்க ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட அவேர்னஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ நாங்க ட்ரெடிஷனலா பண்ணிட்டு இருக்கோம். இது நல்லா போயிட்டு இருக்குங்க சார்.
3: அதாவது இப்ப பாரம்பரிய அரிசிகளை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த அரிசியெல்லாம் நீங்களே உங்களுடைய வயல்ல விளைய வைக்கிறீங்களா, வாங்கி செய்றீங்களா?
4: நாங்க விவசாயிகிட்ட இருந்து நேரடியா ஆர்கானிக் முறையில செஞ்சு வாங்குறதுதான் சார்.
3: எப்படி இந்த தொழிலை செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுது?
4: எங்க வீட்டுல யூஸ்வலா பாரம்பரிய அரிசி யூஸ் பண்ணுவோம் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து. நடுப்புற நாங்களும் விட்டுட்டு ஒயிட் ரைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் நிறைய அஃபெக்ட் ஆனோம். அந்த சமயத்தில் இந்த அரிசிலாம் எடுக்கக்குள்ளே நாங்கள் நிறைய ரிலீஃப் ஆனோம். அதோட எனக்கு மெனோபாஸ் டைம், அதனால பூங்கா ரைஸ் அப்படிங்கிற ஒரு ரைஸ் வந்து 3 மந்த்ஸ் கண்டினியூவஸாக எடுக்கக்குள்ளே எனக்கு அந்த இன்கன்வீனியன்ஸ் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதை நம்ம ஏன் மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடாது, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால தான் நான் இதை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது இல்லாமல் நாங்கள் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் பண்ணுறோம், அதுவும் வந்து பியூராக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பியூர் அரிசி மாவுல சிறுதானியங்கள் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல தான் நாங்க ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஊறுகாய் வெரைட்டிஸ் பண்றோம், அதுலயும் பிரசர்வேட்டிவ் சேர்க்கறது இல்ல, யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நல்ல ஃபீட்பேக் இருக்கு.
3: இது யாரு சொல்லி இப்படி ஆரம்பிச்சீங்க?
4: பாட்டி காலத்துல இருந்து நாங்க பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். இதை ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா கழுவி காய வச்சுட்டு வறுத்துடுவோம் சார். வறுக்கிறதுனால ஈஸியாக குக் ஆகும், டைஜஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் பாரம்பரியமாக பண்ணதை தான் நாங்கள் எடுத்து பண்ணுறோம். புதுசாக நாங்கள் இதில் எதுவும் சேர்க்கல, எந்த ப்ரிசர்வேட்டிவுமே கிடையாதுங்க. எங்கள் ப்ராடக்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி கொடுக்கும், ஸ்டாக் வச்சு அது மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் அப்பப்போ எங்களுக்கு மூவிங் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு தான்
3: இருக்கோம். இந்த மாதிரி அழகான பேக்கெட் எல்லாம் வந்து பேக் பண்ணணும் எப்படிமா கற்றுக்கிட்டீங்க, யாரும் சொல்லி கொடுத்தாங்களா?
4: நாங்களே தான் சார் பார்த்துக்கிட்டோம். இதோட ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகணும் அப்படின்னா அதில் காத்து பூராமல் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இது ஆர்கானிக்ங்கிறதுனால ஈஸியாக பூச்சிலாம் வரும். அதனால நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு சிப்லாக் மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து அதோட ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக்கு.
3: இப்போ ப்ரிசர்வேட்டிவே இல்லாமல் ஊறுகாய் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க, அப்படிங்கும் போது அதனுடைய வாழ்நாள் கம்மியாக இருக்கும், அதுங்களும் மார்க்கெட் பண்ணி ஆகணும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
4: 15 டேஸ் ஒன்ஸ் தான் போடுவோம். எப்படி மூமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் நாங்கள் போடுவோம். நல்லெண்ணெய் புளி லெமன் இதுதான் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். அந்த காலத்தில் நம்ம என்ன ப்ரிசர்வ்

0: கார்லிக்கும் போட்டு அதை யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் அது, லெமனும் கார்லிக்கும். அதை சாப்பிட்டு பார்த்தா தான் அதோட ரியல் டேஸ்ட் தெரியும்.
1: ஆமாம், கெடாரங்கன்னா என்னம்மா? நான் இதுவரை கேள்விப்பட்டது கெடா, லெமன் கேள்விப்பட்டிருக்கேன், பூண்டு கேள்விப்பட்டிருக்கேன்.
0: லெமனோட சிட்ரிக் ஃப்ரூட் தான் அதுவும். அது ஆனால் லெமனை விட அதிக விட்டமின்ஸ். அது
1: நார்த்தங்காயோ?
0: நோ, நார்த்தங்காய் இது வந்து கெடாரங்காய். நார்த்தங்காவுக்கும் லெமனை விட பெருசாக இருக்கும், எல்லோயிஷாக இருக்கும். நீங்கள் கெடாரங்கான்னு போடுங்க, இல்லைன்னா ஒயில்டு லைம் பிக்கல்னு போடுங்க, அது வரும். அது வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம். இது வந்து எல்லாருக்கும் செஞ்சால் கசந்து போயிடும். என்னோட இதில் நாங்கள் ட்ரெடிஷ்னல் அம்மா பாட்டி செய்கிறது தான் செய்கிறோம். அது வந்து கசக்காது, நல்லாயிருக்கும். அதுதான் எங்களோட ஸ்பெஷலே.
1: நீங்கள் மட்டும்தான் உங்கள் கைப்பக்குவத்தில் செய்கிறீங்களா, இல்லை வீட்டில் யாரும் தொழிலாளர்கள்லாம் வச்சு செய்கிறீங்களா?
0: இல்லை, நான் மாதிரி பண்ணலாம் சார். அவங்க வச்சா நம்ம டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நான் என்னோட கைப்பக்குவத்தில் தான் இது வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னுமையும் பண்ணுவேன்.
1: அப்புறம் உங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குன்னு எப்படி மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க, எந்தெந்த வழியிலலாம் அதை பற்றி சொல்லுங்க.
0: ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த மாதிரி நான் கொடுத்துட்ருந்தேன். அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் பிராண்டிங்காக கொண்டு வந்தோம். பிராண்டிங் வந்து கஸ்டமர்ஸ் மூலமா அடுத்தடுத்தவங்களுக்கு போறதுதான் அதிகமா எனக்கு கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஆன்லைன்லயும் பண்ணிட்டு இருக்கோம், நல்ல மூவிங்ல இருக்கு.
1: அது உங்க ஊர் சொந்த ஊர் மயிலாடுதுறைங்கிறதுனால மயூரகம்னு வச்சீங்களா, இல்ல என்ன வேற எதுவும் காரணம்?
0: மயிலாடுதுறைக்கு நேம் சார், மயில் வந்து சிவனுக்கு பூஜை பண்ண ஸ்தலம். சோ மயிலாடுதுறை அந்த சிவனோட நேம கொண்டு வரணும்னு மயூரகம்ங்கிறத ட்ரேட்மார்க்கா வாங்கிட்டோம். சோ அதனாலதான் நாங்க மயூரகம் சூஸ் பண்ணோம். என்னை எல்லாம் மயூரகம் சுகன்யான்னு தான் கூப்பிடுவாங்க.
1: நானும் மயூரகம் சுகன்யாகிட்டே கேக்குறேன், எப்படி அந்த ட்ரேட்மார்க்குக்கெல்லாம் விண்ணப்பிக்கிறது, அதை பற்றி எங்களோட நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா. ஏற்கனவே அக்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பயனுள்ளதாக இருக்கும், அது எப்படி வாங்குறதுன்னு சொல்ல முடியுமா?
0: நம்ம இதுக்கு உதயம் எம்எஸ்எம்இ இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருப்போங்க. அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி நம்ம அது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம், அப்போ பண்ணிக்கலாம். இல்லை இசேவை மையம் மூலயமா பண்ணுறவங்க பண்ணி கொடுக்கலாம்.
1: ரொம்ப நன்றிமா.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வணிக வேளாண்மை நிகழ்ச்சியில். இனி
3: நாமக்கல் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த அறிவிப்பு. அடுத்த 3 தினங்களுக்கான மாவட்ட வானிலையில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் நாளை கனமழையும் நாளை மறுநாள் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. பகல் வெப்பமானது 33°C மிகாமலும் இரவு வெப்பமானது 23°C காணப்படும். காற்றின் திசை பெரும்பாலும் கிழக்கு தென்கிழக்கு திசைகளிலிருந்து வீச அதன் வேகமானது மணிக்கு 6 முதல் 10 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் ஈரப்பதமானது 50 முதல் 80% நிலவக்கூடும். உழவர் நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருவாரியான இடங்களில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது அவசியம். கோடையில் உழவு செய்வதால் களைகள் பெருக்கமடைவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிர் சாகுபடியின் போது களை பிரச்சினை வெகுவாக குறைகிறது. உழவு செய்யாத வயல்களில் மழை பொழிவின் பொழுது மழைநீர் வயலில் சேகரிக்கப்படாமல் வீணாகின்றது. இதனால் மேல்மண் அரிமானம் ஏற்படுவதோடு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் விரயமாகின்றது. உழவு செய்வதால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு வயலிலேயே மழை நீர் கிரகிக்கப்படுகின்றது. நிலப்பரப்பின் கீழ் ஈரம் காக்கப்படுகிறது. பூச்சி பூஞ்சானங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உழவு செய்வதால் முன்பருவ விதைப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும். முன்பே உழவு செய்த நிலத்தில் மறு உழவு செய்து விதைப்பது சுலபமாக இருக்கும். இதனால் அடிமண் இறுக்கம் நீக்கப்படுவதுடன் நீர் கொள்திறனும் அதிகரிக்கும். விளைச்சலும் 20% வரை அதிகமாக வாய்ப்புள்ளது. எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்து எதிர்வரும் பருவ காலங்களில் அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அறிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் உழவரும் தொழில் முனைவோர் ஆகலாம் நேர்முகம் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி எம் ஆசை தம்பி அவர்கள். நேர்களே, நிகழ்ச்சி உங்களுக்காகவே, கேட்டு பயன் பெறுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 தேதி முதல் ஒரு வார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல்நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில்

0: நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. யுக்ரைனுடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்பா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர்

0: திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரானின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2019. வாழ்க்கையை அதன் இயல்போடு அழகாய் ஆவணப்படுத்தியவர். துறைமுகம், அஞ்சுவண்ணம் தெரு, குடியேற்றம் போன்ற நாவல்கள் இவரின் படைப்பாற்றலின் திறம் பேசும். சாய்வினார்காலி நாவலுக்காக 1997 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பசுமை கமழும் கிராமச் சூழலில் நகர நாகரீகம் புகுந்து சாயம் பூசிய மனித மனங்களின் ஆழங்களையெல்லாம் மிகத்துல்லியமாக துழாவி எழுத்தால் உருமாற்றிக் காட்டுகின்றன தோப்பில் முகமது மீரான் எழுத்துக்கள். சுயமேம்பாட்டு எழுத்தாளர் வேன் வால்டர் டயர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1940. ஊக்கத்தின் தந்தை என்று அன்புடன் அழைக்கப்படும் இவரது குழந்தைப் பருவம் அனாதை இல்லங்களில் கழிந்த போதும் பல தடைகளை தாண்டி தனது கனவுகளை நனவாக்கினார். எக்ஸ்கியூசஸ் பி கான், சேஞ்ச் யுவர் தாட்ஸ், சேஞ்ச் யுவர் லைஃப், த பவர் ஆஃப் இன்டென்ஷன் உள்ளிட்ட பல சுய முன்னேற்ற நூல்களை எழுதியுள்ளார் வேன் டயர். தமிழையும் அறிவியலையும் தன் இரு கண்ணனை போற்றும் நெல்லை சு முத்து பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1951. சதீஷ் தவன் விண்வெளி மையத்தில் முதல்நிலை விஞ்ஞானியாக பணியாற்றிய இவர் அறிவியல், சிறுவர் இலக்கியம், கவிதை, வரலாறு, மொழிபெயர்ப்பு, திறனாய்வு போன்ற தலைப்புகளில் 70 அதிகமான நூல்களை எழுதியுள்ளார். தமிழால் முடியும், தமிழில் முடியும் என செல்லுமிடமெங்கும் சொல்லும் நெல்லை சு முத்து பாடப்புத்தகத்தை தவிர அறிவியல் தொடர்பான புத்தகங்களையும் மாணவர்கள் படித்து சுயமாக அறிவியல் புனைவுகள் ஆக்க வேண்டும் என்கிறார். இலக்கிய விமர்சகர் கார்த்திகேசு சிவத்தம்பி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1932. மொழி, இலக்கியம், கலை, சமூகம், பண்பாடு என பல தளங்களில் மிக விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டார். 70 நூல்களையும் பற்பல கட்டுரைகளையும் எழுதி உலக அறிஞர்களின் கவனம் ஈர்த்தவர். ஆழ்ந்த அறிவு, சமூகம் சார்ந்த அக்கறையோடு வாழ்ந்த தமிழறிஞர் கார்த்திகேசு சிவத்தம்பி. கார்கில் போரில் தீரம் காட்டிய யோகேந்திர சிங் யாதவ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1980. டைகர் ஹில் பகுதியில் முக்கிய பதுங்கு குழிகளை கைப்பற்றும் பணி வழங்கப்பட்டிருந்தது இவருக்கு. மலை உச்சிக்கு ஏறத் தொடங்கினார். பதுங்கு குழிகளில் இருந்த எதிரிகள் தாக்கத் தொடங்கினர். எதிர்த்தாக்குதலை முறியடித்து டைகர் ஹில் பகுதியை மீட்டார். அவரின் ஈடு இணையற்ற வீரதீர செயலுக்காக பரம்வீர் சக்ரா வழங்கப்பட்டது. அந்த உயரிய ராணுவத்தின் பராக்கிரம விருதை பெற்றபோது சுபேதார் மேஜர் யோகேந்திர சிங் யாதவுக்கு 19, அதிலும் சாதனை. மலையாள திரைப்பட இயக்குநர் ஏ எச் லோஹிதா தாஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. மீரா ஜாஸ்மின், மஞ்சு வாரியர் என்று பல்வேறு திறமையான கலைஞர்களை திரைத்துறைக்கு அறிமுகப்படுத்திய இவர் தமிழில் கஸ்தூரி மான் படத்தை இயக்கியுள்ளார். மனிதனுக்குள் காமமும் குரோதமும் இருப்பதால் ஒவ்வொரு கணமும் அறம், கருணை, அன்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொண்டிருந்தால் மட்டுமே நல்லுணர்வுகள் நிற்க இயலும் என்கிறார் ஏ கே லோஹிததாஸ்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் புது பொலிவோடு பூத்திருக்கும் இந்த பொன்னான அதிகாலை பொழுதில் இனிதே மலர்கிறது காலை மலர். சுட்டரிக்கும் வெயிலில் நிழலாய், அடித்து கொட்டும் மழையில் குடையாய், சோர்ந்து போன நேரங்களில் துணையாய், கருவறையில் சுமந்ததோடு நில்லாமல் காலமெல்லாம் இதயத்தில் சுமக்கும் ஒவ்வொரு அன்னையருக்குமான நாள் இன்று. நம் வாழ்க்கை புத்தகத்தின் அழகான முதல் பக்கம் அம்மா. நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு காலை மலரில் காற்றலையில் நாம் கேட்க போகும் பாடல் சத்யா திரைப்படத்திலிருந்து.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: வணக்கம் வந்தனம் நமஸ்கார்.
2: வாமா மின்னல்,
1: வாமா மின்னல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அகத்துடைய அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க, ஆனா நாம செஞ்ச குற்றம் முகம் காட்டி கொடுக்காவிட்டாலும் நம்ம கையை காட்டி கொடுத்துருங்க. எப்படிங்க? அதுதாங்க கைரேகை. ஒரு குழந்தை கருவில் இருக்கும்போதே வலையன் சுருள் முடிச்சுகளை கொண்ட கைரேகைகள் வந்து உருவாகிடுதுங்க. நம்ம கை வரவலன்னு இருந்தா மற்ற பொருட்களை பிடிக்க முடியுமா என்ன? அந்த பொருள் சுலபமாக வலுக்கி விழுந்துடும்ல. அப்படி வலுக்காமல் இருக்கத்தான் இந்த ரேகைகள் உருவானதா நாம் உணர்ந்துக்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கைரேகை வேறுபடுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் கண்டிப்பா வேறுபடும்னு சொல்றாங்க ஆய்வாளர்கள். 64 பில்லியன்ல ஒருத்தருக்கு வேணும்னா ஒரே மாதிரியான கைரேகை இருக்கலாமா? உலக மக்கள் தொகையே இன்னும் 9 பில்லியனை கடக்கல. அப்ப ஒருத்தருக்கு இருக்கிற கைரேகை இன்னொருத்தருக்கு இருக்க வாய்ப்பே இல்லை. அவ்வளவு ஏங்க, நம்மளுடைய ஒரு விரல்ல இருக்கிற கைரேகை மற்ற விரல்ல இருக்கிற ரேகையோடு பொருந்துறதும் சாத்தியம் இல்லைங்க. அண்மையில மேற்கொண்ட ஆய்வுகளை என்ன சொல்லுதுன்னா, நம்ம கையில உள்ள 10 விரல்களுக்கும் ஓரளவு ஒத்து வரக்கூடிய ரேகை இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒருமித்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஒன்னா பிறந்த இரட்டையர்களுக்கு கைரேகை ஒன்னா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது எப்படிங்க? ஒன்னா பிறந்த இரட்டையர்கள் ஒரே வகையான டிஎன்ஏவை பரிமாறிக்கொண்டாலும் அவர்களோட கைரேகை மாறுபடத்தான் செய்யும் சொல்றாங்க.
3: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.
1: சரிங்க, இந்த கைரேகை மறையத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா, வயசு ஆக ஆக உடல் தளர்வு ஏற்படும், தோளுடைய நெகிழ்வு தன்மை குறைஞ்சிடும், வரி மடிப்புகள் தடித்திடும். ஆனாலும் இந்த விரல் ரேகைய மாறாதுதான் சொல்றாங்க. ஒருவேளை ஒருத்தருக்கு தோளுடைய எபிடர்மிஸ்ங்கிற பகுதியை தாண்டி காயம் ஏற்பட்டுச்சுன்னா நிரந்தரமா கைரேகை மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த உலகத்துல முத்திரை பதித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் முத்திரை பதிக்க போராடுறாங்க. அப்படி போராடுன ஒருத்தர் பல வருஷமா ஒரே நேரத்துல 3 இடத்துல வேலை பார்க்கறதா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. எப்படி அது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆளு அரசோட முத்திரைய போலியா பயன்படுத்திட்டாரு. இப்ப ஜெயில கம்பி என்றதுலயும் முத்திரை பதிச்சுக்கிட்டு தான் இருக்காரு.
4: என்ன பொழப்பு, நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல.

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ் சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க்கு போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.

0: முன்னுரிமை ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
2: சில நொடிகளில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
3: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு

வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமை கோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13 தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக்கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவிப்பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய், தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் LED திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயனா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக

புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுக்னனில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும், இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

0: தொழில்நுட்பம் இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: சரியோ சரியோ, நான் காதலித்தது.
2: கேட்டிருந்திருக்கீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் காலை மலர். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் கடந்த மார்ச் 15 முதல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தது. தற்போது தேர்தல் முடிவடைந்த நிலையில் நாளை முதல் திங்கட்கிழமைதோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.

இணைஞ்சிருக்கீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹிட்ஸில் காலை மலர். நேரம் இப்பொழுது காலை 7:31. திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகத்தில் கோடைக்கால பயிற்சி முகாமில் தனி நடிப்பு கலை பற்றி திருமதி கல்பனா தர்மேந்திரா அவர்கள் பயிற்சி அளிக்க இருக்காங்க. இனி தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 36 ரூபாய், கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய், அவரைக்காய் 70, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 70, பெரிய வெங்காயம் 30, பச்சை மிளகாய் 44, சுரைக்காய் 30, சௌசௌ 46, புடலங்காய் 60, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 40, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 80, சேப்பங்கிழங்கு 1 கிலோ 76 ரூபாய், சேனைக்கிழங்கு 36 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், கேரட் 60 ரூபாய், முட்டைக்கோஸ் 36 ரூபாய், பீட்ரூட் 54 ரூபாய், காலிஃப்ளவர் பூ 1க்கு 40 ரூபாய், எலும்பிச்சை பழம் 1க்கு 7, கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 320, ஆரஞ்சு 150, மாதுளை 280, திராட்சை 100. தெரிந்து கொண்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம்.

0: விடுமுறை காலங்கள்ல வீட்டுல இருக்க சின்ன குழந்தைங்களுக்கும் தினமும் உடற்பயிற்சி செய்யறத பழக்கப்படுத்தணுங்க. குழந்தைங்களோட சேர்ந்து பெரியவங்களும் செய்யும் போது அது அவங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்குங்க. நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஆஸ்துமா தொந்தரவு எதனால ஏற்படுது, அதுக்கான சிகிச்சை முறைகள் ஹோமியோபதியில என்ன இருக்கு டாக்டர்?
1: மூச்சு வந்து வெளியில விடும்போது ஒரு விஸ்லிங் சவுண்டோட அவங்களுக்கு வந்து அந்த மூச்சு வெளியில வரும். காத்து போகக்கூடிய அந்த குழாய்கள் வந்து நல்லா சுருங்க ஆரம்பிக்கும் போது, அதுல இருந்து காத்து வெளியில வரும்போது அந்த விஸ்லிங் சவுண்டோட ஒரு கஷ்டத்தோட அவங்களுக்கு வந்து காத்து வெளியில வருது. காஃப் அதிகமாயிட்டு அதனால வரக்கூடிய ஆஸ்துமா. எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண இல்லை, என் பையன் வந்து ரொம்ப நேரம் போய் வெளியில விளாண்டுட்டு வந்தான், அதுக்கப்புறம் தான் ஆஸ்துமா வந்துச்சு அந்த மாதிரி. இல்ல வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல வேலை பாக்குறாங்க, அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எதுவானாலும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து வீட்டில் எனக்கு பத்தி கூட பொருத்த முடியல, சாம்பிராணி பொருத்த முடியல, எங்கேயாவது தூசு அந்த மாதிரி டிராவல் பண்ணி போகும்போது டஸ்ட்டு தூசு புகை எங்கேயாவது எரிஞ்சா எனக்கு கம்ப்ளைண்ட் வருது அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த அலர்ச்சினால ஃபுல்லாக வந்து இருமல் வந்துட்டு அந்த உடம்பு என்ன நினச்சிக்குது, இது வந்து தேவையில்லாத ஒரு பொருள், அதை வந்து வெளியேற்றணும் அப்படின்றதுக்காக அதிகமான காஃப், இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த நெஞ்செல்லாம் ஒரு டைட்டாக இருக்க மாதிரி, அவங்களால இயல்பா எந்த வேலையுமே செய்ய முடியாது. அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஈஸ்னோஃபில், இம்யூனோக்ளோபுலின் இ அதோட அளவுகள் அதிகமா இருக்கும்போது அதை வச்சு அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஹோமியோபதியில வந்து எங்க வீட்டு சைடு ரொம்ப ஈரப்பதமா இருக்கு. இப்ப தஞ்சாவூர் சைட்ல இருந்தெல்லாம் பேஷண்ட் வராங்க அப்படின்னா பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகும்போதே மேடம் அந்த சைடு ஃபுல்லாவே வந்து வயலா இருக்கு, ஈரமா இருக்கும், எங்க வீட்டுல சுத்தியுமே

0: ஈரமாக இருக்கும், அந்த மாதிரி டேம்ப் என்வரான்மெண்ட்டாக இருக்குது, அதனால கம்ப்ளைண்ட் வருது அப்படிங்கும் போது நேட்ரம் செல்ஃப் அப்படின்ற மெடிசன் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அப்புறம் வந்து குழந்தைங்க காஃப் வந்துட்டு அதுக்கப்புறம் வீசிங் வறுது, ரொம்ப வந்து அந்த மரம் அறுக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது அவள் மூச்சு விட்டாவே, அந்த மாதிரினா ஸ்பாஞ்சியா அந்த மெடிசன் கொடுக்கலாம். அவங்களுக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால தொந்தரவுகள் வந்துட்டே இருக்குது அப்படிங்கும்போது ஹிஸ்டமின் அப்படின்ற மெடிசன் கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குது, அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அந்த பஃப் அடிச்சுட்டே இருக்காங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும்போது ஆர்சனிக் மால்பம், நமக்கு வந்து கோவிட் டயத்தில் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பரிந்துரைத்த அந்த மெடிசன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ஆஸ்துமா தொந்தரவுகளை வந்து ஹோமியோபதி மெடிசன் மூலமாக நம்ம நிறையா தவிர்க்க முடியும், திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த எபிசோடை வந்து கட் பண்ண முடியும். பரம்பரையாக இருக்குது, எதுவானாலும் நம்ம வந்து கேஸ் டேக்கிங் அப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி அம்மா அப்பாவுக்கு இருக்குது அதனால வரக்கூடிய தொந்தரவு அப்படின்னா ஹோமியோபதியில் வந்து நோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அந்த வழி வழியாக வரக்கூடிய அந்த தன்மைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போது இதுக்கு வேறு என்ன மாதிரியான சப்ளிமெண்ட் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, யூஸ்வலாக அந்த காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த பால் இல்லாத வர காஃபின்னு சொல்லுவாங்களே அது, அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இஞ்சி மஞ்சள் பட்டை அந்த மாதிரி பொருட்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலாம். சுத்தமாக வச்சுக்கிறது, எனக்கு வந்து தொந்தரவு வந்துருச்சு அப்படின்றதுக்காக படுத்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ரெகுலரான ஒரு வாக்கிங். அப்புறம் வந்து நாங்கள் அந்த காலத்து டெக்னிக் என்னென்னா அந்த பலூனை ஊத சொல்லி சொல்லிகிட்டே இருப்போம், டெய்லி ஒரு 10 பலூன் உன்னால் எந்த அளவுக்கு பெருசாக ஊத முடியுமோ அந்த அளவுக்கு ஊது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லங் கெப்பாசிட்டியை வந்து விரிவுபடுத்துறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது இந்த ஆஸ்துமாவை வந்து நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், வராமையும் தவிர்க்க முடியும்.
1: ஒவ்வாமை குறித்து நாளைய மருத்துவ நேரத்தில் ஆலோசனைகளை தர இருக்கிறாங்க திருச்சி ஹோமியோபதி மருத்துவர் எஸ் கார்த்தியாயினி அவர்கள்.

0: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா
1: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
2: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
0: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கேட்டணிஞ்சிருக்கீங்க, இது காலை மலர். நேரம் இப்பொழுது காலை 7:46. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு TNschools.gov.in என்ற இணையதளத்தில் வரும் 18 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது.

தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆபரண தங்க விலை. ஆபரண தங்கம் 1 கிராம் 14,150 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 280 ரூபாய். இனி தெரிஞ்சுக்கலாம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 79.53 அடியாக உள்ளது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது காலை மலர்.

மலரோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வானிலை முன்னறிவிப்பு இனி தெரிஞ்சுக்கலாம். தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வானிலை முன்னெச்சரிக்கை மீனவர்களுக்கானது. குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.

0: மனதை மயக்கும் பாடல்கள், அறிவு கண்ணை திறக்கும் அன்றாட செய்திகள், சிந்திக்க வைக்கும் நகைச்சுவைகளுடன் இனிதே மலர்ந்தது காலை மலர்.
1: நேர்களே, இன்று காலை 8:45 நமது நிலையம் வழங்கும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பு கேட்கலாம். ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். காலை 9 இசைப்பெட்டகமாக ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் கேட்கலாம். காரைக்குடி 6 அவர்கள் மிருதங்கம், டாக்டர் வி சுரேஷ் அவர்கள் கட்டம், வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யூபி ராஜு அவர்கள் மாண்டலின், தொடர்ந்து கே.எல். ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். வி.பி. மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே. பிரசன்னா அவர்கள் கீபோர்டு. நேர்களே, இன்று காலை 10:30 ஒரு பட பாடல்களாக முதல்வன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். 10:45 சிறுகதை நேரம், கி. ராஜநாராயணன் அவர்களின் கதவு சிறுகதை ஒலிபரப்ப கேட்கலாம். நண்பகல் 12:10 சூரியகாந்த் நிகழ்ச்சியில் திரும்பி வாமா நாடகம் கேட்கலாம். ஹிந்தியில் வினோத்குமார் அவர்கள், தமிழாக்கம் சுஜாதா முரளி அவர்கள், நடிப்பு பி. நடராஜன், ஆர். பாஸ்கரன், வி. சுபத்ரா தேவி, எஸ். ஜான்சன் ஆகியோர். நிகழ்ச்சி நண்பகல் 12:10 சூரியகாந்தியாக. பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம் ஒலிபரப்ப கேட்கலாம். 2:15 வேளாண் அரங்கம், லாபம் தரும் வைகாசிப்பட்ட வீரிய ஓட்டு ஆமனுக்கு சாகுபடி, சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமனுக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் பி. அருட்செந்தில் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் ஒலிபரப்ப கேட்கலாம். பிற்பகல் 3 விடுமுறை விருப்பம், நேயர்கள் கலந்துரையாடல் நிகழ்ச்சி, 4 சுற்றமும் நட்பும் நாடகம் எழுதியவர் லோட்டஸ் எடிசன் அவர்கள், அமைப்பு எஸ். அண்ணாமலை பாண்டியன்.

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல இல்ல, ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ

0: பேங்க்கு போங்க அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
0: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

8:05 ஆகுது. இது ராகம் கேட்டு இணைந்து இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல.

0: தங்கலான் படத்துல இருந்து பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க. துறையூர் மாராடி, எம் ஏ ரமேஷ், எழில், மாலதி, யாழினி.
1: அந்த இயரிங்க காட்டுங்க.
2: போச்சு உன் பிரைஸ் மணி. கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
1: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
2: எங்க?
1: கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல. RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
2: நோ ப்ரோக்கரேஜ்,
1: நோ ஹிடன்.

0: में आए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: எட்டு மணி பத்து நிமிஷம் ஆகுது. இதயராகம் கேட்டு இணைந்திருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலியோட முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் வான்வீதியில் ஒரு இசை நூலகம் நம் திருச்சி வானொலிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன் இவங்களோட விருப்ப பாடல் வாத்தி படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாம் இந்த பாடலை.

0: சீக்கிரம் டிபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல வை
1: அக்கா. பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
0: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
1: அப்ப சரியான நம்பர்
0: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
1: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க.
0: வேலையில இருந்து இல்ல.
1: ஆமா,
2: ஆர்பிஐ சொல்கிறது
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: நேர்களை உங்களின் நினைவிற்கு இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு கேட்கலாம். இன்று காலை 10:45 சிறுகதை நேரம் நிகழ்ச்சியில் கி ராஜநாராயணன் அவர்களின் கதவு சிறுகதை. 8:36 இணைந்திருக்கிறோம் இதயராக.

0: நம் நிகழ்ச்சியோடு.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு.
2: எதுக்கு?
1: குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
2: அதுவும் சரி பார்த்து வாங்க.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

ராகம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கோம். இதே ராகம் நிகழ்ச்சிக்கும் அன்னை வானொலிக்கும் இனிமையான வணக்கம் சொல்லியிருக்காங்க வசந்தி, கொளஞ்சிநாதன், கதிரவன், வாரியங்காவல். இவங்களோட விருப்ப பாடல் தான் அடுத்து கேட்க போறோம். அமரன் படத்திலிருந்து

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ் வாணி வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு நிகழ்ச்சி.
2: ஒளி என்ற ஒரு அதிசயம் கண்களுக்கு தெரியாமல் நெஞ்சங்களை தொட்டு காலங்களை தாண்டி தலைமுறைகளை இணைத்து வந்த ஒரு மந்திரம். 80 ஆண்டுகளை தாண்டி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த அற்புதமான பயணத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒவ்வொரு குரலும் நம் வாழ்க்கையின் ஓர் அத்தியாயமாகவே மாறியிருக்கிறது. காலை விழிக்கும் தருணத்தில் ஒலித்த பாடல் முதல்

0: இரவு நெஞ்சை வருடிய இனிய பாடல்கள் வரை செய்திகளும் நாடகங்களும் விவசாய வழிகாட்டுதல்களும் நம் வாழ்வை வடிவமைத்த அந்த ஒளி துணைகளின் நினைவுகள் என்றால் அது மிகையல்ல. நினைவுகள் பேசும் நேரம் வானொலிக்கு 90 என்ற இந்நிகழ்ச்சியில் நீண்ட நாளாக கேட்டு ரசித்த நேயர்கள் தங்களின் இனிய அனுபவங்களையும் மறக்க முடியாத தருணங்களையும் சுவை மிகுந்த உரையாடலாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த நினைவுகளின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
1: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 இணைப்பு இருக்குங்க. முதல் 5 மழலையின் லயிப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கி கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3 கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரவிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி ஐரோப்பாவில இருந்தாலும் சரி எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அது மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அது மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்துக் கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்துக் கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டதுதான். இதற்கிடையில என்னன்னா சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக்கொண்டே இருக்கிறது.

0: நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைபயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னைய பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா, இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே, இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க, அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சக்தியை உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல வச்சிட மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றி இருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
2: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடிக் கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
3: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
4: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல்நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா

0: பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால், மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மாமனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி, அவர்களுடைய பிறந்த நாள் நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி, அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனைப் போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. அன்றாட நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி, நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியாய், செவையினில் விழுந்து மனதினில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய், தென்றலை போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலியின் நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய், குரல் நடுங்காத குமரியாய், வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து, இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
1: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும், சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
2: பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிடுதான். இது வயது ஒளி உறப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள் துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, இந்த விஷயங்களை செய்தது. ஞாயிறு தோறும் ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சி திறமைகளுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும், அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிகவும் உதவிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனைகளை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலியிலையும் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம். தொகுப்பு அமைப்பு பிரிசி, படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய இசை பெட்டகத்தில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. பிரபல மிருதங்க கலைஞர் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் 1945 செப்டம்பர் மாதம் 11 ராமநாத ஐயர் பட்டம்மாள் ஆகிய தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். காரைக்குடி ரெங்கு ஐயங்கார், டி ஆர் ஹரிஹர சர்மா மற்றும் கே எம் வைத்தியநாதன் ஆகியோரிடம் மிருதங்க இசையை கற்று 8வது வயதில் முதல் மேடை

0: கச்சேரி நிகழ்த்திய குழந்தை மேதை என்ற பெருமை உடையவர். தமது 18வது வயதில் தேசிய விருதினை அப்போதைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் பெற்றார். பல பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு பக்கவாத்தியங்களில் தமது திறமையை வெளிப்படுத்தியவர். ஸ்ருதிலய கேந்திரா எனும் இசை பள்ளியினையும் சீசன் குருகுலம் என்ற இசை பயிற்றுவிப்பு மையத்தினையும் சென்னையில் தொடங்கி இசை கலைஞர்களை உருவாக்கி வந்துள்ளார் என்ற பெருமை கொண்டவர். மிருதங்கத்தில் காரைக்குடியார் மணி பாணி என்று சிறப்பித்தவர். 1999 ஆண்டு சங்கீத் நாடக அகாடமி விருதினை பெற்றார். இத்துணை சிறப்புகள் பெற்ற காரைக்குடி ஆர் மணி அவர்களின் இசை நிகழ்ச்சியினை இன்றைய இசை பெட்டகத்தில் வழங்குகிறோம். காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெறுகிறது. காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கடம், வி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட்.
1: நிகழ்ச்சியின் முதலில் லயக்கவிதை சரஸ்வதி ராகத்தில் அமைந்தது. ஆதி தாளம் சு ரவி அவர்களின் இசையமைப்பில் உருவானது.

தாத்தா, கலைமகள் கடைபிடி அருளுற குருவடி சரணடைவோம். தி குருவின் சரணமலர் தொழுது அமர நிலை காண்போம். தும் சொந்தம் பொங்கும் பண்கள் கொஞ்சம் நெஞ்செங்கும் நம் உன் பொன்பதம் எம் வந்தனம் தினம் தினம் தா ஒரு கணம் குருவடி நினைவதும் தீ தடைகள் உடையும் வழிகள் புரியும் தும் இசையோடு கவிதைகள் லயமுறும் நம் எங்கும் இன்பம் தங்கும் பார் குரு ஒரு பூ அருளதில் தேன் பருகிட வா இசையோடு தாளம் சேரும் நாத பிரம்மம் நம்முன்னம் சகுண பிரம்மம் எனமின்னும் மதியனும் வதனம் கதிரனும் நயனம் கதி தரும் சரணம் அனுதினம் சரணம் ததித்துவனம் ததித்துவனம் ததித்துவனம் தார் ததித்துவனம் ததித்துவனம் ததித்துவனம் தார் ததித்துவனம் ததித்துவனம் ததித்துவனம் இசைத்துணை அழைக்கிறோம் இசைத்தமிழ் தார் இசைத்தமிழ் அழைக்கிறோம் இசைத்தமிழ் தார்

தவழ்ந்ததும் கற்று தெளிந்ததும் மதிக்கும் அன்பு குரு பரன் நெஞ்ச கருணையே. கற்றோம் பெற்றோம் குருவின் அருளால் இச்செல்வம் திக்கட்டும் எட்டட்டும் கேட்கட்டும். ஏ இசை சேயனில் தாளமே தாய் அறி வானெல்லாம் பரபு மொழி என நிறைவும் சத் குரு லயமதில் இசை மலர முற்றும் லயமெங்கும் நிறையும் பரமென்றால் கொட்டும் மிருதங்கம்.

லயமே பிரம்மத்தின் சுவாசக்குழல் தியானக்கடல். பார் கோள் மீன் உலவ நீழ்வான் தான் விரியும் பூவாசம் உலவ பூங்காற்றே உதவும் சங்கீதம் நிறைய தாளம்தான் உதவும் கீதே வேதம்

வினருட்கண் கிடைத்தால் நயமிது கிட்டும் மனத்தில் இசைக்கும் இடையில் இருக்கும் மௌன வெளிக்கும் அளவு காலம்தான். அலைகடலும் முழுநிலவும் நிலவுலகும் அசைவதெல்லாம் தாளம்தான். அகமுழுதும் நயமடைய வைப்பதும் இசையொடு கவிதை கொடுப்பதும் குருவின் கருணைதான். இதை முழுவதும் உணர் அதுதான் நிஜம். சதா சிவன் பணிமா மலகன் தடம் கொட்டிட ஆண்டவம் ஆடுவான். இதுவே சதமா, இதுவே லயமா என்றும் நம் ஆசான் பாதம் பற்றிக் கொள்வோம். தத்தும் திரைகள் எற்றும் கடலின் சப்தம் புரியவா, தொழும் சிந்தைக்குள் எழும் சந்தத்தில் லயம் சிந்தட்டுமா, நித்தம் இசை மலர சித்தம் லயமடைய முற்றும் சரண மனதா.

0: அடுத்து ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சாண்டி வான்ஸ் இசையமைத்த தி சாக்ரட் கவுஸ் டேல் என்ற இசை.
1: தட்டி கேட்டோம் தட்டி கேட்டோம் தட்டி கேட்டோம் தட்டி கேட்டோம் தட்டி கேட்டோம் தட்டி கேட்டோம்.

இப்போது நாம் ரசிக்கவிருப்பது தி டான்ஸ் ஆஃப் தி ரெயின் கிளவுட்ஸ், சாருகேசி மற்றும் அமிர்தவர்ஷினி ராகங்களில் அமைந்தது. ஆதி மற்றும் கண்டச்சாப்பு தாளங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைத்தது.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், வி வி பாலசாயி அவர்கள் புல்லாங்குழல், யூ பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்ட். இப்போது அன்பே சிவம் மனித நேயம் என்ற தலைப்பில் கவிக்கண்ணன் இயற்றிய பாடலுக்கு பாலசாய் இசையமைத்தது. ராகமாலிகை கண்ட ஏக்கதாளம்.

தன் மதம் சேர்ந்த தமிழ் மூதாட்டியை தயவுடன் கணபதி கையிலை சேர்த்ததும் பொன்னொளிர் இறைமதி வானில் காட்டியே பட்டரை அபிராம்.

தொடர்ந்து வசந்த பிரவாகம், பகுதாரி மற்றும் ரஞ்சனி ராகங்களில் காரைக்குடி மணி அவர்கள் இசையமைப்பில் ஆதிதாளம்.

இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை காரைக்குடி ஆர் மணி அவர்களின் ஸ்ருதிலயா வாத்திய சங்கமம் இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் காரைக்குடி ஆர் மணி அவர்கள் மிருதங்கம், வி சுரேஷ் அவர்கள் கட்டம், பி வி பாலசாகி அவர்கள் புல்லாங்குழல், யு பி ராஜு அவர்கள் மாண்டலின், கே எல் ஸ்ரீராம் அவர்கள் பாட்டு, பி வி மதுசூதனன் அவர்கள் தப்லா, நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள் கீபோர்டு. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் தற்போது நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். இந்த பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேச முதலமைச்சராக ஐந்தாவது முறையாக என்ஆர் காங்கிரசின் திரு ரெங்கசாமி வரும் புதன்கிழமை பதவியேற்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவோடு அவர் ஆட்சி அமைக்கவுள்ளார். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, திருப்பத்தூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை முதல் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை எழும்பூர் கன்னியாகுமரி இடையேயான கோடைக்கால சிறப்பு ரயில் வரும் 15ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எழும்பூரிலிருந்து 15, 22, 29 அடுத்த மாதம் 5ஆம் தேதிகளில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் திருச்சி, அரியலூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தணிகாச்சலம்மன் திருக்கோவிலில் 100 ஆண்டு பழமையான அரச மரம் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றால் முறிந்து விழுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருத்தணியில் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக அரச மரத்தின் ஒரு கிளை விழுந்தது. இதனால் அருகில் இருந்த மின்சார கம்பம் சேதமடைந்தது. வீடுகளுக்கு மேல் மரக்கிளை விழுந்ததால் இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கும் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கும் மின்சாரம் உடனடியாக துண்டிக்கப்பட்டது. வேகமாக மீட்பு பணிகளை மின்சாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மீட்பு குழுவினர் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன்.
0: பெங்களூருவில் நடைபெறும் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் போட்டியில் இந்தியாவின் பிரகாஷ் சரண், சண்முகம், என் கே சின்ஹா, ஏ கல்யாண்பூர், அகர்வால், கே ஹான்ஸ், லக்ஷ்மணன், கொத்தப்பள்ளி, மகேஷ்குமார், நெடுஞ்செழியன், விஷால் பல்சேகர் உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 11 மணிக்கு.
2: இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
3: ஆகாஷ்வாணி யார் அழைத்து வந்தனையோ தொகுப்பு சித்திரம்.

0: யார் அழைத்து எங்கிருந்து நீ வந்தனையோ என்ற கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்களது பாடலுக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறள் பதிலளிக்கிறது. நிலமும் நீதியும் தனக்கான குரலாக கிருஷ்ணமால் ஜெகநாதன் அவர்களை அழைத்துக் கொண்டதாகத்தான் உணர முடிகிறது. அங்கனம் நிலம் நீதி என்பது கிருஷ்ணமால் ஜெகநாதன் என கருத்துரைக்கிறார் உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்கள்.
1: 1920

0: யாரிலே பட்டி வீரன் பட்டியிலே தன்னால் உருவாக்க முடியும் என்று இயற்கை இந்த தாய்மை மிக்க பெண்ணை உருவாக்கினால் அதே இயற்கை பிறந்துவிட்ட சூழலின் காரணமாக அவரை பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கி சிறுபிராயத்திலே ஏதேனும் ஒரு விதத்திலாயினும் கல்வியை கற்றுவிடலாம் என்று கற்றுக்கொண்டு கல்லூரி வரை படிக்க முடியும் என்றால் சவுந்தரா அம்மையாரினுடைய அறிமுகத்தின் மூலம் மீனாட்சி விடுதியிலே தன்னை தங்க வைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை அவருக்கு கொடுத்து அந்த நம்பிக்கையே அந்த விடுதியை தானாகவே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மையை அவர்களுக்கு வழங்கி பின்னால் காந்தி மகானின் அற்புதத்தை உணர்ந்து அவரோடு ஒத்துழையாமை இயக்கத்திலும் அரசியல் சார்ந்த இயக்கங்களிலும் ஈடுபட்ட சங்கரலிங்கம் ஜெகநாதன் அவர்களை அறிந்து அவரோடு இணைந்து இந்த சமுதாயம் சார்ந்த சிந்தனையை தன் உள்ளத்திலே விதைத்துவிட்ட ஒரு தாயான வடிவத்தை அவர் அடைகிறார். அதுதான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். தாய்மை சிறக்கும் என்பதை மிக அழகாக தெளிவாக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறு ஆவணப்படமாக இந்த படத்தை நான் கருதுகிறேன்.
1: உழவர்களுக்கான உரிமையை கொணர்ந்தவர், குரலற்றவர்களின் குரலாக ஒலித்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என தனது கருத்துக்களை பதிவு செய்தார் உச்சநீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் அவர்கள். காந்திய நெறியில் நிலத்திற்கான நீதியை நிலைநிறுத்திய கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வானொலிக்கு வழங்கிய ஒளிப்பதிவிலிருந்து சில துளிகள்.
2: அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே, எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து, இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே, தோன்றும் அளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா கிடக்கும் சுகம் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கீழ்த்தஞ்சை பகுதியில் 1968 அங்கே போனோம். அன்றிலிருந்து இன்று வரையே அங்கே இருக்கின்றேன். உழைக்கின்றார்கள், அது கையில் நிலமில்லை. இது மாபெரும் கொடுமை. அதிலே மாட்டிக்கொண்டு இருந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதும், யாராவது நமக்கு பேசுவதற்கு கிடைக்க மாட்டார்களா, நம்முடைய கருத்தை சொல்லுவோம் என்றால் என்னை பார்த்த எல்லா பெண்களும் ஓடி விடுவாங்க. எப்படியாவது அவர்களை இழுக்க வேண்டும் என்று நானும் அவர்களோடு சேர்ந்து பயிர்த்தொழிலில் ஈடுபட்டேன். நாற்று நடுவது, களை எடுப்பது போன்ற காரியங்களை அவர்களோடு சேர்ந்து, அவர்கள் வீட்டில் ஒரு பாட்டில் நீராகாரம் வாங்குறது, கடையில் நாலு வாழைப்பழம் வாங்குறது, 3 ஆண்டுகள் இதே மாதிரி ஒரு வெள்ள கதர்ச்சலையை கட்டுகிறது. ரொம்ப வெயில் வரும்போது அந்த ஆற்றுல போற தண்ணியில போய் முங்கி எந்திரிச்சிட்டு வந்துருந்த அவ்வளவுதான். ராத்திரியில் இந்த பெண்களோட போய் படுத்திருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கடுத்து பாட்டிலில் நீரகாரத்தை ஊற்றி கொடுத்துடுவாங்க. இப்பொழுது எல்லாருக்கும் நான் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தில் கொடுத்துட்டு வந்தேன். இப்போ எல்லாரும் 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வச்சு நல்ல நிலைமையில் இருக்கின்றாங்க. எல்லாம் செயல்கூடும் என்னானே அன்பு, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.
1: இன்றும் வள்ளலார் வழியில் வாழும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களது ஒலிக்கீற்றை வழங்கி மகிழ்கிறது திருச்சிராப்பள்ளி வானொலி. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் என்று பாடினான் பாரதி. அந்த காணி நிலத்தை பெற்றுத்தந்த சக்தியாய் நம்மிடையே வாழ்கிறார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள். அவரது வாழ்க்கை தடங்களை வரலாற்று பதிவுகளாக ஆவணப்படுத்தியிருக்கும் கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்களை சந்திக்கிறார் கு அடைக்கலராஜ்.
3: ரவி சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஆவணப்பட இயக்குனர், கவிஞர், எழுத்தாளர், நமது வானொலி நாடக நடிகரும் கூட. நவீன கவிதைகளையும் ராகங்களோடு பாடும் வல்லமை பெற்றவர். இப்படி பன்முக திறமை பெற்றவர். நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
4: வணக்கம்
3: ஐயா. எந்த தருணத்தில் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அம்மாவை குறித்த ஆவணப்படம் இயக்கணும்னு முடிவெடுத்தீங்க?
4: நான் முதல் முறையாக அம்மாவை நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் நான் சந்தித்தேன். தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த நேர்காணலுக்காக சந்தித்தப்போ அம்மாவுக்கு அந்த பேசுறதுலலாம் அவ்வளோ விருப்பம் இல்லை. கூட இருந்து

0: மற்றவங்கெல்லாம் அங்கே டிவியிலேருந்து வந்திருக்காங்க அப்படி இப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வேலை கிடக்கு அப்புறமா பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்கள அப்படியே கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டோம். 2020 குக்கு சிவராஜ் அப்படிங்கிற ஒரு சமூக இலக்கிய சேவகர், அவர் தன்னரம்னு ஒரு பதிப்பகமும் நடத்துகிறாரு. அவருடைய பதிப்பகத்திலேருந்து ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அந்த புத்தகம் இத்தாலியன் ரைட்டர் லாரா கோப்பா அப்படிங்கிறவங்க எழுதின கலர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பு. அந்த மொழிபெயர்ப்பை பண்ணவர் பி ஆர் மகாதேவன் ஒருத்தர். இந்த புத்தகத்தை கொடுத்து என்னை படிங்கன்னு சொன்னார். 3 கழித்து பெண்கள் சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக நான் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா, அம்மாவினுடைய பன்முக தளங்களில் அவங்க செஞ்ச வேலைகள் எல்லாமே அதில் படிக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு அவங்கள பற்றி வந்த கட்டுரைகள் வெவ்வேறு ஆட்கள் எழுதியிருக்காங்க. நேர்காணல்கள் வந்திருக்குது, பிபிசி ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நான் அப்புறம் தேடி தேடி ஒவ்வொன்றா பார்க்குறேன். பார்த்தோன்னே எனக்கு பிரமிப்பு தான் அதிகமாகுது. சாதாரணமாக ஒரு வெற்றியை அவங்க அடைஞ்சிடலை, அதுக்கு பின்னால் எவ்வளவோ ரத்தம் தோய்ந்த, வலி தோய்ந்த, மன அவசங்கள் நிறைந்த ஒரு வரலாறு பொதிஞ்சு கிடக்கு அப்படின்னு தெரிஞ்சது. ஆனும் என்னுடைய தம்பியும் அம்மாவை பற்றி ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதணும். அவர் பேர் வேலவன். தமிழ் படங்கள், தெலுங்கு படங்களில் ஒளிப்பதிவாளராக வேலை பார்த்துருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ கேமரா பண்ணு, உள்ளடக்கத்தை நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட்ஜெட் போட்டு பார்த்தா போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எக்கச்சக்கமான செலவாகிறதா வந்தது. அப்போ என்னோடய தம்பி என்ன சொல்லிட்டாரு, இந்த படத்தை விட்டுடலாம், ஏண்டா இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், பண்ணால் அதை ஒழுங்காக கையோடு வெளியிடுறதுக்கான சாத்தியம் இருந்தால் நம்ம பண்ணணும், இல்லாட்டி இந்த உழைப்பு சிந்தனை எல்லாமே வீணாக போமே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். ஒரு வகையில் அது நியாயம்தான். ஒரு 15 கழித்து வந்து ஒரு யோசனை சொன்னால், நம்ம வந்து மத்திய அரசுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் மத்திய அரசுக்கு விண்ணப்பித்தோம். அப்புறம் அவங்க ஒரு 3 இன்டர்வியூ நடத்துனாங்க, படம் ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த கொரோனாவுக்கு ஃபண்டு திருப்ப வேண்டி இருந்ததுனால அந்த படம் அப்படியே நின்று போச்சு. அதுக்கு பிறகு நான் சந்திக்கிற வசதி உள்ள நண்பர்களை எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், அம்மாவை பற்றி இப்படி ஒரு படம் பண்ணணும், நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க அந்த தொகையை கேட்டு மிரண்டுருவாங்க. இப்படி கடைசியாக அது சென்னை சில்க்ஸு சந்திரன் அந்த முதலாளியை ஒரு முறை சந்திச்சப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் மனம் வந்து ஒத்துக்கொண்டார்.
1: எப்படி இவங்களெல்லாம் கொண்டு வந்தா இந்த ஆவணப்படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தீர்மானிச்சிங்க? இவங்களதான் கூப்பிடணும்னு எதுவும் திட்டம் வச்சிருந்தீங்களா?
0: இந்த படத்துல நேர்காணல்கள்ல வர்றவங்க முக்கியமா உழத்தியர்கள், அதாவது உழவருக்கு பெண்பால், 2 உழத்தியர்களுடைய நேர்காணல் இருக்கு. அவங்க அவங்களோட சம்பந்தப்பட்டவங்க, அவங்களோட போராடினவங்க, அவங்களோட சிறைக்கு போனவங்க, அவங்களால் நிலம் வாங்கி கொடுத்து பயன்பெற்றவங்க, அவங்க 2 அதில் வராங்க. அது தவிர கா பழனித்துறை அப்படின்னு காந்தி கிராம யூனிவர்சிட்டியோட ஓய்வு பெற்ற அரசியல் பேராசிரியர் அதில் பேசுகிறாங்க. அப்புறம் அம்மாவோட பொண்ணு டாக்டர் சத்யா, அவங்கள எடுத்தேன் 2. 3 பாலபாரதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கு பிறகு நம்ம குக்கு சிவராஜ், அவர் தான் இவங்களை பற்றி புத்தகங்களை கொண்டு வந்தவர். ஜி ஆர் சுவாமிநாதன் சார் வந்து இதில் நீதியரசர் பேசியிருக்காங்க. ஜி ஆர் சுவாமிநாதன் சார் என்கிட்ட பேசும்போது ஒரு தடவை சொன்னாங்க, அம்மாவை பார்க்க ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் அம்மாட்ட போய் கேட்டேன். அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இங்கே நம்ம வீட்டில் யார் வேணாலும் வரலாம், அடையா நெடுங்கது வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு நான் இப்படி ஒரு தப்படி எடுத்து வச்சேன். நீ வந்திய நம்ம வீட்டில் கதவு இருக்கு, ஜன்னல் இருக்கா? இல்லை, யார் வேணாலும் வரலாம், வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாதாரணமாக வந்தார். நான் சரி, அம்மாவை பார்க்குற சில காட்சிகளை எடுக்கலாமா என்ன அப்படிங்கிறது எனக்கு யோசனையாக இருந்தது. அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு மறுத்துட்டார்னா என்ன பண்ணுறதுன்னு நான் என்ன பண்ணேன், கார் வர்றது அவருக்கு தெரியாமல் கேமராவில் ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு இவர் வந்த உடனே தன்னெழுச்சியாக இயல்பாக அம்மாவை பற்றி முழுமையாக அறிந்ததுனால அவரை அறியாமல் அப்படியே போய் காலில் விழுந்தார். அம்மா நெகிழ்ந்து போயிட்டாங்க. அப்படியே ஒரு தாடையை பிடிச்சாங்க. அப்புறம் 90 எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, 90 பூசி விட்டாங்க. அப்புறம் ஒரு 20 போல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசின பிறகு அம்மாவை பற்றி ஒரு 2 வரி நீங்கள் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். அப்படி தான் அதில் ஒரு 30 அவர் பேசியிருக்காரு. ஸோ ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டவங்க. இதை தவிர இன்டெலிஜென்ஸ் IG ஈஸ்வரமூர்த்தி இதில் பேசியிருக்கிறார். பல துறை சார்ந்த எதிர்துருவ முரண் கொண்ட கருத்துகள் உள்ளவங்க இந்த படத்தில் சந்திச்சிருக்காங்க. அம்மா வந்து ஒரு நேர்காணலில் சொல்கிறாங்க,

0: வெறுப்பின் மூலமும் கசப்பின் மூலமும் வன்மத்தின் மூலமும் யாருடைய கதவையும் மூடிவிடாதீர்கள். மூடிவிட்டால் உரையாடல் சாத்தியமில்லை. உரையாடல் சாத்தியம் இல்லை என்றால் அங்கு சமாதானம் சாத்தியமில்லை. சமாதானம் அங்கு சாத்தியமில்லை என்றால் அமைதியும் நிம்மதியும் சாத்தியமில்லை. அதனால் யாருடைய கதவுகளையும் மூடிவிடாதீர்கள். கருத்துக்களை கருத்துக்களோடு மோதவிட்டு உங்கள் கருத்துக்களை வெல்லுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். தனி மனிதர்கள் மீது வன்மம் கொள்ளாதீர்கள், அது முதலில் நம்மை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோல எதிர்கருத்து கொண்டவர்களையும் கொள்கை ரீதியாக முரண்பட்டவர்களையும் இந்த படத்துல நான் நினைச்சிருக்கேன். அவங்க சொன்ன வார்த்தைக்கு தக்க அதனுடைய கட்டமைப்புலயும் அது இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படித்தான் இதுல எல்லாருமே பேசியிருக்கிறாங்க.
1: அப்புறம் நீங்க இப்படி ஒரு ஆவணப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்ல என்ன சொன்னாங்க? எப்படி நீங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணீங்கிறத சொல்லுங்க.
0: இவ்வளவு வயசுக்கு மேல அதை எடுத்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஏதாவது செலவு பண்றதா இருந்தா கொடுங்க, நாலு ஏழைகளுக்கு நிலத்தை வாங்கி கொடுப்போம் அப்படி சொன்னாங்க. இல்லைங்கம்மா, அதெல்லாம் கொடுக்கலாம், அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்கம்மா, இப்ப இனிமே நான் பேசி சமூகத்துக்கு அதனால என்ன லாபம்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களை மாதிரி சில விழுதுகள் இந்த ஆலமரத்துக்கு வேணுமேம்மா, யாராவது ஒருத்தர் புறப்பட்டு வரணுமேம்மா, இது மாதிரி செய்யறதுக்கு, அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுக்கறதுக்கு இந்த படம் உதவியா இருக்கும். ஓ, நம்ம சொன்னா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம, உங்க வாழ்க்கையை நான் சொல்றேன், அதுக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க. சரி, என்னமோ செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் ஆரம்பிச்சோம்.
1: சந்திரன் ஐயா படம் எடுக்கிறதுக்கு பணம் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதை தாண்டி நிறைய செலவுகள் வந்திருக்குமே, அதெல்லாம் எப்படி சமாளிச்சீங்க? வேற யாரெல்லாம் உங்களுக்கு உதவிக்கு வந்தாங்க அப்படிங்கறத சொல்லுங்க.
0: பி சி ஸ்ரீராமோட உதவியாளர் சஞ்சய் இந்த வெளிப்படத்தை எடுத்தார். மிகச்சிறப்பா வேலை பார்த்தார். அவங்க எல்லாம் வந்து சம்பளம் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ கையில இருந்ததை கொடுத்தோம், அந்த அளவுக்கு தான் நாங்க செய்ய முடிஞ்சது. அது மாதிரிதான் பல பேர் இதுல இணை இயக்குனரா வேலை பார்த்த சக்திகுமார், உதவியாளர்களா வேலை பார்த்த ஹரி, அப்புறம் வந்து ரமணன், இவங்களுடைய பங்கு எல்லாம் முக்கியமானது. அதை தவிர இசையமைப்பாளர் திவாகர் சுப்பிரமணியம் இந்த படத்தை பார்த்துட்டு தன்னுடைய கையிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இந்த மியூசிக்கை போட்டார். எனக்கு ப்ராஜெக்ட் பிடிச்சிருச்சே சார், நான் பண்ணியே தீரணும் சார், ஃபினான்ஷியல் விஷயத்தினால அது ஸ்டக் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி செஞ்சார். என்ன உணர்வுகளை நாம மீட்டணும்னு விரும்பணுமோ அதே ராகத்துல அவர் மெட்டமைச்சார்னு சொல்லணும். இப்படி வந்து இது ஊர் கூடிதான் தேர் இழுத்து கொண்டாந்து நிறுத்தியிருக்கமே தவிர தனிப்பட்ட மனிதர்களால ஒன்றும், அப்புறம் முதலாளிகளுக்குமே என்னன்னா இதுல போடுற பணம் வந்து ரிட்டர்ன் எதுவுமே வராது. எல்லாரும் பாக்குறாங்கன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்குமே தவிர அதுல ஒரு ரிட்டர்ன் இருக்காது.
1: இந்த திரைப்படத்தின் மூலமா பெரிய வருமானம் இல்லாட்டியும் இது சமூகத்திற்கான முதலீடுன்னு நான்

0: வருமானம் இல்லாட்டியும் இது சமூகத்திற்கான முதலீடுன்னு நான் நினைக்கிறேங்க.
1: நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, இது என்ன சார் லாபம் இல்லாத ஒரு வேலையை எதுக்கு தொடர்ந்து செய்றீங்க, இதனால என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதலாளிகள் கேட்பாங்க. நான் அப்ப சொல்லுவேன், மனைவிக்கு பூ வாங்கி கொடுக்கறதுக்கும் பெற்ற பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்கறதுக்கும் கணக்கு பாக்குறவன் ஒரு நல்ல குடும்பஸ்தனா இருக்க முடியாது. அதுபோல நம்ம லைஃப்ல பல காரியங்களுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த சமூகம் என்றைக்காவது மாறும் அப்படின்னு அம்மா நம்பி இயங்குனாங்க. அது மாதிரி நம்ம சில வேலைகளை அப்படிதான் வந்து எதிர்பார்ப்பு இல்லாம பிரதிபலன் பார்க்காம செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இன்னைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டே தான் நான் இருக்கிறேன். வந்து
0: ஐயா, இந்த திரைப்படம் எடுக்கிறதுல எப்படி ஒத்துழைச்சாங்க அம்மா?
1: அம்மாவை இயக்கிறதுல எனக்கு ஆக்சுவலா ஒரு சிரமமுமே இல்லை. அவங்களுடைய முதுமை காரணமாக அந்த நடக்கிறது உட்கார்றது எந்திக்கிற வைக்கிறதுல தான் கொஞ்சம் சிரமம் இருந்ததே தவிர, மற்றபடி சிந்தனை வந்து அவ்வளவு தெளிவாக இருக்கு. வயல்ல நீங்க நடக்கிற மாதிரி ஒரு காட்சி வேணுமா அப்படின்னு கேட்டேன். சத்யா அவங்களோட பொண்ணு, அவங்க வந்து எப்படி நீங்க இது மாதிரி கேட்குறீங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அம்மா அவங்க போன பிறகு ஏன் அது முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா, நீங்க நாற்று கடவுளை வேண்டி அவர்களுக்கு கொடுப்பதாக ஒரு காட்சி இருக்கு, அதே மாதிரி நீங்க வந்து விதை நெல்ல வேண்டி கொடுக்குறீங்க, அப்படி ஒரு காட்சி படத்துல இருக்கு. அப்புறம் பம்பு செட்டு கிட்ட நீங்க உட்கார்ந்து அதை பாக்குற ஒரு காட்சி இருக்கு. அப்புறம் வயல் வரப்போறோம் நீங்க நிக்கிறதும் அந்த கட்டை சவர் மேல உட்கார்ந்துருக்கிறதுமான காட்சி இருக்கு. இத்தனை வருஷங்களாக நடந்து நடந்து இந்த வயலில் பாதம் பதிஞ்சிருக்கும், அதை பத்தின ஒரு காட்சி இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேம்மா. அதுதான் பரவாயில்லம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அம்மா வந்து அக்கா போயிடுச்சப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. பார்த்துட்டு உடனே என்ன பண்ணாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வயலுக்கு போனோன்னா அப்படி நின்று சொன்னாங்க, இது சமதளமாக இருந்தால் கூட நடந்துடுவேன், இது மேடும் பள்ளமுமா இருக்குதே, அது சொன்ன மாதிரி ஏதாவது கல்லு கல்லு கண்ணாடி கிடந்துச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டேம்மா, நானே ஒரு தடவை நடந்து பார்த்துட்டேன், அசிஸ்டண்ட் நடந்துட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பக்கத்துக்கு அந்தாண்ட ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பார், இந்த பக்கத்துக்கு அந்தாண்ட ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பார், பின்னாடி கேமராமேன் இருக்காரு, அவர் அம்மா ஏதாவது சாயிற மாதிரி இருந்தாங்கன்னா கேமராவை தூக்கி போட்டு அம்மாவை பிடிங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நீங்கள் தைரியமாக போகலாமா அப்படின்னு. நடந்தாங்க, எவ்வளோ நடக்கணும்னு கேட்டாங்க, 10 தப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து முதுகு பக்கம் காமிச்சு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே வரப்பு முடியுது, அந்த இடத்துல நின்றுட்டாங்க. நின்றுட்டு ஸ்டே கொடுக்குறாங்க, ஒரு 15 செகண்ட் அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு அந்த பக்கத்தை பார்த்தே பேசுகிறாங்க, எடுத்துட்டியா திரும்பட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதாவது இது வந்து தேர்ந்த நடிகர்கள் தான் அப்படி செய்வாங்க, அது மாதிரி செஞ்சாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கு தாயே அப்படின்னு அவங்க கையை பிடிச்சிட்டேன். நான் அந்த வயதுக்கு அந்த தைரியம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. நினைச்சு பார்த்தா வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இந்த வயதுல இந்த துணிச்சலோட இப்படி செஞ்சாங்கன்னா அவங்களுடைய வயது காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அவங்க?
0: ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க ஐயா. இப்ப அம்மாவுடைய மகன் மகள் இருவரும் இருக்காங்க. எங்காவது அவங்கள்ட்ட பேசும்போது, அம்மா ஊருக்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, நம்மளுக்கு எதுவும் செய்யாம போயிட்டாங்களே அப்படின்னு ஏதாவது மன வருத்தம் தென்பட்டதா?
1: பெருமிதமும் பெருமையும் தான் இருக்கு. இந்த அம்மாவுக்கு நாங்க மகனா மகளா பிறந்தமே அப்படின்றது அது வாய் வார்த்தையில இல்ல, செயல்பாட்டுல தெரியுது. அண்ணனை, அவர் பேர் பூமிகுமார், அவரை வந்து நான் இன்டர்வியூக்காக கூப்பிட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டார். கடைசி வரைக்கும் அவர் வரலை. ஏற்கனவே இருந்த ஷார்ட்ஸை தான் ஃபோட்டோஸை தான் நான் எடுத்து இந்த டாக்குமெண்ட்ரியில் போட்டிருக்கேன். இது அம்மாவை பற்றின படம், அம்மா தான் இருக்கணும், நான் வந்து பேச விரும்பலைன்னு சொல்லிட்டார். இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பேசலைன்னு சொன்னால் அப்புறம் என்ன, ஏன் ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு கேட்டார். ஒரு குடும்பம், ஒரு பெண் தனியாக ஒன்றும் செஞ்சிட முடியாது. அந்த கணவர் அவங்களுக்கு உதவியாக இருந்திருக்காங்க, ரெண்டு பிள்ளைகளான நீங்கள் இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு உதவியாக இருக்காங்க, அவங்க தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொல்கிறீங்க. அந்த அளவுக்கு இருக்கும்போது எப்படி சரி நான் சத்யா வேணால் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் சத்யா அந்த அக்கா மட்டும் பேசினாங்க. அந்த குடும்பம் அவங்கள எப்படி ஏந்தி கொண்டு போயிருக்குங்கிறது அவங்களுடைய லைஃப்லேருந்து, ஏன்னா அவங்கள படிக்க வைக்க அவங்களுக்கு முடியலை, பக்கத்துல இருந்து அம்மாவாக கொஞ்சி பார்த்து விளையாட முடியலை. குழந்தை அப்படியே பிறந்து ஒரு 4-5 வயசுல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அங்கங்கே யார் யாரோ வளர்க்குறாங்க, யார் யாரோ படிக்க வைக்கிறாங்க, மகன் டாக்டருக்கு படித்ததோ கம்போடியாவுக்கு போனோ எதுவுமே தெரியல. அது அவங்க சொல்கிறாங்க, டாக்குமெண்ட்லேயே இருக்குது. அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்காங்க, அதுக்கு வள்ளலார் அவங்களுக்கு ஒரு காரணமாக இருக்காங்க.
0: ஐயா, நீங்கள் நிறைய ஆவணப்படம் தயாரிச்சிருக்கீங்க. மற்ற ஆவணப்படத்துக்கும் இந்த நிலம் கூட்டல் நீதி ஈக்குவல் டு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆவணப்படத்துக்கும் என்ன வித்தியாசம்?
1: பெரும்பகுதி நான் எடுத்தது எழுத்தாளர்களை மட்டும்தான். ஆவணப்படம் எடுக்கிறது

0: பண்ணுறதுக்கு ஆள் வரவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இதில் நிறைய படிக்கணும், நிறைய சிந்திக்கணும். இப்போ இந்த படத்துக்கு 9 மாதம் வேலை பார்த்துருக்கேன். நீங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா வச்சுங்களேன் மினிமமான லேபர், 9 மாதத்துக்கு என்ன கொடுப்பீங்க? ஹானரோரியம் அப்புறம் இருக்கட்டும், ஆனால் தினக்கூலின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கூட இதில் ஒன்றுமே கிடைக்காது. அதனால் வரமாட்டாங்க. இதனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நம்ம சுதந்திர நாட்டில் வாழவே முடியாது. காந்தி அப்படி நினைச்சிருந்தாலோ, நேரு அப்படி நினைச்சிருந்தாலோ, குமரப்பாவோ, ஜெயபிரகாஷ் நாராயணனோ, இந்த மாதிரி தலைவர்கள்லாம் தன்னலமற்று இருந்ததுனால தான் நாம் இன்னைக்கு வாழ்றோம். யாரோ போட்டு கொடுத்த சாலையில் நாம் சவாரி செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை நினைக்கிறதே இல்லை. எதை எடுத்தாலும் இதில் எனக்கு என்ன அப்படின்றதான் முதல் கேள்வியே. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் 3 நீதிபதிகள் இந்த படத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. படத்தில் வந்த ஜிஆர் சுவாமிநாதன் எல்லாருக்கும் தெரியும். படத்தில் இல்லாமல் தன்னுடைய மகனை இந்த படத்தில் பணி செய்ய வைத்தார் ஆனந்த் வெங்கடேஷ் நீதியரசர். அவருடைய பையன் ரமணன் இந்த படத்தில் வேலை செஞ்சிருக்கிறான். உச்ச நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் அவர்கள் இந்த படத்தை வெளியிட்டு பேசினார். இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள்.
1: ஐயா, அம்மாவோட இவ்வளோ நாள் பழகிருக்கீங்க, இவங்க தான் அம்மா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
0: அவங்களுடைய மொத்த சாராம்சம் சக மனிதர்கள் மீது கொண்டிருக்கும் அளவற்ற பரிவு.
1: இந்த ஆவணப்படத்தை பார்க்கணும்னு விரும்புறவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புவது என்ன?
0: இந்த படத்தை இப்போதைக்கு பொது வெளியில போட முடியாத ஒரு நெருக்கடி இருக்கு. என்னன்னா, அதை வந்து வெளிநாட்டுக்கான திரைப்பட திருவிழாக்கள் அனுப்ப வேண்டியிருக்கு. ஆனால் பர்சனல் ஸ்கிரீனிங்கா போய் காமிக்கலாம். எல்லாருமே வந்து போர் அடிக்குதுன்னோ எந்திரிச்சு போகணும்னோ யாருமே நினைக்கல. அந்த அளவுக்கு தான் பார்த்தாங்க. அது அம்மாவோட ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக 7-8 இடத்துலயாவது ஆண்களும் பெண்களுமா அழுதுருக்காங்க என்னிட்ட. அது என்னால் மறக்கவே முடியாது. 23 வயது தமிழ் இலக்கியம் படிக்கிற பையன். இன்னிலேருந்து என்னுடைய வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்த பிறகு நான் முடிவு பண்ணிட்டேன் சார். ரொம்ப நெகிழ்ந்து கண்கலங்கி சொன்னார். அதே மாதிரி கும்பகோணம் அரசு ஆடவர் கல்லூரியில் 750 மாணவிகள் மொத்தமாக உட்காந்து பார்த்தாங்க. அதில் ஒரு பொண்ணு எந்திரிச்சு, என் வாழ்க்கை இந்த மக்களுக்காக பயன்படும்படியாக அமைத்து கொள்ள அம்மாவின் படம் எனக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு, நான் அதை செய்வேன், அப்படி செஞ்சு உங்களை வாழ்க்கையில் ஒரு நாள் நேரம் வந்து பார்ப்பங்கய்யா அப்படின்னு அந்த மைக்கில் சொன்னிச்சு. இந்த 2 சம்பவமும் என்னால் மறக்க முடியாது. நம்ம எடுத்தது இதுக்காக தான்.
1: ஐயா, உங்களை தொடர்பு கொள்ளணும்னா என்ன பண்ணணும்?
0: என்னுடைய எண் வந்து 994-004-557. இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த படம் இந்த பிள்ளைகளுக்கும் இந்த மனிதர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். போக்குவரத்துக்கு தங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிங்கன்னா நான் வந்து போட தயாராக இருக்கேன்.
2: கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்களை இன்றைய சமூகம் அறிந்து கொண்டு அவர் சென்ற பாதையில் தடம் பதிக்க வேண்டும் என்ற ஆசையின் வெளிப்பாடு முயற்சியே கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்களது நிலம் நீதி என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்ற ஆவணப்படம். அந்த ஆவணப்படம் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: யாரை நீங்கள் ஆவணப்படுத்த விரும்புகிறீர்களோ அவர்களின் மொழிதான் ஆவணப்படத்தில் இருக்கும். அவர்கள் பேசுவதில் இருந்து உண்மையை ஒரு கலைஞன் தேடி எடுக்க வேண்டும். ஒரு இடத்தில் உண்மைக்கு மாறான ஒரு செய்தி இருந்தாலும் அந்த படம் முற்றிலுமாக நிராகரிக்கப்பட்டுவிடும். வள்ளுவன் ஆவணப்படுத்தியிருக்கிறான், இளங்கோ ஆவணப்படுத்தியிருக்கிறான். 49 பெண்பாள் புலவர்கள் வாழ்ந்த சங்ககாலமும் தமிழும் நமக்கு இருந்தது. ஆனால் நம் தலைமுறையில் தான் 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் கல்வி இல்லாத ஒரு சமூகம் இந்தியாவில் இருந்தது. எனவே ஆவணப்படுத்தும் தன்மையை அந்த சமூகம் இழந்து தவித்து நின்றது. ஒரு சிறிய செய்தி, அமெரிக்கன் கல்லூரியில் அவர் மாணவியாக படித்து தேர்வு பெற்று ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்திலேயே முதல் இளங்கலை பட்டதாரி என்ற உண்மையை கண்ணன் சொன்னார். 100 கணக்கான ஆண்கள் படித்த அமெரிக்கன் கல்லூரியில் அன்றைக்கு படித்தது 14 பெண்கள். 14 பெண்களில் மிச்சம் இருக்கிற 13 பெண்களும் கிருஷ்ணம்மாளை தொட்டு பேச மாட்டார்கள். ஏனென்றால் அவர் தாழ்த்தப்பட்டவர். 3 நாட்கள் அவர் காந்தியோடு இருந்தார் என்கிற செய்தியை காட்டிலும் அப்படியான ஒரு இடத்தில் பிறந்து வந்த பெண்ணை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிற ஒரு காந்தி இருந்தார் என்பதுதான் இந்திய சமூகத்தின் வெற்றி. இந்த ஆவணப்படத்தில் ஒரு செய்தி சொல்கிறார்கள், ஒரு முதல் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதுதான் விவசாய கூலிகளுக்காக நடந்த முதல் ஒப்பந்தம். அரைப்படி கூலி கூட தருவதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லோரும் வேலைக்கு திரும்புகிறார்கள். நண்பர்களே, அதுவரை தரப்பட்ட கூலி 3 படி, கூட கேட்டது 1.5 படி, 3.5 படி தருவதாக ஒப்பந்தம் கையெழுத்து.

0: ஆகிவிட்டது. ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தான மறுநாளைக்கு பிறகு ராசார்கள் சொன்னார்கள், நாங்கள் இதுவரை கொடுத்தது இரண்டு படி, ஏனென்றால் என்ன கூலி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டு அதற்கு மேல் அரைப்படி என்று எழுதாததை பயன்படுத்திக் கொண்டு நாங்கள் ஏற்கனவே கொடுத்தது இரண்டு படி, அரைப்படி கூட கொடுக்கிறோம் என்று இரண்டரை படியாக்கி ஏற்கனவே கொடுத்த அரைப்படியையும் குறைத்த போதுதான் பெரும் போராட்டம் கூலிக்காக எழுகிறது. அவர்கள் நிலங்கேட்டு போராடவில்லை. கூலி உயர்வுக்கான போராட்டம் உச்சத்தை அடைந்து கூலி தருகிற ஒரு காலம் வந்ததற்கு பிறகு இந்த கூலி போராட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாது, நிலம் பெற்று தர வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தபோது எங்கோ மதுரை மாவட்டத்தில் பிறந்த கிருஷ்ணம்மாள் தஞ்சை மாவட்டத்திற்குள் வந்து மிராசார்களோடு பேசி விரட்டப்பட்டு அடிக்கப்பட்டு அவனால் தொடர்ந்து பேசி பேசி பேசி அவர்களுக்கு சொந்தமில்லாத நிலங்களை அவர்களிடமிருந்து பெற்று எளிய மக்களுக்கு 3 ஏக்கர் 5 ஏக்கர் என்று சொந்தமாக எழுதி கொடுத்த பெருமை கிருஷ்ணம்மாளுக்கு உண்டு. அதுதான் கிருஷ்ணம்மாளின் வரலாறு. நிலமற்ற கூலிகளை தங்கள் சொந்த நிலத்தில் உழைப்பதன் வழியாக தங்கள் வாழ்க்கையை உயர்த்திக் கொள்ளும் மனிதர்களாக அவர் மாற்றினார்கள். அந்த மனம் கிருஷ்ணம்மாளுக்கு எங்கே இருந்து வந்தது என்று கேட்டால் அது காந்தியிடமிருந்து வந்தது. நீங்கள் வேண்டுமானால் இந்த ஆவணப்படம் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பற்றி ஆவணப்படம் என்று சொல்லலாம். ஆனால் இந்த படத்துக்கு பின்னே முழுக்க எல்லா காட்சிகளிலும் காந்தி காட்சி அளித்துக் கொண்டே இருக்கிறார். எனக்கு அங்கிருந்துதான் வினோபாபாய் வந்தார், அங்கிருந்துதான் ஜே சி குமரப்பா வந்தார், அங்கிருந்துதான் ராமச்சந்திரன், அங்கிருந்தான் அருணாசலம், அங்கிருந்துதான் ஜெகநாதன், அங்கிருந்தான் கிருஷ்ணம்மாள். அந்த நிலத்திற்கான போராட்டத்தை அவர் வென்றார் என்பது கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் முயற்சி வெற்றி என்றால் அது காந்தியத்தின் வெற்றி. காந்தியத்தோடு தொடர்பு கொண்டு இன்றும் காந்தியத்தை அகிம்சையை தன் மனதில் தன் வாழ்வில் மேற்கொண்டு வாழும் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனின் ஆவணம் என்பது எனக்கு காந்தியத்தின் வெற்றியை சொல்லுகிறார். டெல்லிக்கு போய் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும், ஒரு காலடி தடத்தோடு அதுவும் இடது காலடி தடத்தோடு காந்தியின் இறுதி முடிவு எழுதப்பட்டிருக்கும். நான் சொல்லுகிறேன் ரவி, காந்தியின் அடுத்த காலடி தடத்தை இந்த படத்தின் புறம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்.
1: காந்தியின் வழியில் சுவடுகளை பதித்தவர் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்று அழுத்தமாக கூறினார் எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஆம், அத்தகு வரலாறு படைத்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் வாழும் காலத்தில் வாழும் நிலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதில் இல்லை நமது இருத்தல். அவரது எண்ணம், சொல், செயல் ஆகியவற்றிற்கு உருவம் கொடுப்பதில் இருக்கிறது நமது உயிர்ப்பு. நேயர்கள் இதுவரை கேட்டது யார் அழைத்து வந்தனையோ, தொகுப்பு சித்திரம்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 KHz-இல் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். முதல்வன் திரைப்படத்திலிருந்து.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு பட பாடல்கள் முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி

0: முதல்வன் படத்திலிருந்து ஒரு பட பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 10:45.
1: ஆகாஷ்வாணி சிறுகதை நேரம். கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதவு சிறுகதை கேட்கலாம். வாசிப்பவர் எஸ். ஜான்சன்.
2: கதவு ஆட்டம் ஆரம்பமாகியது. பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஆரவாரத்தோடு கலந்து கொண்டார்கள். எல்லாரும் டிக்கெட் வாங்கிடுங்க என்றான் சீனிவாசன். உடனே எனக்கு ஒரு டிக்கெட், உனக்கு ஒரு டிக்கெட் என்று சத்தம் போட்டார்கள். எந்த ஊருக்கு வேணும்? ஏய், இந்த மாதிரி இடிச்சு தள்ளினா என்ன அர்த்தம்? அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன். இல்ல இல்ல, இடிச்சு தள்ளல. சரி, எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும்? குழந்தைகள் ஒருவர் ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள். ஒருவன் திருநெல்வேலிக்கு என்று சொன்னான். திருநெல்வேலிக்கு, திருநெல்வேலிக்கு என்று கூப்பாடு போட்டு சொன்னார்கள் எல்லோரும். லக்ஷ்மி ஒரு துணியால் கதவை துடைத்துக் கொண்டிருந்தாள். ஸ்ரீனிவாசன் வெறும் கையால் டிக்கெட்டை கிழித்து கொடுத்து முடிந்ததும் கதவில் பிடித்து தொத்திக் கொண்டார்கள். சிலர் கதவை முன்னும் பின்னும் ஆட்டினார்கள். தன் மீது ஏறி நிற்கும், பொங்கி பூரித்து போயிருக்கும் அந்த குழந்தைகளை அந்த பாரமான பெரிய கதவு வேகமாக ஆடி மகிழ்வித்தது. திருநெல்வேலி வந்தாச்சு என்றான் சீனிவாசன். எல்லோரும் இறங்கினார்கள். கதவை தள்ளியவர்கள் டிக்கெட் வாங்கிக் கொண்டார்கள், ஏறியவர்கள் தள்ளினார்கள். மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது. அது பழைய காலத்து கார

அட்டை வீடு பெரிய ஒரே கதவாக போட்டிருந்தது. அதில் வசித்து வந்தவர்கள் முன்பு வசதி உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள், இப்பொழுது ரொம்பவும் நொடித்து போய்விட்டார்கள். அந்த வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளில் மூத்ததிற்கு 8 வயது இருக்கும், இன்னொன்று கைக்குழந்தை. அம்மா காட்டு வேலை செய்ய போய்விடுவாள். அப்பா மணிமுத்தாரில் கூலி வேலை செய்ய போய்விட்டார். லக்ஷ்மியும் சீனிவாசனும் கைக்குழந்தையை அம்மா காட்டிலிருந்து வரும் வரை வைத்துக் கொண்டு கதவோடு விளையாடிக் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் தெருவில் ஒரு தீப்பெட்டி படம் ஒன்றை லக்ஷ்மி கண்டெடுத்தாள். படத்தில் ஒரு நாய் இருந்தது. அழுக்காக இருந்ததால் படத்தில் எச்சிலை துப்பி தன் பாவாடையால் துடைத்தாள். இதனால் சில இடங்களில் இருந்த அழுக்கு படம் பூராவும் பரவிற்று. ஆனால் லட்சுமிக்கு மிகவும் திருப்தி, படம் சுத்தமாகிவிட்டதென்று. படத்தை முகத்துக்கு நேராக பிடித்து தலையை கொஞ்சம் சாய்த்து கொண்டு பார்த்தாள். அப்புறம் இந்த பக்கமாக சாய்த்து கொண்டு பார்த்தாள். சிரித்துக் கொண்டாள். காண்பிக்க பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஒருவரும் இல்லை. வீட்டை நோக்கி வேகமாக நொண்டி அடித்துக் கொண்டே போனாள், சந்தோஷம் தாங்க முடியாமல். லட்சுமி வீட்டுக்கு வந்தபொழுது சீனிவாசன் நாடியை தாங்கிக் கொண்டு வாசல் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தான். அவனை கண்டதும் லட்சுமி படத்தை பின்புறமாக மறித்துக் கொண்டு, டேய், நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு பாப்போம் என்றாள். என்ன கொண்டு வந்திருக்கியோ எனக்கு தெரியாது. சொல்ல பாப்போம். எனக்கு தெரியாது. லட்சுமி தூரத்தில் இருந்தவாறே படத்தை காண்பித்தாள். படத்தை பார்த்து சந்தோஷத்தினால் கைத்தட்டி கொண்டு குதித்தார்கள். இதை கேட்டு பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஓடி வந்தன. மீண்டும் கதவு ஆட்டம் தொடங்கியது. அந்த கதவை கொஞ்சம் கவனமாக பார்க்கிறவர்களுக்கு இந்த குழந்தைகள் ஒட்டிய படத்திற்கு சற்று மேலே இதே மாதிரி வேறு ஒரு படம் ஒட்டி இருப்பது தெரிய வரும். அந்த படம் ஒட்டி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதால் அழுக்கும் புகையும் பட்டு மங்கி போயிருந்தது. ஒருவேளை அது லட்சுமியின் தகப்பனார் குழந்தையாக இருக்கும்போது ஒட்டியதாக இருக்கலாம். குழந்தைகள் இப்படி விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது கிராமத்து தலையாரி அங்கே வந்தான். லட்சுமி, உங்க ஐயா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. உங்க அம்மா? காட்டுக்கு போயிருக்காங்க. வந்தா தீர்வைய கொண்டு வந்து போட சொல்லு. தலையாரி தேவர் வந்து தேடிட்டு போனார்னு சொல்லு. சரி என்ற பாவனையில் லட்சுமி தலையை ஆட்டினாள். மறுநாள் தலையாரி லட்சுமியின் அம்மா இருக்கும் பொழுதே வந்து தீர்வை பாக்கியை கேட்டான். ஐயா, அவர் ஊர்ல இல்ல. மணிமுத்தாறு போய் 5 மாசமாச்சு. ஒரு தகவலையும் காணோம். 3 வருஷமா மழை தண்ணி இல்லையே. நாங்க என்ன தவச்சு உங்களுக்கு தீர்வு பாக்கிய கொடுப்போம்? ஏதோ காட்டுல போய் கூலி வேலை செஞ்சு இந்த பிள்ளைங்களை காப்பாத்துறதே பெரிய காரியமா இருக்கு. உங்களுக்கு தெரியாததா என்றாள். இந்த வார்த்தைகள் தலையாரியின் மனதை தொடவில்லை. இந்த மாதிரியான வசனங்களை பலர் சொல்லி கேட்டவன் அவன். நாங்க என்னமா செய்ய முடியும் இதுக்கு? இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பா தீர்வை போட்டுறணும். அப்புறம் எங்க மேல சடைச்சு புண்ணியம் இல்ல என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். ஒரு நாள் காலை வீட்டின் முன்னுள்ள மைதானத்தில் குழந்தைகள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். தலையாரி 4 பேர் சகிதம் வீட்டை நோக்கி வந்தான். வந்தவர்கள் அந்த வீட்டு பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு இது ஒரு மாதிரி வேடிக்கையாக இருந்தது. தலையாரியும் அவர்களும் சேர்ந்து பிடித்து ஒரு மாதிரி கழற்றி 4 பேரும் கதவை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு புறப்பட்டார்கள். அந்த குழந்தைகளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. ஒருவன் நாதஸ்வரம் வாசிப்பவனைப் போல கைகளை வைத்துக் கொண்டு பீ பீ பீ பீ பீ பீ பீ என்று சத்தம் காட்டி விரல்களை நீட்டிக்கொண்டு உடலை பின் வளைத்து துடைகளின் மேல் ஓங்கி அடிப்பதாக பாவனை செய்து திடும் திடும் தித்திக்குணும் தித்திக்குணும் என்று தவில் வாசிப்பவனைப் போல முழங்கினான். சீனிவாசனும் இதில் பங்கெடுத்துக் கொண்டான். இப்படி குழந்தைகள் உற்சாகமாக கதவை தூக்கிக் கொண்டு செல்கிறவர்களின் பின்னே ஊர்வலமாக புறப்பட்டார்கள். தலையாரியால் இதை சகிக்க முடியவில்லை. இப்ப போறீங்களா இல்லையா கழுதைங்களா என்று கத்தினான். குழந்தைகள் ஓட்டம் பிடித்தன. அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது
லட்சுமி.

வாசல் படியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள். எல்லோரும் அரவம் செய்யாமல் அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை. சீனிவாசனும் முகத்தை வருத்தமாக வைத்துக் கொண்டான். இப்படி வெகு நேரம் அவர்களால் இருக்க முடியவில்லை. தற்செயலாக ஒரு பெண், நான் வீட்டுக்கு போறேன் என்று எழுந்தாள். உடனே எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார்கள். லக்ஷ்மியும் சீனிவாசனும் மாத்திரம் அங்கே இருந்தார்கள். வெகு நேரம் அவர்களும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை. கைக்குழந்தை அழும் குரல் கேட்கவே லட்சுமி உள்ளே திரும்பினாள். இதற்குள் சீனிவாசன் அந்த குழந்தையை எடுத்துக்கொள்ளப் போனான். குழந்தையை தொட்டதும் கையை பின்னுக்கு இழுத்தான். அக்காவை பார்த்தான். லட்சுமியும் பார்த்தாள். பாப்பாவை தொட்டுப்பாருக்கா, உடம்பு சுடுது என்றான். லட்சுமி தொட்டு பார்த்தாள். அனலாக தகித்தது. சாயந்தரம் வெகு நேரம் கழித்து அம்மா தலையில் விறகு சுள்ளியோடு வந்தாள். சுள்ளிகளை சேகரிக்கும் பொழுது கையில் தேள் கொட்டி இருந்ததால் முகத்தில் வலி தோன்ற அமைதியாக வந்த குழந்தைகளின் பக்கம் அமர்ந்து கைக்குழந்தையை வாங்கிக் கொண்டாள். உடம்பு இப்படி சுடுதே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள். இதற்குள் குழந்தைகள் காலையில் நடந்த செய்தியை அம்மாவிடம் சொன்னார்கள். செய்தியை கேட்டதும் ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்றுவிடும் போலிருந்தது. உடம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நடுக்கம், வயிற்றில் தாங்க முடியாத ஒரு வலி தோன்றியது போல குழந்தையை இறுக பிடித்துக் கொண்டாள். குழந்தைகளுக்கு முன் அழக்கூடாது என்று எவ்வளவுதான் அடக்கினாலும் முடியவில்லை. என்ன பெத்த தாயே என்று அலறிவிட்டாள். பயத்தினால் குழந்தைகள் அவள் பக்கத்தில் இருந்து விலகிக் கொண்டார்கள். இனம் புரியாத பயத்தின் காரணமாக அவர்களும் அழ ஆரம்பித்தார்கள். மணிமுத்தாற்றிலிருந்து ஒரு தகவலும் வரவில்லை. நாட்கள் சென்று கொண்டே இருந்தன. இரவு வந்துவிட்டால் குளிர் தாங்க முடியாமல் குழந்தைகள் நடுங்குவார்கள். கதவு இல்லாததால் வீடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. கார்த்திகை மாதத்து வாடை விஷக்காற்றைப் போல வீட்டின் உள் வந்து அலைமோதிக்கொண்டே இருந்தது. கைக்குழந்தையின் ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே வந்தது. ஒரு நாள் இரவு வாடை தாங்காமல் அது அந்த வீட்டை விட்டு அவர்களையும் விட்டு பிரிந்து சென்றுவிட்டது. ரங்கம்மாளின் துயரத்தை அளவிட்டு சொல்ல முடியாது. லட்சுமிக்காகவும் சீனிவாசனுக்காகவுமே அவள் உயிர் தரித்திருந்தாள். ஸ்ரீனிவாசன் இப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறான். ஒரு நாள் அவன் மத்தியானம் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும் பொழுது ஒரு தீப்பெட்டி படம் கிடைத்தது. அதை கொண்டு வந்து தன் அக்காவிடம் காண்பித்தான். லட்சுமி அதில் ஆர்வம் கொள்ளவில்லை. அக்கா, எனக்கு சீக்கிரம் கஞ்சி ஊத்து, பசிக்கு, சாப்பிட்டுட்டு இந்த படத்தை ஒட்டணும். தம்பி, கஞ்சி இல்லடா. இதை அவள் மிகவும் பதட்டத்தோடு சொன்னாள். ஏன், நீ காலையில காய்ச்சும் போது நான் பார்த்தேனே. ஆம் என்ற முறையில் தலையசைத்து விட்டு, நான் வெளிக்கு போயிருந்தேனா, ஏதோ நாய் வந்து எல்லா கஞ்சியையும் குடிச்சிட்டு போயிட்டா தம்பி. கதவுதான் இல்லையே என்றாள் துக்கமும் ஏக்கமும் துணிக்க. தன்னுடைய தாய் பசியோடு காட்டிலிருந்து வருவாளே என்று நினைத்து உருகினாள் லட்சுமி. ஸ்ரீனிவாசன் அங்கே சிதறி கிடந்த கம்மம்பருக்குகளை எடுத்து படத்தின் பின்பக்கம் தேய்த்து ஒட்டுவதற்கு வந்தான். கதவு இல்லை. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சுவரில் ஒட்டினான். படம் கீழே விழுந்துவிட்டது. அடுத்த இடத்தில் அடுத்த சுவரில் எல்லாம் ஒட்டி பார்த்தான். ஒன்றும் பிரயோஜனமில்லை. ஏமாற்றத்தாலும் பசியாலும் அவன் அழ ஆரம்பித்தான். சாயந்தரம் லட்சுமி சட்டிப்பானைகளை தேய்த்து கழுவிக்கொண்டிருந்தாள். அப்போது சீனிவாசன் முகத்தில் ஆவல் துடிக்க மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓடி வந்தான். அக்கா, அக்கா, நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாவடி இருக்கு பாரு, அதுக்கு பின்னாடி நம்ம வீட்டு கதவு இருக்குக்கா, கண்ணால நான் பார்த்தேன் என்றான். அப்படியா, நிஜமாவா சொல்ற? இங்க வா, போய் பார்ப்போம் என்று சீனிவாசனின் கையை பிடித்தாள். இருவரும் கிராமச்சாவடி நோக்கி ஓடினார்கள். உண்மைதான், அதே கதவு சாத்தப்பட்டு இருந்தது. தூரத்திலிருந்தே தங்கள் நண்பனை இனம் கண்டுகொண்டார்கள் அந்த சிறுவர்கள். பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். ஒருவரும் இல்லை.
அவர்களுக்கு உண்டான ஆனந்த

0: வார்த்தை சொல்ல முடியாது. அங்கே முளைத்திருந்த சாரணத்தையும் தைவாடை செடிகளும் அவர்கள் காலடியில் மிதிப்பட்டு நொறுங்கின. அதிவேகமாய் அந்த கதவின் பக்கம் பாய்ந்தார்கள். அருகில் போய் அதை தொட்டார்கள், தடவினார்கள். அதில் பற்றியிருந்த கரையான் மண்ணை லட்சுமி தன் பாவடையால் தட்டி துடைத்தாள். கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்துக் கொண்டாள். அழவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. சீனிவாசனை கட்டிப்பிடித்துக் கொண்டாள், முத்தமிட்டாள், சிரித்தாள். கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. சீனிவாசனும் லட்சுமியை பார்த்து சிரித்தான். அவர்களின் இருவரின் கைகளும் கதவை பலமாக பற்றியிருந்தன.
1: கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கதவு சிறுகதை கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன். இச்சிறுகதை 1959 ஜனவரி மாதம் தாமரை என்ற இதழில் வெளியானது.

0: மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
3: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
4: ஆமா, RBI என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
5: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, RBI சொல்லுது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: Come on boys, let's go practice.
1: அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு.
2: அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு.
1: பேங்க்க்கு எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க.
4: அப்ப RBI ஓட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு.
6: இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல 3rd அம்பையர் எப்படியோ, அதே மாதிரி தான் RBI ஓட பேங்கிங் ஓபட்ஸ்மேன். RBI சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட் 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க RBI ஓட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட தீர்க்க RBI-ன் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
5: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: இன்று நண்பகல் 12:10 சூரியகாந்தி, திரும்பி வா அம்மா. ஹிந்தியில் வினோத்குமார் அவர்கள், தமிழாக்கம் சுஜாதா முரளி அவர்கள். இன்னும் சில நொடிகளில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
8: प्रस्तुत है कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
9: पोस्ट बॉक्स नंबर 111।
10: नमस्कार, पोस्ट बॉक्स नंबर 111 में मैं नीलम अलकानी आप सभी का स्वागत करती हूँ। साथियों, जैसा कि हम सब जानते हैं कि ये कार्यक्रम माननीय प्रधानमंत्री जी के मन की बात का विस्तार है। माननीय प्रधानमंत्री जी ने इस बार मन की बात में बौद्ध दर्शन की हमें फिर से याद दिलाई है, हम सभी को प्रेरित किया है कि एक बार फिर से हम बौद्ध दर्शन को समझें और इसकी समसामयिकता क्या है ये जाने। तो आइए, सबसे पहले हम आपको सुनवा रहे हैं मन की बात का वो अंश जिसमें माननीय प्रधानमंत्री जी ने बौद्ध दर्शन को एक बार फिर से हम सभी को याद दिलाया है।
11: साथियों, आज दुनिया जिस तरह के तनावों और संघर्षों से गुजर रही है, ऐसे समय में बुद्ध के विचार और भी अहम हो गए हैं। उन्होंने हमें सिखाया है कि शांति हमारे भीतर से शुरू होती है। उन्होंने बताया है कि स्वयं पर विजय सबसे बड़ी विजय होती है। साथियों, दक्षिण अमेरिका के चिली में एक संस्था भगवान बुद्ध के विचारों को आगे बढ़ा रही है। लद्दाख में जन्मे ड्रपोन ओजेर रिनपोचे के मार्गदर्शन में काम हो रहा है। यह संस्था ध्यान और करुणा को लोगों के जीवन से जोड़ रही है। कोची गुआज घाटी में बना स्तूप लोगों को शांति का अनुभव कराता है। वाकई यह देखकर गर्व होता है। भारत की प्राचीन धारा दुनिया तक पहुंच रही है, दूर दराज के लोग भी इससे जुड़ रहे हैं। साथियों, बौद्ध परंपरा हमें प्रकृति से जुड़ना भी सिखाती है। भगवान बुद्ध को ज्ञान एक वृक्ष के नीचे मिला था,

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं विशाल शर्मा।
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் நண்பகல் 12 மணி.
2: குறள் அமுதம் கேள்வி 42 அதிகாரம் 3வது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்குபவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
3: அன்புடையீர் வணக்கம். இன்று நாம் அறியப்போவது ஒரு மனிதனெடுத்த உறுதியான முடிவு, ஒரு நாட்டின் இயற்கை வரலாற்றையே மாற்றிய கதையை. ஆம், அவர்தான் இந்திய புலிகள் பாதுகாப்பின் தந்தை கைலாஷ் சங்காலா. இந்திய வனத்துறையில் பணியாற்றிய போது கவலையளிக்கும் ஓர் உண்மையை அவர் உணர்ந்தார். இந்தியாவில் புலிகளின் எண்ணிக்கை வேகமாக குறைந்து கொண்டு வந்தது. ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கில் இருந்த புலிகள் வேட்டையாடுதல், காடுகள் அழிவு, மனித அத்துமீறல் ஆகிய காரணங்களால் அழிவின் விளிம்பை எட்டின. இந்த நிலையை அவர் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கவில்லை. அதை மாற்ற வேண்டிய கடமை தனக்கு இருப்பதாக உணர்ந்தார். அதன் விளைவாக 1973 இந்திய அரசு தொடங்கிய ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தின் முதல் இயக்குநராக அவர் நியமிக்கப்பட்டார். அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஒரு திட்டம் மட்டுமல்ல, அது ஒரு இயக்கம். புலிகள் வாழும் காடுகள் பாதுகாக்கப்பட்டன. வேட்டையாடுதல் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. பாதுகாப்பு பகுதிகள், தேசிய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டன. காடுகளில் மனித அத்துமீறல் குறைக்கப்பட்டது. அவர் நம்பிய ஒரு முக்கியமான கருத்து, புலி அது வாழும் இடம் முழுவதும் உயிர்களின் சமநிலையை காக்கும் ஒரு முக்கியமான உயிரினம் என்பதை. புலி இல்லையெனில் மான் போன்ற தாவர உண்ணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். மரங்கள் உள்ளிட்ட தாவரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். காடு சீர்கெடும். இறுதியில் மனிதனின் வாழ்வே பாதிக்கப்படும். அதனால்தான் அவர் கூறினார், புலியை காப்பது என்பது ஒரு விலங்கை காப்பது மட்டுமல்ல, புலி வாழும் இயற்கை சூழல் முழுவதையும் காப்பது. இன்று நாம் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று, இந்தியாவில் மீண்டும் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றன. அதற்கு காரணம் சங்காலா போன்ற தியாக உள்ளம் கொண்ட மனிதர்களின் துணிவும் துண்டும் தான். காடு என்பது வெறும் மரங்களின் கூட்டம் மட்டுமல்ல, அது பல்வேறு உயிர்களின் உலகம். அங்கு ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு பங்களிப்பு உள்ளது. புலி அதன் உச்சத்தில் இருக்கும் விலங்கு. அதை காக்கும் பொறுப்பு நமக்கெல்லாம் உள்ளது. நாம் என்ன செய்யலாம்? காடுகளை மதிப்போம், விலங்குகளை காப்போம், இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை தவிர்ப்போம், நம் குழந்தைகளுக்கு இயற்கையின் மதிப்பை கற்றுத்தருவோம். அவ்வாறு செயல்பட்டால் சங்காலாவின் கனவு தொடர்ந்து வாழும். இறுதியாக ஒரு உண்மை, காடு வாழ்ந்தால்தான் மனிதன் வாழ முடியும். ஆகையால் இயற்கையை காப்போம், புலிகளை காப்போம், இந்த உலகினை காப்போம். அருமை நண்பர்களே, நாம் அனைவரும் கைலாஷ் சங்காலா அவர்களின் வழி நடந்தால் இந்த இனிய உலகம் இனியும் தாங்கும். நன்றி, வணக்கம்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: வழங்கியவர் மேனால் இந்திய வனப்பணி அலுவலர் வி சுந்தரராஜு அவர்கள்.
4: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
5: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
4: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
6: Forex trading? இப்பவா ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
7: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல Forex trading செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
6: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
8: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
9: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
10: கண்ணு,
9: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
10: 2 கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
11: அதனால இப்ப பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
9: எங்க?
11: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
9: RBI சொல்கிறது,
10: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
12: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றே அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: निखार। इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
1: அந்த இயரிங்கை காட்டுங்க,
2: போட்டுவோம் பிரைஸ் மணி.
1: கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து.
1: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல.
1: ஹா?
2: RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
1: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
1: ஒத்துக்கறேன். உனக்கு இல்ல ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவற்றையும் கேட்டு மகிழ்ந்திருங்கள். நேரம் 12:10 கேட்கலாம். இனி
1: ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

திரும்பி வா அம்மா, அகில பாரத நாடகம். ஹிந்தியில் எழுதியவர் வினோத் குமார்.

0: தமிழாக்கம் சுஜாதா முரளி. இந்நாடகத்தில் நடித்தவர்கள் வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், லக்ஷ்மி பாஸ்கரன், வி சுபத்ரா தேவி, எஸ் ஜான்சன் ஆகியோர். திரும்பி வா அம்மா, அகில பாரத நாடகம். பருவநிலை மாற்றம், மாசுபாடு, பல்லுயிர் இழப்பு போன்ற பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், பூமியை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 22 தேதி சர்வதேச பூமி நாள் உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு சர்வதேச பூமி தினத்தின் அதிகாரப்பூர்வ கருப்பொருள் நமது பூமி நமது கோள் என்பதாகும். நமது முயற்சிகளில் நாம் வெற்றி பெற்றால் பூமி உயிர்ப்போடு நிலைத்திருக்கும். தூய்மையான ஆற்றல், தூய்மையான நீர் மற்றும் தூய்மையான காலநிலை அனைவருக்கும் கிடைக்கும். ஒருவேளை நாம் தோல்வியுற்றால் திரும்பி வா அம்மா என்ற இந்த நாடகம் இந்த சவாலான கேள்விக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறது. பூமிக்கு கீழே ஆயிரக்கணக்கான மீட்டர் ஆழத்தில் ஒரு குறுகிய கால்வாய்க்கு 100,000,000 மீட்டர் கீழே உள்ள கான்கிரீட் மற்றும் இரும்பு குழிகளில் சில உயிர் பிழைத்தவர்கள் வாழ்கின்றனர். இந்த மக்கள்தான் மனித குலத்தின் கடைசி எச்சங்கள். அவர்கள் ஒருபோதும் பூமிக்கு வருவதில்லை. ஏனென்றால் அங்குள்ள காற்று நச்சுத்தன்மை வாய்ந்தது, மண் விஷமாகியுள்ளது, நீர் வற்றிவிட்டது. வாருங்கள், பூமி அழியும் மங்களகரமான நாளில் கூடியிருக்கும் சில பதுங்கு குழி வாசிகளின் கூட்டத்திற்கு செல்வோம்.
1: இன்று பூமியின் அழிவின் 50 ஆண்டு நிறைவேறால் இன்றிலிருந்து 51 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் பூமியில் உள்ள எங்கள் வீடுகளான காடுகளையும் வயல்களையும் விட்டுவிட்டு இந்த நிலத்தடி பதுங்கு குழியில் வாழத் தொடங்கினோம். அழிவுக்கு முன்பு பூமியின் மக்கள் தொகை 8 பில்லியனுக்கும் அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போது 1,000 பேர் மட்டுமே எஞ்சியுள்ளனர். 2026 பூமியில் அரங்கேறிய அந்த பயங்கரமான போருக்கும் மரணத்திற்கும் பிறகு எத்தனை பேர் உயிர் பிழைத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. எஞ்சியிருக்கும் 1,000 பேர் நாங்கள்தான் என்பது மட்டுமே எங்களுக்கு தெரியும். அந்த 1,000 பேரில் 860 பேர் பூமியில் வாழ்ந்தவர்கள், மீதமுள்ள 140 பேர் இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்கள். இந்த பதுங்கு குழிதான் அவர்களது உலகம். அவர்களுக்கு பூமி மற்றும் அங்குள்ள வாழ்க்கை பற்றிய அறிவு இப்போது கதைகளிலும் புகைப்படங்களிலும் மையத்தின் தரவு வங்கியிலும் மட்டுமே உள்ளது. வழக்கம் போல நான் 2 விஷயங்களை மீண்டும் கூற விரும்புகிறேன். முதலாவதாக, எங்களிடம் அறிவும் ஞானமும் இருந்த போதிலும் எங்கள் வாழ்வோடு பிணைந்திருந்த இந்த பூமியை அழிவிலிருந்து எங்களால் காப்பாற்ற முடியவில்லை. இதற்காக இளைய தலைமுறையினரிடம் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். இரண்டாவதாக, அடுத்த ஆண்டு ஏப்ரல் 22 தேதிக்குள் எங்களில் 5 பேர் நிரந்தரமாக விடைபெற வேண்டியிருக்கும். அவர்களில் நானும் ஒருவன். இந்த பதுங்கு குழியில் 1,000 பேருக்கு மேல் தங்குவதற்கு இடமில்லை. புதிய குழந்தைகள் வருவதற்கு வயதானவர்கள் வழிவிட வேண்டும். இது இயற்கையின் நியதி. இதை நாம் யாரும் மறுக்க முடியாது. அன்பு குழந்தை.

குழந்தைகளே, நாம் பூமியில் வாழ்ந்தபோது எல்லா விதிகளையும் மீறினோம். பேராசையா, பொறாமையால், வெறுப்பால், ஆணவத்தால், தேவையால், ஏன் சில நேரங்களில் அவநம்பிக்கையால் நாம் விதிகளை மீறினோம். அதனால்தான் இன்று நாம் இங்கே இப்படி இருக்கிறோம். நானும் மற்ற நான்கு பேரும் இன்னும் சில நாட்களில் செல்ல வேண்டும். இந்த இரும்பு மற்றும் எஃகு பதுங்கு குழி ஒரு காலத்தில் அணு ஆயுத தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்க கட்டப்பட்டது. இப்போது இது எங்கள் வீடு. விதிகளின்படி புதிய குழந்தைகள் பிறக்கும் போது மூத்தவர்கள்தான் விடைபெற வேண்டும். இந்த புதிய குழந்தைகள் வரவிருக்கிறார்கள். அதனால் எங்களை போன்ற 5 வயதானவர்கள் செல்ல வேண்டும். இதுதான் இங்குள்ள விதி, சட்டம். இந்த சட்டம் ஒருபோதும் மாறாது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த எதிர்காலத்தை நம்புவோம். மேலும் மேலும் நமது வருங்கால சந்ததியினரிடம் மன்னிப்பு கேட்போம். மன்னிப்பு கேட்போம்.

0: என்னை மன்னித்து விடு, எங்களின் அழைப்பை கேள்.
1: நாங்கள் மன வருத்தத்தால் பாரம் சுமந்து உன் வாசலில் நிற்கிறோம். நாங்கள் உன் திரையை கிழித்து காற்றை நஞ்சாக்கினோம்.
2: எங்கள் சொந்த வெடிமருந்தால் என் தாயின் கருப்பையை நாங்கள் பாரமாக்கினோம்.
3: இப்போது கான்கிரீட் மற்றும் இரும்பாலான ஒரு பதுங்கு குழியில் நான் செயற்கை மூச்சுகளால் சூழப்பட்டிருக்கிறேன்.
4: இன்னொரு காலை என் விதியில் இல்லையா? திரும்பி வா தாயே, பூமி முழுவதும் மீண்டும் பசுமையை பரப்பு. அம்மா அம்மா அம்மா, பசுமையை பரப்பு.
0: பண்டைய காலத்திலிருந்தே சூரியன் ஆறு

நிறத்தில் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். படங்களில் காணப்படும் கடல் நீர் நீல நிறத்தில் இருந்தது. மலைகளும் குழந்தைகளும் பாடிய அந்த பூமிக்கு நாம் எப்போது திரும்புவோம்? பறவைகளும் இலைகளும் மலர்களும் காடுகளும் ஆறுகளும் சிரித்து மகிழ்ந்த அந்த பூமிக்கு எப்போது திரும்புவோம்? திரும்பி வா அம்மா, திரும்பி வா. மீண்டும் ஒருமுறை இனிய மண்ணின் நறுமணத்தால் உன் மூச்சை நிரப்புமா? பேராசை, வெறுப்பு என்னும் படுகொடியில் நாம் அனைவரும் எப்படி மூழ்கியோம்? வரும் தலைமுறை இனி நம்மை மன்னிக்குமா? திரும்பி வா அம்மா. புத்துணர்ச்சி தரும் தென்றலாக மாறி மீண்டும் நடனமாடிவா அம்மா. அம்மா, அம்மா, நாங்கள் உன் பிள்ளைகள், இப்படி எங்களை மறந்து விடாதே அம்மா. திரும்பி வா அம்மா, திரும்பி வா அம்மா. பூமிக்கு முன்பிருந்ததைப் போல மீண்டும் உயிரூட்டு அம்மா. திரும்பி வா அம்மா, திரும்பி வா. என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. திரும்பி வா அம்மா, திரும்பி வா, திரும்பி வா அம்மா, திரும்பி வா, திரும்பி.

0: நண்பா, நண்பா.
1: எஸ் மாஸ்டர், சொல்லுங்கள் எஜமானரே.
0: நான் பேசுவது உனக்கு கேட்கவில்லையா? நண்பா, உன் சென்சார் வேலை செய்யவில்லை போலிருக்கிறது.
1: எஜமானரே, 4 நாட்களுக்கு முன்பு நீங்கள் தான் எனக்கு ரோபோ காமா 73 நண்பன் என்று பெயரிட்டீர்கள்.
0: ஆமாம்,
1: என் சென்சார் இன்னும் இந்த பெயருக்கு எதிர்வினையாற்ற கற்றுக்கொள்ளவில்லை. சொல்லுங்கள். நீ சுவரில் உள்ள இந்த ஓவியத்தை மறுபடியும் உற்று பார்க்கிறாய்.
0: பூமியில் உள்ள மரங்கள் உண்மையிலேயே இந்த ஓவியத்தில் இருப்பது போல அவ்வளவு பச்சையாகவும் வானம் அவ்வளவு நீளமாகவும் இருந்தனவா என்ன?
1: இதைவிட அடர் பச்சையாக உலகெங்கிலும் உள்ள எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இந்த மரங்களையும் வானத்தையும் பற்றி விரிவாக எழுதியும் பேசியும் இருக்கிறார்கள். மழைக்கு பிறகு அந்த பசுமை பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. அரியன் காற்று வீசும்போதுதான் மிகவும் அழகான காட்சியாக அது இருந்தது.
0: நீ வானம் என்று சொல்வது அது அவ்வளவு பெரியதா, எல்லையற்றதா?
1: என் தரவு வங்கியில் வானத்தை பற்றிய 720,000 மணி நேர தகவல்கள் சேமிக்கப்பட்டுள்ளன. வானம் உண்மையிலேயே எல்லையற்றது. அதில் ஏராளமான கோள்கள் விண்மீன் திரள்கள் உண்டு. அதை அளவிட முடியாது.
0: நம் முன்னோர்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டார்கள். ஏன் அப்படி செய்தார்கள்?
1: பூமியை அழிக்கும் வேலை பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருந்தது. மக்கள் நாடுகளாக பிரிந்து ஒருபுறம் பூமியை தாய் என்று அழைத்தும் மறுபுறம் தேவைகள் மற்றும் வளர்ச்சி என்ற பெயரில் அதை கொள்ளையடித்ததும் வேறு விஷயம். பிறகு 2026 ஒரு தலைவர் வந்து உலகளாவிய போர் தீயில் பூமியை தள்ளினார். அந்த நேரத்தில் உலகத்திடம் 13,000 மேற்பட்ட கொடிய அணு ஆயுதங்கள் இருந்தன. அந்த மாபெரும் போரில் அணு ஆயுதங்களை தவிர மற்ற வகை குண்டுகளும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டன. இதன் மிகப்பெரிய விளைவு என்னவென்றால், பூமி முழுவதும் உள்ள காற்று, மண் மற்றும் நீர் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறியது. அங்கு உயிர் வாழ்வது பற்றி நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை.
0: அதனால்தான் நாங்கள் இங்கு இந்த செயற்கை உலகத்திற்கு வர நிர்பந்திக்கப்பட்டோமா?
1: ஆம்.
0: பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா, உங்களுக்காக நானும் என் ரோபோவும் சேர்ந்து இதை செய்தோம்.
2: ஓ மகனே, ஆரியன், நன்றி.
0: அம்மா, உன் பரிசை பார்.
2: சரி. இந்த ஓவியங்கள் மிகவும் அழகாக இருக்கின்றன.
0: அம்மா,

0: உன் வீடு ஒரு அருவியின் கரையில் இருப்பதாக சொல்வாய். வீட்டின் முன்னால் ஒரு பூந்தோட்டம் இருந்தது. அதில் பாட்டி உனக்கு பிடித்த ரோஜாக்களை வளர்த்தார் என்று சொல்வாய். நான் அதே வீட்டை மீண்டும் உருவாக்க முயற்சித்திருக்கிறேன்.
1: ஹாரியன், நீ காஷ்மீர் ரோஜாக்களால் ஒரு பாட்டி உருவாக்கி இருக்கிறாய். ஆமா, எனக்கு காஷ்மீர் ரோஜாக்கள் பிடிக்கும் என்று உனக்கு எப்படி தெரியும்?
0: அம்மா, உண்மையை சொல்ல போனால் நான் ரோஜாக்களை படங்களில் மட்டுமே பார்த்திருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு கடையில் சரக்குகளை பட்டியலிடும் போது பயிர்கள் மற்றும் புற்களின் விதைகளோடு பல பூக்களின் விதைகளும் இருப்பதை கவனித்தேன். அவற்றில் ஒன்று காஷ்மீர் ரோஜா. என் ரோபோ அதன் ஒரு புகைப்படத்தை எடுத்து இது உண்மையிலேயே ஒரு அழகான ரோஜா என்று சொல்லிவிட்டது.
1: ஓ, அப்படி இருந்தால் நன்றாக இருக்குமே. நான் மீண்டும் ஒரு உண்மையான காஷ்மீர் ரோஜாவை பார்க்க விரும்புகிறேன். ஆனால் இந்த ஆசை ஒருவேளை நிறைவேறாமல் போகலாம்.
0: அம்மா, இப்பொழுதெல்லாம் நாம் பூமிக்கு திரும்பிவிட்டதை போல எனக்கு கனவு அடிக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. அம்மா, உன் கதைகளில் வருவது போலவே பூமியில் எல்லாமே அமைதியாகிவிட்டது. நம் முன்னோர்கள் பூமிக்கு என்ன செய்தார்கள்? அவர்கள் நம்மை பற்றி ஒரு முறையாவது நினைத்திருப்பார்களா? ஒருவேளை நினைத்திருந்தாலும் ஏன் அதை நமக்காக தரவு வங்கிகளிலும் கதைகளிலும் பாடல்களிலும் பாதுகாத்து வைத்தார்கள்?
1: மகனே, மனிதர்கள் மீண்டும் பூமியை பெற்றால் சக்தியோடு ஞானமும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பாதுகாத்து வைத்தார்கள். நாம் இயற்கையை விட பெரியவர்கள் என்று நினைத்தோம். நாம் ஆறுகளுக்கு அணை கட்டினோம், காடுகளை கான்கிரீட் ஆக்கினோம். முடிவு வந்தபோது நாம் கட்டிய அனைத்தையும் ஒன்றன் மீது ஒன்றாக அழிவிற்காக வீசினோம். வளர்ச்சி மற்றும் ஆதிக்கம் என்ற பந்தயத்தில் நாம் கண்மூடித்தனமாகி நமது வாழ்க்கை பூமியுடன் பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை கூட மறந்துவிட்டோம். நாம் இருப்பதால் தான் அது இருக்கிறது. நாம் நின்ற மண்ணையே அழித்தோம், இன்று தண்டிக்கப்படுகிறோம். எலிகளைப் போல நாம் பூமிக்கு அடியில் புதைக்கப்படுகிறோம். வெளியே உள்ள மண், காற்றும் நீரும் இப்போது விஷத்தை கக்குகின்றன.
0: அம்மா, பூமி நம்மை எப்போதாவது மன்னிக்குமா? அவள் மீண்டும் அதே உருவத்தில் திரும்புவாளா?
1: மகனே, பூமி தாய் எங்கேயும் போகவில்லை. அவள் வெறுமனே முகம் சுழித்து உறங்கிவிட்டாள். மனிதர்களாகிய நாம் அவள் மீது ஆழமான காயங்களை ஏற்படுத்தி விட்டோம். அவள் குணமடைய நூற்றாண்டுகள் ஆகலாம், ஆனால் உன்னை போன்ற ஒரு புதிய தலைமுறை அவளுடைய ஒவ்வொரு நினைவையும் போற்றி பாதுகாத்தால் ஒருவேளை ஒரு நாள் அந்த நச்சு மண்ணை தொலைத்துக் கொண்டு ஒரு விதை மீண்டும் வெளிவரலாம்.
2: உங்கள் கடைசி பயணத்திற்கு இன்னும் 60 நாட்களே உள்ளன.
0: அம்மா, அம்மா, கடைசி பிரியாவிடை சொல்ல வேண்டிய 5 பேரில் நீங்களும் ஒருவரா அம்மா? இல்லை அம்மா, இல்லை.
1: என் நேரம் வந்துவிட்டது ஆரியன், வந்துவிட்டது. எப்படியும் இங்குள்ள செயற்கை காற்றை சுவாசித்ததால் என் நுரையீரல்கள் சேதமடைந்து விட்டன. நான் எப்போது வேண்டுமானாலும் இங்கிருந்து வெளியேறலாம். சொல்ல போனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பதுங்கு குழியிலிருந்து வெளியே வருவதில் எனக்கு மகிழ்ச்சிதான். இனி ஒருபோதும் இங்கு திரும்ப போவதில்லை. வெளியே இந்த விஷமான சூழலை தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் இறப்பதற்கு முன் நான் என் குழந்தை பருவத்தை கழித்த மண்ணை அன்புடன் வருடுவதற்கு எனக்கு போதுமான நேரமாவது கிடைக்கும். கை கூப்பி நான் சொல்வேன், பூமி தாயே, பூமி தாயே, மீண்டும் உன் மடியில் நான் தஞ்சம் புக அனுமதி

0: திருமதி அம்மா. அந்த வறண்ட மண்ணை என் கண்ணீரால் நனைத்து அனைவரின் சார்பாகவும் நான் மன்னிப்பு கேட்பேன், மன்னிப்பு கேட்பேன். சக்தி என்பதன் அர்த்தத்தை நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம். அழிவுதான் சக்தி என்று நினைத்தோம். ஆனால் உண்மையான சக்தி அது உருவாக்குவதில் உள்ளது. நான் மனிதன் மாறிவிட்டான் என்பதை அவளிடம் சொல்லாமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன், செல்ல மாட்டேன்.
1: அம்மா வேண்டாம், அம்மா வேண்டாம், வேண்டாம் அம்மா.

0: அம்மாவுக்கு இன்னும் 2 மாதங்கள், வெறும் 2 மாதங்கள். ஆனால் அவளுடைய இறுதி பிரியாவிடைக்கு முன் நான் அவளுக்கு காஷ்மீர் ரோஜாக்களை கொடுக்க வேண்டும். இங்கிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் பசுமை பள்ளத்தாக்கு என்ற ஒரு படித்துறை இருக்கிறது. அங்கு காற்று இயற்கையாகவே சுத்திகரிக்கப்படுகிறது. அங்குள்ள மண் 50 ஆண்டுகளில் அதன் அசல் வடிவத்திற்கே திரும்பிவிடும். எனக்கு அந்த மண் வேண்டும். கடவுளே, நண்பா இதை பார். ஒரு காலத்தில் இங்கே ஆறுகள் ஓடின, இப்பொழுது இது வெறும் உப்பும் காய்ந்த எலும்புகளும் நிறைந்த குவியலாக இருக்கிறதே. வானத்திலிருந்து கொட்டும் இந்த சிவப்பு நீர்,
1: ஆரியன், இது அமிலமழை. அங்கே பார், அதோ பசுமை பள்ளத்தாக்கு.
0: நண்பா இங்கே பார், இந்த மண், இது ஈரமாக இல்லை, சூடாக இருக்கிறது. ஆம், இந்த மண் உயிருடன் இருக்கிறது. நான் கடையிலிருந்து ரோஜா விதைகளை திருடி என்னுடன் வைத்திருக்கிறேன். நாம் அவற்றை வளர்ப்போம். பாதுகாப்பு ட்ரோன்கள் நம்மை கண்டுபிடிப்பதற்குள் நாம் சென்று விடுவோம்.

0: ஆஹா, நாம் நினைத்தது போலவே எல்லாம் நடந்தது. ரோஜா செடி மிகவும் பெரிதாக வளர்ந்து விட்டது. இப்போது பூக்கள் மலரும் பருவம். ஆனால் 55 நாட்கள் ஆகிவிட்டன. அம்மாவுக்கு நேரமில்லை. மலரே, ஒரே ஒரு முறை மலர்ந்துவிடு மலரே.
1: ஆரியன், ரோஜா மலர்கிறது பார். ஸ்பெக்ட்ரம் ஸ்கேன் அதன் நிறம் தூய சிவப்பு என்று சொல்கிறது.
0: அம்மா, உங்கள் காஷ்மீர் ரோஜா மலர்ந்து விட்டது அம்மா. அம்மா பாருங்கள் அம்மா, நான் என் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன். ஆம், இது ஒரு உண்மையான ரோஜா. இதை சற்று முகர்ந்து பாருங்கள் அம்மா. அம்மா, கண்களை திறந்து பாருங்கள் அம்மா. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது அம்மா. அம்மா, நண்பா, நீ ஏன் அம்மாவை அழைக்கவில்லை?
1: ஆரியன், அவளுடைய நுரையீரல்களால் இந்த செயற்கை காற்றை இனி தாங்க முடியாது.
0: திரும்பி வா தாயே. அம்மா, திரும்பி வா அம்மா. மீண்டும் உன் மூச்சில் இனிய மண்ணின் நறுமணத்தை நிரப்பு தாயே. பூமி அனைவருக்கும் சொந்தம்.

0: சொந்தமானது. இந்த கோலம் அனைவருக்கும் சொந்தமானது. இவற்றை நாம் எப்படி மறந்தோம்? அகங்காரம், பேராசை, வெறுப்பு என்னும் படுகொடியில் நாம் அனைவரும் எப்படி முழுகி போனோம்? வரும் தலைமுறையினர் இதை நம்மை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்களா? குழந்தை பருவமோ வாழ்க்கையோ அனைத்தும் ஒன்றாகவே சூறையாடப்பட்டுள்ளன. திரும்பி வா தாயே, அம்மா, திரும்பி வா அம்மா. சுத்தமான காற்றின் உடையாக மாறு தாயே, மீண்டும் நடனமாடு தாயே. அம்மா, நாங்கள் உன் பிள்ளைகள், இப்படி எங்களை மறந்து விடாதே அம்மா. திரும்பி வா அம்மா, திரும்பி வா அம்மா, திரும்பி வா அம்மா, திரும்பி வா அம்மா, திரும்பி வா அம்மா, திரும்பி வா அம்மா, திரும்பி வா. பூமி நம்மை எப்போதாவது மன்னிக்குமா? அது மீண்டும் அதே வடிவில் திரும்புமா? அதே வடிவில் திரும்புமா?
1: திரும்பி வா அம்மா. அகில பாரத நாடகம் கேட்டீர்கள். ஹிந்தியில் எழுதியவர் வினோத்குமார். தமிழாக்கம் சுஜாதா முரளி. இந்நாடகத்தில் நடித்தவர்கள் மூத்த தலைவராக வேடிச்சிப்பாளையம் பி நடராஜன், அம்மாவாக வி சுபத்ரா தேவி, ஆரியனாக ஆர் லட்சுமி பாஸ்கரன், ரோபோவாக எஸ் ஜான்சன். நிகழ்ச்சி ஆக்கம் எஸ் ஜான்சன், விஜயலட்சுமி ராம்குமார். உதவி தனலட்சுமி மயில்வாகனன்.

0: திருச்சிராப்பள்ளி எஃப்எம் 90.1 நேயர்கள் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணம் இல்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப்பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னிலிருந்தே அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
1: தமது கட்சி ஆட்சியமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்ட

உள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேகா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும் தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும் சொற்களை அமைக்கவும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு ஞானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன.
குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல்

0: காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்கு வங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50.
2: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
3: ஆஹா,
2: ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா? என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
4: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
2: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதா?
3: RBI சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
3: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்து தான்.
2: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சீக்கிரம் டிஃபன் பேக் பண்ணுங்க ராஜு. மொபைல் வை
6: அக்கா, பேங்கோட நம்பர் வேணும், ரீஃபண்ட் வரல. கிடைச்சிருச்சு, இப்பவே கால் பண்றேன்.
5: நம்பரை சரி பார்க்காமலையா? மோசடிக்காரங்க பெரும்பாலும் பேங்கோட போலி வெப்சைட் போலி நம்பர் மூலம் பணத்தை ஏமாத்தி பறிக்கறாங்க.
6: அப்ப சரியான நம்பர்
5: பேங்கோட ஆபீஷியல் வெப்சைட் அல்லது கார்டுல இருக்கும்.
6: அக்கா நீங்க காப்பாத்திட்டீங்க,
5: வேலையில இருந்து இல்ல.
6: ஆமா, RBI சொல்கிறது
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
7: தலைசிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றே அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
8: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி
9: 1 2 3
8: பாக்கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலையில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் கேட்டு ரசிக்க வருகின்றோம். மதுரகீதம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்களின் கடித வரி விருப்ப கானங்களாய் நிகழ்ச்சியின் தொடக்கமாய் குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் இளையான்குடி இக்பால், கத்தீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா இவர்களது விருப்ப பாடலாய் ஒலிக்கிறது. டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில்.

செவி வழி நுழைந்து சிந்தை மயக்கும் கானங்களோடு இணைந்திருக்கின்றோம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுர கீதம் நிகழ்ச்சியில். அடுத்து நான் ஏன் பிறந்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் லால்குடி துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் இவர்களது விருப்ப பாடலாய் இதோ

0: ஏற்பாடு ஆயிடுச்சு.
1: எதுக்கு?
0: குட்டியோட ஃபீஸுக்கு.
1: காட்டு.
0: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
1: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
0: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு.
1: அதுவும் சரி பார்த்து வாங்க.
0: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
4: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
5: உங்கள் இல்லங்களில் நிறைந்து உள்ளங்களில் உறைந்து காதோரம் கவிபாடி கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இது மதுர கீதம்.

ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், கரூர் தான் தோன்றிமலை செல்வராஜ், பெரிய நாயகி ஜோஸ்கா, ஸ்ரீ ரமேஷ், காயத்ரி, மனவை சாவுல் ஹமீத், இப்ராஹிம் இவர்களது விருப்ப பாடலாய் இது ஒலிக்கிறது.

0: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ், சீக்கிரம்.
1: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
1: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை, ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: சொல் என்னும் ஏற்கொண்டு இசை என்னும் நிலத்தை பக்குவப்படுத்தி விளைந்த பாடல்களை பண்போடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம் நிகழ்ச்சியில். வாயாடி திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா இவர்களது விருப்ப பாடலா இதோ.

0: ஆன் பாய்ஸ், லெட்ஸ் கோ பிராக்டிஸ்.
1: அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு.
0: அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு.
1: பேங்க்க்கு எழுதி ஒரு மாசம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க.
2: அப்ப RBI ஓட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு.
3: இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல தேர்ட் அம்பையர் எப்படியோ அதே மாதிரி தான் RBI ஓட பேங்கிங் ஓபட்ஸ்மேன். RBI சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட் ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க RBI ஓட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட் தீர்க்க RBI இன் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
4: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: जाए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: இசை என்ன செய்யும், அது நம் உணர்வுகளை கடத்தி செல்லும். இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுர கீதம். தின்னியம் ரவி லதா இவர்களது விருப்பமாய் நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களாய் கேட்டு இணைந்திருக்கின்றோம். மதுரகீதம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 KHz. குமுதம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் எசனக்கூரை ஆரோக்கியதாஸ் இவரது விருப்பமாய் பாடல் இதோ.
2: ஓடாதே

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: Forex trading? இப்பவா ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
3: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
2: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலையில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை, தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோட். தொடர்புக்கு 9594900480.
5: இசை நம் மனதில் நுழைந்து வாழ்க்கை முழுவதும் நம்மை கடத்தி கொண்டு செல்லும். அந்த இசையோடு இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி

அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். கார்த்திகை தீபம் திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் திருச்சி கருமண்டபம் முத்து, சந்துரு, சுதன்பாபு, தீரன் நகர் ராகவி, யோகேஸ்வரி இவர்களது விருப்ப பாடலாய் நாமும் கேட்கலாம்.

ஸ்ரீரங்கம் ரெங்கன் சுந்தரராஜன் இவர்களது விருப்பமாய் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரகீதத்தில்

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: தலை சிறந்த மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலகத்தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: आए निखार।
1: इफको नैनो उर्वरकों का कमाल, हर खेत किसान बने खुशहाल।
2: கேட்டிருக்கின்றோம் மதுரை கீதம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கொடிக்கால் புதூர் முத்துசாமி, அகிலாண்டேஸ்வரி, நாகதேவி, கௌசிக் இவர்களது விருப்ப பாடலாய் இதோ.

கேட்டு மகிழ்ந்தோம். மதுரை கீதம் நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களே, மதுரை கீதம் நிகழ்ச்சிக்கு நாளை நீங்களும் காத்திருக்கலாம் கேட்பதற்காக.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித் திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக

0: சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். மேலும் புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கம்லா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர், நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின்போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறை தீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.
0: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டை பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. 1 ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணுயிர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும், விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும், விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும், ஏரியைச் சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இண்டியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை இரண்டாம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17

0: இதற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1:55. இனி கேட்கலாம் ஒரு திரை இசை பாடல்.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று லாபம் தரும் வைகாசிப்பட்ட வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் பி அருட்செந்தில் அவர்கள்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
1: ஆமணக்கு சாகுபடியுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்களேன்.
2: ஆமணக்கு சாகுபடியோட முக்கியத்துவம் வந்து இந்தியா தான் உலக நாடுகளிலே நம்பர் ஒன்னாக இருக்குதுங்க. இதில் நம்ம தொடர்ந்து வந்து சைனாவும் பிரேசிலும் இதில் நமக்கு பின்தொடர்ந்து வராங்க. இதில் முக்கியத்துவம் என்னென்னா நம்ம விளக்கெண்ணெயாக பயன்படுத்துறத வந்து ரொம்ப குறைவு. தீப எண்ணெய் என்ற பேரில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆமணக்கு எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட இப்போ வந்து 300 ரூபா பக்கமாக ஒரு லிட்டர் வந்து விற்பனையாகுது கடைகள்லையும் சரி மார்க்கெட்லேயும் சரி. அதனால் இது எங்கே போகுது அப்படின்னா வந்து ஏன் இந்த விலை விற்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மேக்சிமம் வந்து நிறைய அகை விமானங்கள் இருக்கிற உயவுப் பொருட்கள் ஹெவி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற உயவுப் பொருட்களில் தான் இது வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வந்து ஒரு 250 விதமான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து இதிலிருந்து உற்பத்தி செய்கிறாங்க. உதாரணமாக வந்து நம்ம பாலிஷு ஷூ பாலிஷு பெயிண்ட்டு எம்எல்சி ஃபயரு இந்த மாதிரி 250 வகையான பொருட்கள் ப்ளஸ் வந்து தோல் அலர்ஜிக்கான பயன்படுத்துகிற மற்ற எல்லா விதமான க்ரீம்கள்லையும் இது இருக்குது. ஹேர் ஆயில் இருக்குது, லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு. உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி 250 வகையான பொருட்களை பயன்படுத்து மேக்சிமம் வந்து என்ஜின் ஆயில தான் அதிகமாக இது வந்து உபயோகப்படுகிறது. அதனால இந்த அதிகமான ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கிறதுனால என்றைக்கும் வந்து விலை இறக்கம் இல்லாமல் ஏற்றத்திலேயே இது வந்து இருக்கிறதுனால இந்தியா வந்து நம்பர் ஒன்னாக இருக்குது. முதலிடத்தில் வந்து குஜராத், இரண்டாம் இடத்தில் ராஜஸ்தான், மூன்றாம் இடத்தில் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் சொல்ற ஆந்திராவும் தெலுங்கானாவும், நான்காம் இடத்தில் வந்து தமிழ்நாடு வந்து இதில் முன்னிலை வகிக்கிறது. அதனால விவசாயிகளுக்கு வந்து தொடர்ந்து இதில் வந்து மகசூல் அதிகரித்தால் மற்ற பயிர்கள் எல்லாமே வந்து விலை குறைந்து போகும். ஆனால் இந்த பயிரில் மட்டும்தான் மகசூல் எவ்வளோ வந்தாலுமே வந்து விலை குறைவுங்கிறது ஏற்ற இறக்கங்கள் 1 ரூபா 2 ரூபா இருக்குமே தவிர பாதிக்கு பாதி விலை குறைந்து போகிறது. உதாரணமாக அந்த காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 100 ரூபாய்க்கு விற்கும், திடீர்னு தக்காளியெல்லாம் 5 ரூபாய்க்கு வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு ஸ்டேபிளான நிலையான ஒரு விலை இருக்குது. மேலும் வந்து இது பெரிஷபிள் கமோடிட்டி இல்லை, அதாவது எவ்வளோ நாள் வேணாலும் இந்த இருப்பு வைத்து விற்பனை செய்யலாம். அதன் மூலமாக வந்து எடையும் முதல்ல குறையாது, பூச்சி நோய் தாக்குதலுக்கு இது வந்து ஆளாகாது. அந்த இருப்பு வைக்கின்ற பருவங்களில் வந்து பூச்சி எந்த பூச்சி எந்த நோயும் இதை வந்து தாக்காததுனால எடையும் குறைந்து போகாததுனால விலை வந்து நிர்ணயமாக இருக்குது.
1: பொதுவாக இப்போ ஒரு ஐயா ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த சாலை நடுவுலையோ இல்லாட்டி சாலை ஓரங்கள்ல இந்த ஆமணக்கு நிறையா வந்து பயிர்கள்லாம் இருக்குது, மக்கள் பெருசாக அளவு கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க, அதோடைய முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாரு.
2: சாலை ஓரங்களுக்கு வந்து சிற்றாமணக்குன்னு சொல்லுவோம், அதனுடைய மணிகள்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதிலிருந்து வரதுலையும் எண்ணெய்கள் கிடைக்கும். ஆனால் அதில் வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா வந்து காய் முற்றிடுச்சுனாவே வெடிச்சு சிதறியும், இப்படி பட்டு பட்டு பட்டுன்னு நல்ல வெயில் காலங்களில் வெடிச்சு சிதறியும். அதே நம்ம பல்கலைக்கழகத்தால் இந்த மாதிரி ஆராய்ச்சி நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட ரகங்களில் வந்து வெடிச்சு சிதறாது, வெடிச்சு நம்ம 1 நாள் 2 நாள் 1 வாரம் கூட வந்து நமக்கு விவசாயிகளுக்கு அடுத்த வேலைகள் இருந்தால் அதை முடிச்சுட்டு வர வரைக்குமே இது இருக்கும், வெடிச்சு சிதறாது. அன்றை சிற்றாமணம்

0: இப்போ வந்து வைல்டுன்னு சொல்லுவோம் பாருங்க, இயற்கையாக தோன்றுவது. இந்த இயற்கையிலேயே வந்து விதை பரவலுக்கு வந்து அந்த அந்த நேச்சர் வந்து அதில் இருக்குது சார். நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட சாகுபடி செய்கிற ரகங்களை வந்து விதை வெடித்து சிதறாது.
1: பொதுவாக இந்த ஆமணக்கு சாகுபடியில் என்ன மாதிரியான விதைகள்லாம் வந்து உற்பத்தி செய்யப்படுறது, எந்த பயிர்கள்லாம் அதிகமாக விதைக்கப்படுகிறது ஐயா?
0: அதாவது இந்திய நாடு சுதந்திரத்துக்கு பிறகு வந்து 5 ஆண்டு திட்டங்கள் வகுக்கும் போது, இதே மாதிரி இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் வேளாண் ஆராய்ச்சி திட்டங்களை வந்து உருவாக்குனாங்க. அப்போ ஒவ்வொரு பயிருக்கும் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஆராய்ச்சி வேண்டும், அதிலிருந்து மேம்படுத்தப்பட்ட ரகங்கள்லாம் வரணும், மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் வரும், அடுத்தது வந்து வீரிய ஓட்டுகள்லாம் வரணும்னு சொல்லி தான் அந்த பசுமை புரட்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. வட இந்தியாவில் வந்து கோதுமையும் தென்னிந்தியாவில் வந்து நெல்லும் வந்து இந்த பசுமை புரட்சியில் வந்து சாதனை படைத்தது. அதன் கூடவே சேர்ந்து மற்ற பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்களும் சரி, பயிர் வகை பயிர்களும் சரி, தீவன பயிர்களும் வந்து

0: அனைத்து பயிர்களும் சரி,
1: ம்
0: பயிர் வகை பயிர்களும் சரி, தீவன பயிர்களும் வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டது. அதன் மூலமாக கிடைத்தது தான் வந்து மிகச்சிறந்த ரகங்களான விரி ஊட்டு ரகங்களும் சரி, ரகங்களும் சரி நம்மக்கிட்ட இன்னைக்கு இருக்குது. விரி ஊட்டு ரகங்கள்னா இரண்டு ரகங்களை வந்து இயற்கையாகவே வந்து கலப்பினம் செய்து அதிலிருந்து வர விதைகள் வந்து வீரிய ஊட்டு விதைகள். சாதாரண ரகத்தில் வந்து நமக்கு ஒரு 70 கிலோ வந்து மகசூல் கிடைக்குதுன்னா வந்து வீரிய ஊட்டு ரகங்கள் வந்து 100 கிலோ மகசூல் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி வந்து முத முதல்ல வந்து பருத்தியில் நம்ம தான் இந்தியா தான் முதல்ல உலகத்திலே முதல் வீரிய ஊட்டு ரகங்களை கொண்டு வந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஆமணக்கு ரகங்கள்லேயும் பார்த்திங்கன்னா முதல் வீரிய ஊட்டு ரகங்களை கொண்டு வந்தது வந்து இந்தியா தான். அதிலிருந்து தான் தொடர்ந்து ஆராய்ச்சியின் மூலமாக வேறு வேறு மாநிலங்களில் அதிகமான வீரிய ஊட்டு ரகங்கள்லாம் கொண்டு வந்தோம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலையும் பார்த்திங்கன்னா ஏத்தாப்பூர் YRCH 1, YRCH 2, YRCH 3, இந்த மூன்று வீரிய ஊட்டு ரகங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். YRCH 3 வந்து கடந்த ஆண்டு நம்ம வந்து வெளியிட்டோம். இந்த ஆண்டு வந்து அதுக்கான விதை உற்பத்தியில இந்த மாதத்திலிருந்து நம்ம வெளியிட போகிறோம். இதனுடைய மகசூல் வந்து மானாவாரியில் 500 to 700 கிலோ மகசூல் இருக்கும். அதே வந்து நமக்கு பாசன வசதியோடு செய்தோமானால் 1000 to 1250 கிலோ வரைக்கும் ஏக்கருக்கு வந்து மகசூல் எடுக்கலாம். இதனுடைய சிறப்பு தன்மை என்னன்னா வந்து வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. வீரிய ஊட்டு ரகங்கள் மூன்றுமே வந்து வாடல் நோய்க்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. YRCH 3 வந்து அதிக எதிர்ப்பு திறன், லேட்டஸ்ட் வெரைட்டி என்று சொல்றோம் பாருங்க, 25ஆம் ஆண்டு நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். அதனுடைய விதைகள் வந்து இந்த மாதத்திலிருந்து விவசாயிகளுக்கு கிடைக்கும்.
1: சரிங்க, அதோடைய இந்த YRCH 1 சொன்னீங்க இல்லையா, இந்த வீரிய ஓட்டு ஆமணக்கு ரகம், இதனுடைய சிறப்புகள்லாம் என்னங்கய்யா?
0: சார், இதனுடைய சிறப்பு இயல்புகள் வந்து மகசூல் திறன் வந்து ஏக்கருக்கு வந்து 1500 கிலோ, குறுகிய கால வயதுடையது, 150 முதல் 160 நாள், மற்றும் 3 தரம் வந்து இதில் காய்களை உடைக்கலாம். முதல் 90வது நாள் 3வது மாதத்திலிருந்து அறுவடை செய்யலாம். 90, 120, 160 மொத்தம் 3 அறுவடை இதிலிருந்து செய்யலாம். அதிக கிளைகள் வந்து வரும் இதில். மேலும் ஒரு ஆள் நிற்கிற உயரம்தான் வந்து செடியின் உயரம் இருக்கிறதுனால அதன் கிளைகள் ஒடிக்கிறது, குலைகள் ஒடிக்கிறது மிக வசதியாக இருக்கும். காய் குலைகள் வந்து 95% வந்து பெண் பூக்கள் தான் இருக்கும். பெண் பூக்கள் இருந்தால் தான் அதை மணிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆமணக்கு குலையில் வந்து மேல் பகுதி முழுக்க பெண் பூக்களும், அடிப்பகுதியில் வந்து ஆண் பூக்களும் தோணும், பம்பரம் மாதிரி இருக்கும் ஆண் பூக்கள். அதிலிருந்து மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு தான் அந்த விதை உற்பத்தி ஆகுது. 95% வந்து பெண் பூக்கள் இருக்குது, அதனால் அதிக மணிகள் நமக்கு கிடைக்குது. செடிகள் வந்து குறைந்த உயரம், குறைந்த வயதுடையனால சாயாது, காற்று அடித்து சாய்ஞ்சு போகாது. அதிக உரம் ஏற்கும் தன்மை, உரம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கான உரத்தை ஏற்று அதுக்கான மகசூல் நமக்கு கொடுக்குது. குறுகிய கால இடைவெளியில் வந்து 40 முதல் 50 குலைகள் வந்து 90வது முதல் குலைனா வந்து 120, 160 இந்த குறைந்த காலங்களில் வந்து அதிக கிளைகளை வந்து இது உற்பத்தி செய்து சித்திரை வைகாசி பட்டத்தில் நம்ம சாகுபடி செய்யலாம். செய்யும் போது வந்து 11 முதல் 25% வந்து மகசூல் திறன் அதிகரிக்குது மானாவாரியை விட சித்திரை வைகாசி பட்டங்களில். சித்திரை வைகாசி பட்டம் நம்ம ஏ போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி பட்டணத்துக்கு வந்து அவசியம் வந்து நீர்ப்பாசன வசதி தேவை. ஏன்னா வந்து கோடை காலத்தில் ஆரம்பிக்குது. சித்திரை வைகாசி பட்டத்தில் நம்ம பயிர் செய்தோமானால் வந்து அடுத்த தை வரைக்கும் வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 10 மாதங்கள் வச்சுக்கலாம், 2 டன்கள் வரைக்கும் அதில் மகசூல் கிடைக்கும்.
1: இதுக்கான பயிர் கால விலங்கிய
0: நமக்கு வந்து 3 பட்டங்கள் நமது வந்து வரையறுத்திருக்கிறோம். மானாவாரி பட்டம் வந்து ஆடி பட்டம், இரவை வந்து வைகாசி பட்டம், கார்த்திகை பட்டம் வந்து நவம்பர் டிசம்பர் பட்டம் என்று 3 பட்டங்கள் வந்து இதில் இருக்கு. 3 பட்டங்கள்லையும் நம்ம
1: இது எத்தனை மாத பயிருங்க இப்போ பொதுவாக வந்து?
0: அதாவது சாதாரணமாக நம்ம பயிரிடும் போது 6 மாத பயிர், இது சித்திரை வைகாசி பட்டம் போகும்போது 10 மாதம் வச்சுக்கலாம். இப்போ அதிலேயே வந்து அதிக மகசூல் திறன் நம்ம சொல்கிறோன்னா வந்து ஆடிப்பட்டத்தில் போடும்போது வந்து குளிர்காலங்களில் வந்து பயிர் வந்து பூக்கள்லாம் மாட்டோம். அந்த சமயத்தில் வந்து அதிக மழைப்பொழி வந்து ஐப்பசி அடைமழையிலையும் மாட்டோம். அப்போ வந்து போலன் வாஷ் அவுட் ஆகிறதுனால மணிப்பிடிப்பு திறன் வந்து குறைஞ்சி போகும். அதெல்லாம் தவிர்க்கறதுக்கு தான் சித்திரை வைகாசி பட்டத்தில் போகும்போது பாசன வசதியோடு செய்யும்போது இந்த பிரச்சனைலாம் இல்லை. புழுக்கள், சாறு உறிஞ்சி பூச்சிகள் பாதிப்பு வந்து குறைவாக இருக்கிறதுனால 10 மாதம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், அதிக மகசூல் திறன் கிடைக்குது.
1: சரிங்க, எந்த மண் வகையில் இது வந்து விளைச்சல் நல்லா இருக்கும்? இதில்
0: சாதாரணமாக மணற்பாங்கான செம்மண் மண்ணில் வந்து நம்ம ஊரில் இருக்க செம்மண் பாங்கான பகுதிகளுக்கு மிக ஏற்றது. கரிசல் காட்டிலும் மிக ஏற்றது. கரிசல் காடுகளில் வந்து ரொம்ப அடர்ந்து வந்துடும், அதனால வந்து அதனோட இடைவெளி வந்து 6 அடிக்கு 6 அடி போடுவோம். செம்மண் பூமினா வந்து 4 அடிக்கு 4 அடி வந்து நம்ம வந்து பரிந்துரை செய்கிறோம். அதில் ஓரளவுக்கு தான் வந்து கிளைகள் கிளைச்சி வரும். மேலும் வந்து கரிசு காட்டில் போடும்போது 6 to 6 போடுறோம், நல்லா வெளிச்சமும் கிடைக்குது. செடிகள் ஒன்றுக்கு ஒன்று தொட்டுக்கும், ஒரு செடிக்கு ஒரு செடி இன்னொரு செடியும் வந்து தொட்டுக்கும். அப்போ வந்து களைகள் முளைப்பது வந்து குறைந்து போகுது. இதில் வந்து இன்னொரு விஷயமும் பண்ணலாம் சார், ஊடுபயிர் சாகுபடியும் செய்யலாம். நீங்கள் வந்து சாதாரணமாகவும் பண்ணும்போது இல்லை உளுந்து, பச்சை பயிர், தட்டைப்பயிர், சின்ன வெங்காயம் இது எல்லாமே செய்யலாம். ஊடுபயிர் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் 1 அடி 2 அடி இடைவெளி பயிர்களை சேர்த்து செய்யும் போது நமக்கு அதுலயும் ஒரு மகசூல் கிடைக்குது.
1: வீரிய ஒட்டு ரகத்துல வந்து

0: தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கணும் அதை பயிரிடும் போது?
1: தட்பவெட்ப வெப்பநிலை வந்து இதுக்கு குறைந்த கால வயதுடையது. இது மேலும் வந்து அதிக நீர் தேவை குறைவான பயிர். உதாரணத்துக்கு சொல்லணும்னா மக்காச்சோளத்துக்கு வந்து அதனுடைய வாழ்நாளில் வந்து 800 mm வந்து மழைப்பொழிவோ இல்லை நீர் தேவையோ தேவை. இதுக்கு 500 mm நீர் தேவை இருந்தால் போதும் இதனுடைய வாழ்நாள் 6 மாதம் வந்து பூர்த்தி செய்து நம்ம சாதாரணமாக இதில் இருந்து மகசூல் 3 உடைப்பு காய்களை உடைச்சி மகசூல் எடுத்துடலாம்.
0: சரி, இப்போ இதை பயிரிடணும்னா வந்து ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ விதை தேவைப்படுங்க?
1: ஒரு ஹெக்டேருக்கு வந்து 5 கிலோ விதை தேவைப்படும் சார். 5 கிலோ விதை தேவைப்படும்.
0: சரி, இது விதை நேர்த்தி பண்ணுறதை பற்றி சொல்லுங்களேன். இதுக்கு
1: விதை நேர்த்தி வந்து நம்ம சாதாரணமாக ட்ரைகோடெர்மா, பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் வச்சு விதை நேர்த்தி செய்யலாம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வசதி இல்லைனாலும் கூட இதுக்கு வந்து கடினமான விதை உரை உள்ளதுனால மற்ற பூஞ்சாணங்களை வந்து அதிகம் தாக்காது. அந்த பயிர் வந்து முன்னாடியே வந்து பயிர் சுழற்சி செய்யாமல் திரும்ப திரும்ப அந்த பயிரை நம்ம ஒரே பயிரை பயிரிட்டோம் போனால் அதில் வந்து அந்த வாடல் நோய் காரணிகள் நிலத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் உள்ளது. அந்த சமயத்தில் தான் வந்து ட்ரைகோடெர்மா விரிடி, சுடோமோனஸ் இதெல்லாம் நம்ம பரிந்துரை செய்கிறோம்.
0: சரி, விதைப்புக்கான இடைவெளி எவ்வளவு இருக்கணும்?
1: இடைவெளி வந்து 4 அடிக்கு 4 அடி சார். நம்ம மானாவாரியாக பயிரிடும் போது 4 அடிக்கு 4 அடி, அதே இரவையில் பயிரிடும் போது 4:5 இல்லை ஒரு சில விவசாயிகள் வந்து 5:5, இன்னும் ஒரு சில விவசாயிகள் வந்து 5:6 கூட வச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்க டிராக்டர் வச்சு களை எடுத்துக்கிறதுக்காக 6 அடி கூட அவங்க போறாங்க சார்.
0: தண்ணி விடுறது எப்போ விடணும்? இந்த நாட்கள் ஏதாவது விடணும்னு ஏதாவது இருக்குதா?
1: நீர் பாசனம் வந்து விதைத்த அன்று ஒரு கொடுக்குறோம், அப்புறம் 3வது நாள் வந்து உயிர் தண்ணீர் கொடுக்குறோம், அப்புறம் வந்து 1 வாரம் கழித்து பாசனம் கொடுக்குறோம். 1 வாரம் கழித்து இந்த 3வது நாள்ல இருந்து 7 நாள் கழித்து அதுக்கப்புறமா வந்து 10 நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தா போதும். செடி கொஞ்சம் வாடும் போது திரும்ப நம்ம தண்ணி கொடுத்தா போதும். இதுக்கு அதிகமான ரொம்ப செழுமையா தண்ணி கொடுத்தோம்னா செடி கொழுத்து போயிட்டுன்னு சொல்லுவாங்க.
0: மானாவரிய பண்ண முடியாது?
1: மானாவரையும் செய்யலாம் சார். மானாவரையும் இந்த பருவத்தை பயிர் செய்யும் போது அது பாசிபிள். 1000 வருஷமா வந்து இந்த பருவத்துல இந்த நாள்ல நம்ம விதைக்கணும் அப்படின்னு விவசாயிகள் வந்து ஒரு கணக்கு மனசுல வச்சிருப்பாங்க. விவசாயிகளுக்கு வந்து நம்ம படிச்சுட்டு வந்து சொல்றோமே தவிர இன்பில்ட் ஒரு நாலேஜ் இருக்குது. அவங்க இந்த பருவத்துல இந்த தேதியில விதைச்சிட்டோம்னா மழை பெய்யும், இன்னைக்கு உரம் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு எல்லா விவசாயிகளோட மனசுலயும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வந்து இதுவரைக்கும் போய்த்தது இல்லை. காலநிலை மாறுபாட்டில் வந்து அது வந்து கொஞ்சம் மாறி இருக்கலாம். 1 வாரம் மழைப்பொழிவு வந்து முன்கூட்டியோ இல்லது பின்தங்கியோ மாறி இருக்கலாம் தவிர அந்த பழைய காலத்து கணக்குப்படி மழை பெய்து கொண்டு தான் இருக்குது.
0: உர நிர்வாகம் எப்பெல்லாம் பண்ணணுங்க?
1: உர நிர்வாகம் வந்து நம்ம அடி உரமாக வந்து சூப்பர் பாஸ்பேட் 2 மூட்டை போடுறோம் சார். விதைக்கும் போதே வந்து சூப்பர் பாஸ்பேட் ஏக்கருக்கு 2 மூட்டையும், அப்புறமா வந்து 1 மாதத்தில் வந்து களை எடுக்கணும். கைக்களை ஆள் வச்சு களை எடுக்கணும். களை எடுத்துட்டு வந்து 1/2 மூட்டை யூரியாவும் 1/4 மூட்டை பொட்டாசும் கலந்து செடியிலிருந்து வேர்லேருந்து 1/2 அடி தள்ளி, நான் சொல்கிறது 1 ஏக்கருக்கு 1/2 அடி தள்ளி வச்சிடணும், வச்சு மூடிடணும் சார். ஏன்னா யூரியா வந்து ஆவியாகி போகும். 30வது நாள் ஒரு உரமும் அதே மாதிரி 60வது நாள் 1/2 மூட்டை யூரியா 1/4 மூட்டை பொட்டாசும் நமக்கு இது கொடுத்தோம்னா போதும். 6 மாத பயிருக்கு போதுமானது இது. அதே மாதிரி விதைக்கும் போது வந்து 2 விதைகளை விதைக்க வேண்டும். நன்றாக ஊறவைத்த விதைகளை விதைக்கலாம். தண்ணி கட்டணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஊறவைத்த விதைகளை விதைக்கிறதுனால செடி வந்து ஒரு 2-3 நாள் வந்து முன்னதாகவே முளைச்சி வரும். நீங்கள் வந்து வெறும் விதைகளை விதைத்து மேலும் அது தண்ணி கட்டி விதைகள் ஊறி திரும்ப வளர்ந்து வர்றதுக்கு வந்து 7 முதல் 15 நாள் வந்துடும். அதுக்கு பதிலாக வந்து என்ன சொல்கிறோன்னா 2 விதைகளை வந்து ஊற வச்சு விதைக்க சொல்கிறோம். ஊற வச்சு வைக்கிறதுனால ஒரு 2-3 நாட்கள் வந்து முன்னதாகவே அந்த விதைகள் முதலிட்டு வந்துடும். முளைச்சதுக்கு அப்புறமா 15 லிருந்து 20 நாள் ஒரு செடியை முளைச்ச ஒரு நல்ல செடியை வச்சுட்டு இன்னொரு செடியை வந்து களைச்சி கண்டிப்பாக எடுத்துடணும்.
0: என்ன பொருட்கள் வந்து இந்த ஆமணக்கில் இருந்து தயாரிக்கிறேன்?
1: அழகு சாதன பொருட்கள் மிக பெரும்பான்மையாக பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வந்து முகப்பூச்சிக்கு பயன்படுத்துறது, நமக்கு வந்து லிப்ஸ்டிக்காக பயன்படுத்துறது, ஹேர் கிரீமாக பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகளுக்கு வந்து இது போகுது சார்.
0: நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து சொன்னீங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுங்க.
1: நன்றி சார். வணக்கம்.
0: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிருங்க.
1: 9047376440.
0: 90 47 37 64 40.

வைகாசி பட்டத்துல ஆமணக்கு சாகுபடிக்கு தகுந்த மாதிரி நிலத்தை தயார் செஞ்சு சரியான இடைவெளியில நட்டு முறையான சத்து மேலாண்மையை மேற்கொண்டா கூடுதல் லாபம் அடையலான்னு இதுவரைக்கும் நேர்முகத்துல பங்கேற்று விளக்கம் கொடுத்தாங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் பி. அருட்சந்தில் அவங்க.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் செய்தி மலர். இன்றைய மலரில் திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டு இலவச கோடைக்கால பயிற்சி, திருச்சி மாவட்ட அறிவுசார் மையத்தின் செயல்பாடுகள், உலக செஞ்சிலுவை தினம், பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணாக்கருக்கான கல்வி வாய்ப்புகள், வெப்ப அலையிலிருந்து தோட்டக்கலை பயிர்கள் பாதுகாப்பு ஆகியவை இடம்பெறுகின்றன. திருச்சி மாவட்ட மைய நூலகத்தில் இளையோர் திறன் மேம்பாட்டிற்கான கோடைக்கால பயிற்சி முகாம் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுவதால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட நூலக அலுவலர் திரு சான் பாஷா தெரிவிக்கையில்,
2: கோடைகால பயிற்சி முகாம் 31/5/2026 வரை காலை 10 மணி முதல் பகல் 12:30 மணி வரை நடைபெறவுள்ளது. வாசரோட்டம் இணைந்து நடத்தும் இம்முகாமில் 10 வயதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமின்றி பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் பயிற்சிகள் நடத்தப்பட உள்ளது. 10, 11 மற்றும் 12 தேதிகளில் தனி நடிப்பு கலை பயிற்சி, 13ஆம் தேதி மன வளக்கலை, 16, 17, 18 தேதிகளில் கைவினை கலை பயிற்சி, 19, 20, 21 தேதிகளில் தமிழில் பிழையின்றி எழுதும் கையெழுத்துக்கலை பயிற்சி நடைபெறும். 23, 24ஆம் தேதிகளில் ஓவிய பயிற்சி, 25, 27ஆம் தேதிகளில் தற்காப்பு கலை பயிற்சி, 30ஆம் தேதி செஸ் பயிற்சி நடைபெற உள்ளது. 31ஆம் தேதி நடைபெறும் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும்.
1: திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட அறிவுசார் மையம் மற்றும் நூலகத்தின் செயல்பாடுகள் குறித்து இதன் பராமரிப்பாளர் திரு சகாய ரோஜ் பேசுகையில்,
3: 250-270 ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி வர்றாங்க. மார்னிங் 8:00 ஈவினிங் 8 வரைக்கும் லைப்ரரி ஓப்பனிங்ல இருக்கும். சண்டே மட்டும் ஈவினிங் 6 வரைக்கும் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுறாங்க. டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, அதே மாதிரி பேங்கிங் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்ல என்ன இருக்கோ அந்த புக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அந்த புக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லபடியா படிக்கிறாங்க. இப்போ இந்த லைப்ரரியில இருந்து ஒரு 7 பேர் பாஸ் அவுட் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் வந்து ஜிஎஸ்டியில சீனியர் இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் இருக்காங்க, கோஆபரேட்டிவ்ல சீனியர் இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் இருக்காங்க, 2 பேர் பேங்குக்கு போயிருக்காங்க, குரூப் 2A ஒருத்தர் திருநெல்வேலியில சீனியர் இன்ஸ்பெக்டரா ஒருத்தர் போயிருக்காங்க, ரயில்வேல 2 பேர் ட்ரைனிங்ல இருக்காங்க, இன்னும் 2 பேர் ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்க. கம்ப்யூட்டர் வசதியும் இருக்கு, அவங்க டெய்லி டெஸ்ட் போட்டு பாக்குறாங்க. குறைஞ்சது ஒரு 30 கம்ப்யூட்டர் இந்த லைப்ரரியில இருக்கு. ஃப்ரீ வைஃபை வசதி உண்டு.
1: அறிவுசார் மையத்தால் பயனடையும் மாணாக்கர் பேசுகையில்,
4: என் பேர் ராஜா, கண்டோன்மெண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு லைப்ரரியில 3-4 இயர்ஸ் அங்கே நான் இருக்கேன். இங்கே எல்லா வசதியும் இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு, என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும், கலெக்ஷன் ஆஃப் புக்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நான் ஆக்சுவலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, ரயில்வே படிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து எனக்கு நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான புக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. என்ன இல்லையோ அதை நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க ஆர்டர் பண்ணி வாங்கித்தராங்க. ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா வெளியில் உட்காந்து படிக்கிற மாதிரியும் இருக்குது. டேபிள் சேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் வச்சுருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு குட் அட்மாஸ்ஃபியர் தான் நான் சொல்லுவேன். திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாருக்குமே வந்து யூஸ் பண்ணும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
5: என் பேர் விமலா, செல்வநகர்லேருந்து வரேன். டெய்லி நான் 9:00 வந்துடுவேன், ஈவினிங் 4:30 இப்படி கிளம்பிடுவேன். 2.5 இயர்ஸாக வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே தேவையான புக்ஸு இதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இங்கே வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது. வீட்டிலேருந்தா எங்களால் ஒரு 2 ஹவர்ஸ் கூட கண்டினியூவாக படிக்க முடியாது. இங்கே வர்றதுனால எங்களுக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் கூட எங்களால் படிக்க முடியுது. எங்களோட க்ரோத்துக்கு வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன்.
6: என் பேர் பார்த்திவன், இந்த லைப்ரரியில் ஒரு 1.5 வருஷம் கிட்டத்தட்டமாக வந்துட்டுருக்கேன். டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறேன். இங்கே நாங்கள் எழுதி கொடுத்தோம், புக் எல்லாமே வாங்கி வந்திருக்காங்க. நல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்குது. அதை இல்லாமல் லைப்ரரியில் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்குறாங்க. வெளியே வேலைக்கெலாம் போகல, இங்கேயே ஃபுல் டைமாக ப்ரிப்பரேஷன் தான். கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் நல்லா படிக்க முடியுது. வாட்டர் ரிசோர்ஸும் நல்லாயிருக்கு. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மற்றவங்களுக்கு அதர் சோர்ஸு, டிஎன்பிசி, ஆர்ஆர்பி, என்டிபிசி, எல்லா வகையான புத்தகங்களுமே இங்கே இருக்குது. புத்தகங்களுடைய சோர்ஸ் என்ன மாதிரி வேணாலும் நிறையவே கிடைக்கிது. அதை இல்லாமல் சிஸ்டம்ஸ், மானிட்டர்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா அவைலபிளாகவும் இருக்குது.
7: மைசெல்ஃப் மிதுலா ஸ்ரீ. நான் வந்து 2024 பாஸ்ட் அவுட். நான் பாஸ்ட் அவுட் ஆனதுலேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்து எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருந்தது.

0: எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. கன்வீனியண்டாக சுற்றி சரௌண்டிங்ஸ் எல்லாமே ஓகேவா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இங்கே வந்தேன். ஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது கம்ப்யூட்டர், ஏன்னா என்னோடது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ என்கிட்ட வந்து ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டரோ என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல. கம்ப்யூட்டர் பேஸ்டுக்காக தான் நான் இங்கே டெய்லியுமே வரேன். என்னோட டெஸ்ட், மார்க் டெஸ்ட் எல்லாமே நான் அதில் தான் பண்ணிட்டு இருக்கேன். தென் அடுத்து செகண்ட் சொல்லணும்னா புக்ஸ். புக்ஸ் வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க புக்ஸ் தான் இருக்கும் மோஸ்ட்டாகவே. அது இல்லாமல் நிறைய இடத்துலேருந்து கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும், எல்லாமே நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அது எல்லா வெரைட்டி புக்ஸ், தென் ஹிந்தி சேனலோட புக்ஸ் எல்லாமே இங்கே அஃபோர்டபுளாக இருக்கு. தென் நோட்ஸ் எடுக்க யூஸ் பண்ணிக்கிறதுன்னு காலையில் 8 o'clockமே வந்துடுவேன், ஈவினிங் ஒரு 7 போல தான் போவேன். அந்த வரைக்குமே எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு.
1: மை நேம் இஸ் இலக்கியா. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அண்ட் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இந்த லைப்ரரி வந்து நான் 6 மந்த்தாக இங்கே வந்துட்டுருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறைய பேர் இங்கே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதுவே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நம்ம வீட்டில் இருந்தோம்னா தனியாக படிக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அதே இங்கே வந்து மிங்கிள் பண்ணி படிக்கிறது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய அகாடமி புக்ஸும் நம்ம போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இங்கேயே எல்லாமே இருக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சிஸ்டம்ஸ் எல்லாமே எனி டைம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
2: உலக செஞ்சிலுவை தினம் நேற்று முன்தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து திருச்சி கல்வி மாவட்ட இளையோர் செஞ்சிலுவை இயக்கத்தின் அமைப்பாளர் திரு பி லிபின்,
3: உலகமெங்கும் பேரழிவுகள், மோதல்கள் மற்றும் மருத்துவ அவசர நிலைகளின் போது உதவி வழங்கும் லட்சக்கணக்கான தன் ஆர்வலர்கள் மற்றும் மனிதாபிமான பணியாளர்களை இந்த நாள் கௌரவிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் பேரழிவுகள், போர்கள், மருத்துவ நெருக்கடிகள் மற்றும் மனிதாபிமான அவசர நிலைகளில் அவசரகால ஆதரவை வழங்கிய மில்லியன் கணக்கான தன்னார்வலர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் மனிதாபிமான ஊழியர்களின் முயற்சிகளை இந்த நாள் அங்கீகரிக்கிறது. 2026ஆம் ஆண்டு உலக செஞ்சிலுவை சங்கத்தின் அதிகாரப்பூர்வ கருப்பொருள் மனிதநேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல் என்பதாகும். கருணை மற்றும் மனிதாபிமான சேவையின் முக்கியத்துவத்தை இந்த கருப்பொருள் எடுத்து காட்டுகிறது. மேலும் பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களுக்கு ஆதரவளித்தல், தன்னார்வலர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை அங்கீகரித்தல், நெருக்கடி காலங்களில் அவர்களின் கண்ணியத்தையும் மனிதாபிமானத்தையும் மேம்படுத்துதல், உலகளாவிய ஒற்றுமைகளையும் அமைதியையும் ஊக்குவித்தல், இந்த கருப்பொருளின் பின்னணியில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. 1863 சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் உருவாக்கப்பட்டது. செஞ்சிலுவை சங்கத்தின் 7 அடிப்படை கொள்கைகள்: மனிதநேயம், நடுநிலைமை, சுகாதாரம், சுதந்திரம், தன்னார்வ சேவை, ஒற்றுமை, உலகளாவியம், நெருக்கடி காலங்களில் மனிதாபிமான உதவிகள் அனைவருக்கும் நியாயமாக சென்றடைவதை இந்த கொள்கைகள் நமக்கு உறுதி செய்கிறது. இந்தியாவில் இந்திய செஞ்சிலுவை சங்கம் சுகாதாரம் மற்றும் பேரிடர் மேலாண்மை பணிகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன் முக்கிய செயல்பாடுகள் இரத்த வங்கி, இரத்த தான சேவைகள், முதலுதவி மற்றும் சுகாதார பயிற்சி, இயற்கை பேரிடர்களின் போது அவசர கால நிவாரணம், பொது சுகாதார விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், சமூக நலத்திட்டங்கள். மேலும் இந்த அமைப்பு அவசர காலங்களில் அரசு நிறுவனங்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான அமைப்புகளுடன் நெருக்கமாக இணைந்து செயல்படுகிறது.
2: இந்திய செஞ்சிலுவை அமைப்பின் செயலாளர் திரு ஜவஹர் ஹசன்,
4: மனித நேயத்தையே அடிப்படையாக கொண்டு பன்னாட்டளவில் 192 நாடுகளில் செயல்பட்டு வரும் ரெட் கிராஸ் உலக அளவில் 162 ஆண்டுகளில் மனித நேய சேவைகள் செய்து கொண்டு வருகிறது என்பதனையும், இதுவரை உலக அமைதி பணிகளுக்காகவும் மனித நேய சேவைகளுக்காகவும் 4 முறை நோபல் பரிசு பெற்ற உலகளாவிய பேர் இயக்கம் ரெட் கிராஸ் என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரெட் கிராஸ் இயக்கம் போர், இயற்கை சீற்றம், பேரிடர் போன்ற அவசர காலங்களில் உலகெங்கும் துன்புறும் மக்களின் துயர் துடைக்கும் பொருட்டு மனிதாபி விமானம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு தன்னலமற்ற சேவை மூலம் உதவிடும் உலகளாவிய ஒரு மாபெரும் இயக்கமாகும். இந்த ரெட் கிராஸ் இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஜீன் ஹென்ரி டுனான். இவர் 1862ஆம் ஆண்டு சால்ஃபெர்னோ நினைவுகள் என்ற புத்தகத்தை எழுதி முடித்தார். இப்புத்தகத்தில் 2 முக்கிய திட்டங்களை கொடுத்திருந்தார். அவை: 1, உலகில் எங்கே போர் ஏற்பட்டாலும் போரில் காயமற்ற வீரர்களுக்கு உதவி செய்ய ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு நிவாரண சங்கம் இருக்க வேண்டும். 2, நிவாரண சங்க உறுப்பினர்களை போரில் காயமுற்ற மற்றும் உடல்நலம் குன்றிய வீரர்களையும் பாதுகாக்கும் வகையில் பன்னாட்டு சட்ட திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஹென்ரி டுனாண்டினுடைய 1வது திட்டத்தின் விளைவாக ரெட் கிராஸ் இயக்கம் உருவானது. அவரது 2வது திட்டத்தின் விளைவாக 1வது ஜெனிவா ஒப்பந்தம் ஏற்பட்டு சர்வதேச மனிதாபிமான சட்டங்கள் இயற்றப்பட்டன.
2: தமிழ்நாட்டில் +2 தேர்வு முடிவுகள் நேற்று முன்தினம் வெளியான நிலையில் மாணாக்கருக்கான கல்வி வாய்ப்புகள் குறித்து திருச்சி SRM கலையறிவியல் கல்லூரி வணிகவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மாணிக்கம் எடுத்துரைக்கையில்,
5: இன்றைய உலகம் தொழில்நுட்ப உலகமாக மாறியுள்ளது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

0: டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ரொபாட்டிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் போன்ற பல துறைகளில் நல்ல வேலைவாய்ப்புகள் உள்ளன. கல்லூரியின் தரம், அங்கீகாரம், பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு போன்றவற்றை சரிபார்க்க வேண்டும். இப்போது பல மாணவர்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்புகளிலும் சிறந்த முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர். பிகாம், பிபிஏ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், விசுவல் கம்யூனிகேஷன், பயோடெக்னாலஜி போன்ற பல துறைகளில் மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் உள்ளன. குறிப்பாக பேங்கிங், அக்கவுண்டிங், சிஏ, கம்பெனி செக்ரட்டரி, சிஎம்ஏ, பிசினஸ் அனலிட்டிக்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற வாய்ப்புகள் கலைவரைவு கல்லூரிகளில் மட்டுமே பெரிதாக துவக்கப்படுகின்றன. இணைய வழியில் தகவல்கள் தேடும் பொழுது சரியானதா என்பதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். படிக்கும் போதே கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் வளர்த்து கொண்டால் மிக விரைவாக வேலைவாய்ப்பு பெறுவது உறுதியாகும். பெற்றோர்களுக்கான ஒரு வேண்டுகோள், மாணவர்களின் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்துங்கள்.
1: திருச்சி தேசிய கல்லூரியின் மக்கள் தொடர்பு அதிகாரியும் ஆங்கிலத்துறை தேர்வு கட்டுப்பாட்டாளருமான பேராசிரியர் முனைவர் வி. ஸ்ரீராமச்சந்திரன்,
2: நீங்கள் மேற்கொண்டு என்ன படிக்க விரும்புகிறீர்கள் என்பதை உங்கள் மனதிற்குள் பல முறை அசை போட்டு அதன்படி முடிவெடுத்து அதை உணர்ந்து பிறகு அதற்கான வாய்ப்புகளை தேடுங்கள். இளங்கலை படிப்புகள், யூஜி, நீ என்ன படித்தாலும் படிக்க ஆசைப்பட்டாலும் சரி, ரொம்ப குறுகிய படிப்புகளை தேர்ந்தெடுக்காதீங்க. உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பு, அதை எடுங்க. பிஜி சேரும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது மாதிரி போங்க பிஜியில். யூஜி படிக்கும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்து படித்தா பிஜி படிக்கும்போது நேரோ டவுன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இளங்கலை படிக்கும் பொழுது மிக விரிவான ஏரியாவாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ஜினியரிங் அப்படின்னா இந்த 4-5 விதமான பேசிக் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள் இந்த மாதிரி கல்விகள் சொல்லுவாங்க, இதை சூஸ் பண்ணுங்க. கலை அறிவியல் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா ஆங்கிலம், தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், இது மாதிரி கல்விகளை சூஸ் பண்ணிக்கோங்க. இளங்கலை அறிவியல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கணிதம், வேதியியல், இயற்பியல், பாட்டனி, தாவரவியல், விலங்கியல், அந்த மாதிரி படிப்புகளை சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாளைக்கு என்னவா மாறும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு உள்வாங்கிக்கணும். நாளைக்கு அது என்னவா மாறும் அதுக்கு நாம தயாரா? அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன படித்தாலும் சரி, அதில் உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கைக்கு கிடைச்சதுன்னா அதை கொஞ்சம் கூட நழுவ விடாதீங்க. ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா பர்சீவரன்ஸ், இடைவிடாத முயற்சி, கடினமான முயற்சி. அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே 3 வருஷம்னா 3 வருஷம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரணிகளையும் கருத்தில் கொண்டு ஒர்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடைசியாக உங்களோட கோல் என்ன, அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். முதல்ல பிளான் பண்ணுங்க, அப்புறம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளமையான எதிர்காலம் இருக்கு.
1: வெப்ப அலை வறட்சியிலிருந்து தோட்டக்கலை பயிர்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் குறித்து தோட்டக்கலை துணை இயக்குனர் திருமதி எஸ். சரண்யா.
3: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வெப்ப அலை எதிர்கொள்ளும் வகையில் பகல் 12 மணி முதல் 3 மணி வரை வயல்வெளியில் பணிகள் மேற்கொள்வதை விவசாயிகள் தவிர்க்கலாம். நிலத்தடி நீர் குறையும் அபாயம் உள்ளதால் தற்போது உள்ள நீரினை தேவைக்கு அதிகமாக செலவிடாமல் முறையாக பயன்படுத்தலாம். பாசன நீர் வீணாவதை தடுக்கும் வகையில் பயிர்களுக்கு நுண்ணீர் பாசன முறையில் காலை அல்லது மாலை நேரங்களில் நீர் பாய்ச்ச வேண்டும். பயிர்களில் இருந்து அதிகப்படியான நீர் ஆவியாகி வருகிறதை தடுக்கும் வகையில் கயோலின் 3% அல்லது 2% அயோமோனியம் பாஸ்பேட் அல்லது 1% பொட்டாசியம் குளோரைடை காலை அல்லது மாலை நேரங்களில் தெளிக்க வேண்டும். வெப்பத்தினை தாங்கி வளரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து நடவு செய்யவும், மேலும் நிலப்போர்வை மற்றும் நுண்ணீர் பாசன முறையினை பின்பற்ற வேண்டும். தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை போன்ற பயிர்களுக்கு முறையாக நுண்ணீர் பாசனம் அமைத்து அங்கக நிலப்போர்வை மரங்களுக்கு அமைத்திட வேண்டும். 5 முதல் 6 மாதங்கள் வரை வளரும் காய்கறி பயிர்களின் பரப்பினை குறைத்து 2 முதல் 3 மாதங்களில் முடியும் காய்கறிகளை அதிக அளவு பயிரிடுவதன் மூலம் வெயிலின் தாக்கத்தினால் ஏற்படும் மகசூல் இழப்பை தவிர்க்கலாம்.
1: இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்திப்பிரிவு வழங்கிய செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் ஆசிரியர் சாந்தி ரமேஷ், மலர் விளக்கம் ஆர்த்தி ராணி.

சிறவு 7 மணிக்கு சிறுகதை நேரத்தில் கி ராஜநாராயணன் எழுதிய கதவு சிறுகதை கேட்டு ரசிக்கலாம். ஏழு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவரும் தொழில் முனைவோர் ஆகலாம். தஞ்சாவூர் குருவாடிப்பட்டி எம் ஆசை தம்பி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்டு ரசிக்கலாம், பயன்பெறலாம். இணைந்திருக்கின்றோம் திருச்சிராப்பள்ளி FM 2.1 உடன்.

நேர்களே, இன்று மாலை 4 மணிக்கு வண்ணக்குளங்களில் குறுக்கெழுத்து போட்டி உங்களுக்காகவே காத்திருக்கு. குறுக்கெழுத்து போட்டியில் பங்கேற்க நேர்கள் அழைக்கலாம். 246-102-1 240-102-1 அப்படிங்கிற இந்த எண்களில்

விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல்களை கேட்பதற்கான நேரம் இப்போது. முதலில் திருபுவனம் உதயா என்பவர் அழைத்தார். அவர் விருப்பிய பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: ஹலோ
1: சார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபுன்ற பேசுறேன் மேடம்.
1: ஓகே சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
2: முதல்வன் படத்துல இருந்து முதல்வனே பாடியவர் வந்து சங்கர் மகாதேவன், எஸ் ஜானகி.
1: ஓகே சார், குறிப்பா அந்த பாட்டு கேட்கறதுக்கான காரணம் எதுவும் தெரிஞ்சுக்கலாமா?
2: பாட்டு நல்லா இருக்கும் மேடம்.
1: அப்படியா, கட்டாயமா சார், தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க சார்.
2: நல்லா நடிச்சிருப்பாரு.
1: ஓகே சார்,
2: நல்லா இருக்கும் மேடம். இந்த அலைவரிசையில இந்த லைவ் ப்ரோகிராம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
1: ஓகே சார் கேட்டுட்டே இருங்க சார். உங்களுக்கு பிடிச்ச பாடல் இப்போது அடுத்த நொடியிலே வருது சார்.
2: அலைவரிசை ஒன்றுதான் கேட்டுருக்கேன் நிகழ்ச்சியை.
1: ஓகே சார், கேட்டுட்டு இருங்க, இது அடுத்த நொடியிலே அந்த பாட்டு வருது. நன்றி சார், நன்றி.
2: நிகழ்ச்சியை நடத்தணும்னு வேண்டிக்கிறேன்.
1: கட்டாயமா சார், நேயர் விருப்பம். இனி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம
2: ஒளிபரப்பாகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறேன்.
1: கட்டாயம், அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் சார். நன்றி சார்.
2: நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை தொலைபேசி வழியாக கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-249-78-7355, மற்றொரு எண் 044-298-6-0037. அடுத்து ஒரு தொலைபேசி நேயர் லைனில் காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசிட்டு வரலாம். ஹலோ,
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மூர்த்தி பேசுறேம்மா.
0: மூர்த்தி பேசுறீங்களா? சொல்லுங்க சார், இந்த நிகழ்ச்சி பத்தி உங்களோட கருத்து கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குமா.
0: ஓகே ஓகே சார், ரொம்ப நாள் கழிச்சு இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்பு கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு ஹலோ பிரதர் படத்துல இன்ப ராகங்கள் சுற்றிப்புள்ள புங்குகின்ற பொன் மேல அந்த பாடல்.
0: கட்டாயமா கட்டாயமா சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச
1: முறையா பேசுறேன்.
0: முதல் முறையா பேசுறீங்களா? சோ உண்மையிலே லக்கி பர்சன் தான் நீங்க, முத முறையே உங்களுக்கு லைன் கிடைச்சிருக்கு. ஓகே சார், நீங்க விருப்பப்பட்ட பாடல அடுத்த நொடியிலேயே பிளே பண்றோம் சார், கேட்டு மகிழுங்க சார். சந்தோஷம்,
1: வாய்ப்பு கொடுத்த உள்ளதுக்கு நன்றிமா.
0: நன்றி சார், நன்றி சார்.

0: ஹலோ, யார் பேசுறீங்கம்மா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலில இருந்து கோமதி பேசுறேன் மேம்.
0: கோமதி சொல்லுங்க. கோமதி சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் மேம். சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சுப்பா. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்காக தொலைபேசியில தொடர்பு கொண்டிருக்கீங்க. என்ன பாடல் வேணும் கோமதி உங்களுக்கு?

0: ஹலோ, யார் பேசுறீங்கம்மா?
1: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலில இருந்து கோமதி பேசுறேன் மேம்.
0: கோமதி சொல்லுங்க. கோமதி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுப்பா. ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கறதுக்காக தொலைபேசியில தொடர்பு கொண்டிருக்கீங்க. என்ன பாடல் வேணும் கோமதி உங்களுக்கு?
1: ராஜா படத்துல இருந்து உங்களை விட்டா யாரும் நினைக்கல.
0: அப்படியா? அந்த பாடத்தை குறிப்பா தேர்ந்தெடுத்ததுக்கு எதுவும் காரணம் இருக்கா? விருப்பப்பட்ட பாடலா?
1: எங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: சரி, நீங்க உங்க பாப்பாவோட சேர்ந்து அந்த பாட்டை கேட்டு ரசிங்கம்மா. நன்றி நன்றி, தொடர்பு கொண்டதுக்கு ரொம்ப நன்றிமா. நீங்க கேட்ட பாடல் அடுத்த சில நொடியில வந்துருமா. நன்றிமா.

0: ஹலோ ஹலோ, யாருங்க இங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ சார், லைன்ல இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ஹலோ, தொடர்பில் இருக்கீங்களா? ஹலோ
1: ஹலோ, வணக்கம் வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்?
1: திருவண்ணாமலை மாவட்டம் தேசூர் மண்டலம் கிராமம் மாஜோ கந்த கந்த கந்தசாமி.
0: பேர் சொல்லும் போதே ரொம்ப நல்லா இருக்குது கேக்குற டோனே. நன்றி நன்றி சார், ரொம்ப விருப்பப்பட்டு பாடல் கேட்கணும்னு கால் பண்ணிருக்கீங்க, நன்றி சார். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: படம் மெர்சல்.
0: மெர்சல் படமா? ஓகே, என்ன பாட்டு அதுல?
1: முதலமைச்சர் சி எம் விஜய் நடித்த படம் அது.
0: அப்படியா, சரிங்க சார். சோ இன்னைக்கு விஜய் பதவி ஏற்கிறான்றதுக்காக அதை கேக்குறீங்க போல இருக்கு. கட்டாயம் சார், நீங்க கேட்ட பாடல அடுத்து வெகு விரைவில் அடுத்த சில நொடிகளில் ஒளிபரப்பாகும் சார். நன்றி சார், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார்.
1: நன்றி மேடம்.

0: ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: சொல்லுங்க சொல்லுங்க, யார் இருக்கீங்க அழைப்புல?
1: திருவள்ளூர் மாவட்டம் புத்தூர் கிராமத்திலிருந்து கல்யாண சுந்தரம் பேசுறேன் மேடம்.
0: கல்யாண சுந்தரம் சார், சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு அந்த மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காத.
0: ஓ, இன்னைக்கு அன்னையர் தினன்றதுனால இந்த பாட்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க போல இருக்கு.
1: இன்னொரு விஷயம், எங்க அம்மா வந்து இன்னும் 95 வயசாச்சுங்க.
0: வெரி குட், நல்லா இருக்கட்டும் சார். அவங்கள மாதிரி இருக்கவங்க தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். அவங்க நல்லா இருக்காங்கன்னா நீங்க அவங்கள நல்லா பாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம், அதுதான் மெயின். சோ ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ சார். சரிங்க சார், நீங்க விருப்பப்பட்ட பாடல் இன்னும் சில நொடிகள்ல வந்து உங்க அம்மாக்காக நீங்க அதை டெடிகேட் பண்ணுங்க சார். நன்றி நன்றி.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்பு கிடைக்காத நேயர்களுக்காக வருந்துகிறோம். தாங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் மீண்டும் ஒரு முறை 044-249-7355, மற்றொரு எண் 044-298-6-0037. ஹலோ, யார் சார்? ஹலோ, யார் பேசுறீங்க சார்?
1: கும்பகோணத்திலிருந்து பாலமுருகன் பேசுறேன்.
0: பாலமுருகன் சார், கும்பகோணத்திலிருந்து சொல்லுங்க சார், என்ன பாட்டு உங்களுக்கு வேணும் சார்?
1: ஓகமுள் பாட்டுல இருந்து ஜானகி அம்மா பாடின பாட்டு.
0: ஓகே ஓகே சார், என்ன பாட்டு? அந்த பாட்டு கேட்கறதுக்கான ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கா? ஓகே சார், நல்ல ரம்யமா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா அந்த விடுமுறை நாளை நல்லபடியா என்ஜாய் பண்ணிட்டே கேளுங்க. ரொம்ப சந்தோஷம் சார் கால் பண்ணி லைன்ல வந்ததுக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாடல் இன்னும் சில நொடிகள்ல வருது சார். நன்றி சார், நன்றி.

0: ஹலோ,
1: சொல்லுங்க மேடம்.
0: யாருமா, எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து பேசுறோம்.
0: திராவிட செல்வியா? சரிங்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்மா? என் விருப்பத்துக்கான பாடலா? பாவம், இவ்வளவு தூரம் லைன் கிடைச்சி எனக்காக ஒரு வாய்ப்பு விட்டு கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு. இருந்தாலும் உங்களுக்கான நிகழ்ச்சி இது, அதனால உங்களுக்கான பாட்டு தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பாடல், அது மேபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ராவணன் திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் போடுறோமா, சங்கர் மகாதேவன் அனுராதா ஸ்ரீராம் எல்லாம் பாடியுள்ள பாடல் அது. உங்களுக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ரசிக்கலாமா? நன்றிமா, நன்றி.
1: ஃபர்ஸ்ட் வாட்டி நாங்க கால் பண்ணிருக்கோம்.

0: ஹலோ
1: ஹலோ
0: சொல்லுங்கம்மா, யாருமா இங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர்ல இருந்து சாந்தகுமாரி மாரிமுத்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா சாந்தகுமாரி மாரிமுத்து, எப்படி உங்களுக்கு தொலைபேசியில தொடர்பு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா எக்ஸைட்டிங்கா பேசுறீங்க.
1: ப்ரோக்ராம் கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் ரிட்டையர் டீச்சர் மேடம்.
0: ஓகே ஓகே ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாம் எத்தனை பேரை உருவாக்கி இருப்பீங்க, டீச்சரா இருந்து நல்ல நல்ல பசங்களை எல்லாம் உருவாக்கி இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் தலை வணங்குகிறோம். நன்றி நன்றிமா, உங்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டேமா, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமா?
2: அழகிய தமிழ் மலையாளம்
0: அதுலயாமா, என்ன பாட்டு வேணுமா?
2: எல்லா புகழும்
0: அப்படியா? சரி, எல்லா புகழும் உங்களோட அம்மாக்கு போற மாதிரியே நினைச்சுக்கோங்க. இந்த பாட்டு நீங்க விருப்பப்பட்ட மாதிரி என்ன சில நொடிகள்ல வரும்மா. சந்தோஷமா, நன்றிமா, நன்றி.

0: ஹலோ
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க? இங்க இருந்து
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா நாச்சியார் கோயில் சண்முகம்.
0: சண்முகம் சார், சொல்லுங்க சார். பாட்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா சார்? சரிங்க சார், ஓகே சார். எந்த பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: ஜோதா அக்பர் படத்துல இருந்து முழுமதி அவளது முகமாகும்.
0: முழுமதி அவளது முகமாகுமா? ஓகே ஓகே சார். இந்த பாட்டு கேக்குறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதா சார்?
1: ஏ ரஹ்மானுடைய மென்மையான இசை, மென்மையான குரல்.
0: சரிங்க சார். ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்காரு இந்த பாடல,
1: எல்லாமே அருமை.
0: சரிங்க சார். இந்த மாலை நேரத்துல உங்க விருப்பப்பட்ட பாடல் இன்னும் சில நொடிகள்ல வந்துடும் சார். நீங்க கேட்டு ரசிங்க. சந்தோஷம் சார், நன்றி அழைச்சதுக்கு சார். நன்றி சார்.
1: நன்றி நன்றி.

0: இதுவரை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நேயர் விருப்பம். தொடர்வது அடுத்த சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்போது சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் என் பார்வதி, பி ரேவதி, டி வேலுச்சாமி, அருண் சந்தீப், என் மதன் சந்தர், சி ராஜா அப்பாசாமி, டி கே மீனாட்சி, எஸ் பி எஸ் போத்திலிங்கம், எல் மோகன், வி சசிகுமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: அம்மா இயற்கை தாயே, மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இந்த பறவைகளோட குரலோசையை கேட்டதுமே இறங்கிடுது அம்மா. இது ஒரு அற்புதமான ரசவாதம் இல்லையா? இயற்கை தாயே, உன்னோட ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் எங்களோட உயிரை காப்பாற்றுற உயிர் மூச்சு இல்லையா? அப்பேற்பட்ட உனக்கு என்னால என்ற அளவுக்கு சக மனிதர்களோட சேர்ந்து நன்மையத்தானே செஞ்சுகிட்டு இருக்கேன். ஆனாலும் உனக்கு எதிரா கெடுதல்கள் நடந்துகிட்டு தானேயம்மா இருக்குது. உன்னோட வளங்கள் எல்லாத்தையும் நாங்க மட்டும் இல்ல வரக்கூடிய தலைமுறைகளையும் அனுபவிக்க வேணுமே அம்மா.
1: ஹலோ ராஜாராம்.
0: வாங்க அரவிந்தன்.
1: ராஜாராம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
0: எல்லாம் நம்ம இயற்கை அன்னையோட தான். பாருங்க, எத்தனையோ கிராம மக்களுக்கு தண்ணீரை கொடுத்து உயிரை காப்பாத்தின ஏரி இது. ஆனா இந்த ஏரிய பாருங்களேன், வறட்சியாகி குப்பமேடுகளால நிரம்பி போயிருக்குதே தவிர ஒரு சொட்டு தண்ணீரை கூட காணுமே.
1: ஆமா ராஜாராம், பார்க்கவே ரொம்ப வேதனையா தான் இருக்கு.
0: என்னால தாங்க முடியல அரவிந்தன். ஆனா இந்த இயற்கைக்கு எதிரா நிகழ்வுகள் நமக்கு சவால் விட்டுகிட்டு தானே இருக்குது.
2: அதுக்கு ஒரு காலம் இருக்கு, பொறுத்துருங்க ராஜாராம்.
0: அடே, வாங்க மோகன்ராஜ், நீங்க எப்ப வந்தீங்க?
2: ஓ, இதோ இப்பதான்.
0: நல்லது. அம்மா, இன்னைக்கு உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனை ஆபரேஷன் பண்ண போறீங்க?
2: அறுவை சிகிச்சை இல்லாமலே பேஷண்ட் ரெண்டு பேரை குணப்படுத்த போறேன்.
0: சபாஸ்.
2: ஆனா இப்போதைக்கு வறண்டு போன இந்த ஏரிக்கு தாங்க ஆபரேஷன் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு.
0: கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்.
2: இன்னும் என்னங்க, ஆற்றிலிருந்து முதன்மை வாய்க்கால், கிளை வாய்க்கால், கண்ணிகள்னு படிப்படியா பிரிந்து போகக்கூடிய தண்ணீர் எல்லாம், வழியில் இருக்க ஏராளமான குளம் குட்டையெல்லாம் போகிற போக்கில் நிரப்பிக்கிட்டே போகும். அதன் மூலம் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படும் என்பதுதான் நம்ம முன்னோரோட கணக்கு. காலங்காலமா அப்படித்தானே நடந்துகிட்டு வந்திருக்கு. ஆனா அந்த நீர்வழி பாதையெல்லாம் இப்போ கட்டடங்களா மாறிடுத்த.
0: உண்மைதான்,
2: இது மனிதர்கள் தங்களுக்கு தானே உருவாக்கிய நோய்.
0: நீங்க சொல்றது உண்மைதாங்க. சரி, இப்போ மழை நீரை சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்குது.
2: நல்ல விஷயம் தான் ராஜாராம். இருந்தாலும் கூட எந்நேரமும் அரசாங்கத்தை மட்டும் எதிர்பார்க்காம இயற்கை வளங்களை காப்பாத்துறதுக்கான முயற்சிகளை சுற்றுச்சூழல் ஆர்வலராக நீங்க தானே செஞ்சுட்டு வரீங்க.
0: ஆமா மோகன்ராஜ், அது நம்ம கடமை தானே.
2: என்ன அரவிந்தன், இப்ப நாங்க ரெண்டு பேரும் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அரசாங்க வேதியியல் விஞ்ஞானியா இருக்கிற உங்களோட அடுத்த கட்ட பணி என்னங்க?
1: மோகன்ராஜ், பாரபட்சம் பார்க்காம சில ரசாயன தொழிற்சாலைகளை ஆய்வு செய்யணும்னு அரசாங்க தரப்புல எனக்கு சொல்லப்பட்டிருக்கு.
2: ஓ, அப்படின்னா அந்த பட்டியல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சேருதா?
1: ஆமா மோகன்ராஜ், அர்ச்சனாவோட கெமிக்கல் ஃபேக்டரி பட்டியல கடைசியில வருது.
0: அப்படியா, சரி வாங்க. நாம மூணு பேரும் வழக்கமா இயற்கையோட கூடி பேசுற அந்த அரச மர நிழலுக்கு போகலாம்.
1: வாங்க போலாம்.
0: ஆஹா, இந்த காத்தும் கூட மனசுக்கு இதமா தான் இருக்கு.
1: ஆமா ராஜாராம். அடட, அத பாருங்க, அர்ச்சனாவோட கார் வருதே.
0: ஆமா, ஆச்சரியமா இருக்குதே, என்ன இந்த நேரத்துல ஏரி கரைக்கு வர்றாங்க?
2: அதுதாங்க எனக்கும் புரியல.
3: ஹலோ அரவிந்தன், மோகன்ராஜ், ராஜாராம், உங்க மூணு பேருக்கும் என்னோட காலை வணக்கம்.
0: காலை வணக்கம்.

0: என்ன அர்ச்சனா, ஒரு போன் கால் கூட இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஏதாவது?
1: முக்கியமான விஷயம் தான், நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறத கேள்விப்பட்டேன், அதான் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே உங்களுக்கு போன் பண்ணாம திடீர்னு வந்துட்டேன்.
0: அப்படியா விஷயம்?
1: ஆமா, நீங்க எல்லாரும் பெரிய ஆளுங்க, காலையிலேயே வறண்டு போய் குப்பமேடா இருக்கிற இந்த ஏரிக்கரைக்கு வந்திருக்கீங்க, ஏன்?
2: நீங்க புரியாம பேசுறீங்க அர்ச்சனா, இந்த இயற்கையான சூழலோட மகத்துவத்தை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல.
0: ஆமா அர்ச்சனா, ராஜாராம் சொல்றது மாதிரி உங்களுக்கு இயற்கை பத்தி புரியாததுதான். சரி, அது விடுங்க, முதல்ல நீங்க வந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க.
1: சொல்றேன், நாளைக்கு எனக்கு பாராட்டு விழா நடக்குது, நீங்க தான் சிறப்பு விருந்தினரா வரப்போறீங்க. நாம நாலு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கூட மறுபடி உங்க மூணு பேருக்கும் பத்திரிக்கை வைக்கணும்ல, அதனாலதான் நேர்லயே வந்திருக்கேன். இந்தாங்க பத்திரிக்கை வாங்கிக்கங்க.
2: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: சபாஷ் அர்ச்சனா, வாழ்த்துக்கள்.
1: இது பத்தாதீங்க, இன்னும் நிறைய வாழ்த்துக்களை விழா மேடையில வந்து சொல்லுங்க. என்ன?
2: கண்டிப்பா சொல்றோம்.
0: சரி அர்ச்சனா, உங்களோட தொழிற்சாலை இப்ப எப்படி போயிட்டு இருக்கு?
1: தொழிற்சாலைக்கு எந்த குறையும் கிடையாது, சிறப்பா போய்கிட்டு இருக்கு.
0: என்ன சொல்றீங்க அர்ச்சனா, சிறப்பா இயங்குதா?
1: ஆமா, சிறப்பா இயங்குது. ஆமா, அதுல நீங்க என்ன குத்தம் கண்டுபிடிச்சீங்க அரவிந்தர்?
0: இல்ல, பொதுமக்கள் வேற விதமா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க.
1: பொதுமக்கள் எப்படி வேணாலும் பேசட்டும், நீங்க என்னோட தொழிற்சாலைய பத்தி என்ன நினைக்கிறீங்க?
0: இப்ப நான் எதுவும் நினைக்கல, ஒரு முறை பரிசோதனை செஞ்சாதானே என்னாலயும் ஒரு தீர்வு சொல்ல முடியும்.
1: ஓ, நீங்க அரசாங்கத்தோட வேதியியல் விஞ்ஞானிங்கிறதுனால இப்படி பேசுறீங்களா அரவிந்தன்?
0: அர்ச்சனா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டீங்க.
1: இல்ல, நான் சரியாதான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன், நீங்க என்னோட தொழிற்சாலை மேல சந்தேகப்படுறீங்க அரவிந்தன்.
0: அப்படி இல்ல அர்ச்சனா, கோபப்படாதீங்க, நான் கேள்விப்பட்டதை தானே சொன்னேன்.
1: இல்லீங்க, நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. நான் புறப்படுறேன்.
2: என்ன கிளம்பிட்டாங்க? என்ன அரவிந்தன், இந்த அர்ச்சனா புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா? எதுக்காக இப்படி கோபப்படுறாங்க?
0: ஆமா ராஜாராம், அர்ச்சனாவுக்கு இவ்வளவு கோபமும் அவசரமும் கூடாதுதான். என்ன செய்யறது, சின்ன வயசுலயே ஒரு பெரிய தொழிற்சாலைக்கு முதலாளி ஆயிட்டாங்க. சரி விடுங்க, நாளைக்கு அவங்களோட பாராட்டு விழாவில் சந்திக்க போறோம், அங்க சரி பண்ணிடலாம். வாங்க கிளம்பலாம்.
3: அன்பில் உயர்ந்தவர்களே, வணக்கம். பலர் பெரிய செல்வந்தர்களாக இருப்பார்கள், ஆனால் தானம் செய்ய மாட்டார்கள். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பாராட்டு விழாவின் நாயகியான ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஏராளமான நன்கொடைகள் வழங்கி இருப்பவருமான அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் அதிபர் செல்வி அர்ச்சனா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம்.
4: அரசு துறையில் வேதியியல் விஞ்ஞானியாக பணிபுரியும் அரவிந்தன் அவர்கள் இவ்விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதால் அவர்களையும் விழா மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.
0: அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மரியாதை மிகுந்த அன்பு வணக்கம். உங்களிடம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேச விழைகிறேன். சிறு வயதிலேயே தனது கடுமையான உழைப்பாலும் திறமையாலும் வளர்ந்து வந்திருப்பவர்தான் அர்ச்சனா அவர்கள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவில் வளர்ந்திருப்பதற்கு காரணம் மக்களுடைய ஆசீர்வாதம் தான் என்று பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார். அர்ச்சனா அவர்கள் தனது லாபத்திலிருந்து கணிசமான தொகையை அவ்வப்போது மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக செலவிட்டு வருகிறார்.
3: தொழிற்சாலையில் வேலை செய்யற ஊழியர்கள் பல பேர் வறுமையில வாழறதா கேள்விப்பட்டேன், ஆனா அரவிந்தன் சார் இப்படி பேசுறாரு, ஒண்ணுமே புரியலையே.
0: அர்ச்சனா அவர்களின் கல்வி சேவையை பாராட்டி மக்கள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் அவருக்கு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
5: இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா? உலகத்துல என்னென்னவோ நடக்குது, எது உண்மை எது பொய்னு தெரியல.
6: அரவிந்தன், கூட்டத்துல சில பேரு அர்ச்சனாவுக்கு எதிராக உணுமுடுத்துக்கிட்டே விழாவுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. நிலைமை சரியில்லை, அதனால விழா வைத்தோட முடிக்க சொல்லுங்க, அதுதான் எல்லாருக்கும் நல்லது.
0: அப்படியா ராஜாராம்?
3: அன்பர்களே, காலம் கருதி விழா இத்துடன் முடிகிறது.
1: அரவிந்தன், என்னோட தொழிற்சாலைய பத்தி நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருந்தீங்க.

0: இருந்தாலும் அது எதையுமே வெளிக்காட்டாமலேயே என்ன பத்தி மேடையில பாராட்டி பேசினீங்களே, தேங்க்யூ சோ மச்.
1: பரவாயில்ல அர்ச்சனா, நான் உண்மையைத்தான பேசினேன், ஆனா கொஞ்சம் நிலைமை சரியில்லை.
0: அது சரி, ஏன் விழாவை சீக்கிரம் முடிச்சிட்டாங்க? அங்க பாருங்களேன், மக்கள் மத்தியில ஏதோ சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. என்னது, என்னங்க, என்ன நடக்குது இங்க?
1: அதான் சொன்னல அர்ச்சனா, இப்ப நிலைமை கொஞ்சம் சரியில்லை, நாம தனியா போய் பேசலாம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க போகலாம். ராஜாராம் நீங்களும் வாங்க.
2: சரி வாங்க போலாம்.
3: அம்மா, நீங்களும் அப்பாவும் என்ன விவசாய கல்லூரியில படிக்க வச்சதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
4: என்ன அகத்தியா, அருவியை பார்த்ததுமே இயற்கையோட ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டியா என்ன?
3: ஆமா அம்மா,
4: உங்க அப்பா அர்ச்சனா அம்மாவோட ரசாயன தொழிற்சாலையில அந்த அம்மாவுக்கு முழு விசுவாசிய வேலை செய்யறாரு. ஆனா எனக்கு என்னமோ சரின்னு படல, ஆனா நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் இயற்கை விவசாயத்துல மூழ்கி கிடக்குறாரு. அவரை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா அகத்தியா.
3: என்னம்மா இப்படி சொல்றீங்க?
4: ஆமாப்பா, ரசாயன தொற்று அவர் உடம்புல பாதிச்சிருக்கிறதா ஒரு நாள் எங்கிட்டே அவர் சொன்னாரே.
3: ஓ, இத ஏமா நீங்க முன்னாடியே எங்கிட்ட சொல்லல?
4: அகத்தியா, எல்லாரும் சீக்கிரமா பணம் சம்பாதிக்கிற வழியத்தானே பாக்குறாங்க. ஆனா உங்கப்பா இயற்கையான முறையில விவசாயம் செஞ்சு நம்ம குடும்பத்தோட பொருளாதார நிலைமைய சரிக்கட்ட பாக்குறாருப்பா. ஆனா அது அவரால் முடியுமா என்ன?
3: அப்பாவோட இயற்கை விவசாயத்துல குறைஞ்ச வருமானம் இருந்தா கூட பொதுமக்களோட உபயோகத்துக்கான காய்கறிகளோட தரமும் ஆரோக்கியமும் முக்கியமான விஷயம் தானம்மா.
4: நீ சொல்றது சரியா இருக்கலாம், ஆனா வருமானம் முக்கியம் இல்லையா? இது நமக்கு பத்தலையே.
3: இருக்கட்டும், அதுக்காக
4: கொஞ்சம் செயற்கை விவசாய முறையும் கலந்துக்கலாமேன்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன், அவர் ஒத்துக்கலப்பா.
3: அம்மா ஒண்ணு சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க, காத்து மண்டலத்துல கரியமில வாயுவோட செறிவு அதிகரிக்கிற போது நாம சாப்பிடக்கூடிய உணவு தானியங்கள்ல துத்தநாகம், இரும்பு சத்து, புரத சத்து எல்லாமே குறைஞ்சு போகுது. இது பெரிய கெடுதலை ஏற்படுத்துமே.
4: அப்படியா சொல்ற நீ?
3: ஆமா, பணத்துக்கு ஆசைப்பட்டு ரசாயனத்தை பயன்படுத்தி விவசாயம் செய்யறதும் பாதுகாப்பு இல்லாம ரசாயன தொழிற்சாலை நடத்துறதும் ரெண்டுமே பாவ செயல் தாமா.
4: ஐயோ வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம்ப்பா.
3: சரி வாங்கம்மா, இதோ நம்ம தோட்டம் வந்துடுச்சு. அங்க பாருங்கம்மா, அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு.
5: அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க,
6: இத பாருங்க, நம்ம இயற்கை முறையில பயிரிட்ட பீட்ரூட்டும் கேரட்டும் எப்படி விளைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா? அப்பப்பா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
3: ஆமாப்பா, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு.
6: வேணா டேஸ்ட் பண்ணி பாரு. கொஞ்சம் இருப்பா அகத்தியன், இந்த ஒரே ஒரு பாத்திக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சிட்டு வந்துடுறேன்.
3: இந்த காய்கறிகள் எல்லாம் மூட்டையில கட்டிக்கிட்டுமா?
4: இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு, அப்பா கிட்ட கேட்டுட்டு செய்யலாமே.
6: அகத்தியா இரு, தண்ணியை கட்டிட்டேன். ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன்பா.
3: என்ன விஷயம்பா?
6: நேத்துக்கு அர்ச்சனாமாவோட பாராட்டு விழா சிறப்பா நடந்துச்சுப்பா.
3: நிஜமாவா சொல்றீங்க?
6: உண்மைதான் அகத்தியா.
3: இருக்கட்டும்பா, அதுக்கு என்ன இப்போ?
6: அட என்னப்பா நீ, நம்ம தொழிற்சாலை முதலாளி அம்மாவோட விழாவை பத்தி ரொம்ப சாதாரணமா கேக்குறிய.
3: அப்பா நீங்க உங்க ஓனரை விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும்பா, உங்களோட விசுவாசத்தை பாராட்டுறேன். அதே நேரத்துல தொழிற்சாலையோட செயல்பாடுகள் ஊழியர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
6: அகத்தியா, நம்ம கம்பெனி ஓனர் அர்ச்சனா சின்ன வயசுலே தன்னுடைய திறமையால உயர்ந்த இடத்துக்கு வந்தவங்க, அவங்கள பத்தி நீ புரிஞ்சுக்காம எதையதைய பேசாதப்பா.
3: சரிப்பா சரி, ஆனா எனக்கும் ஒன்னு சொல்ல தோணுது.
6: தாராளமா சொல்லுப்பா.
3: கத்திரிக்கா செடியில இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கும் தெரியாது, ஆனா ஒரு நாள் அது சந்தைக்கு வந்துதானே ஆகணும்.
6: ஆமா, இப்ப எதுக்கு இத சொல்ற?
3: போக போக உங்களுக்கே புரியும்பா.
7: சீக்கிரம் வேலை ஆகட்டும்பா, எல்லா மரங்களையும் வெட்டி போடுங்க, தரம் மட்டும் ஆக்கிடணும்.
8: என்ன அநியாயம் பண்றீங்க?
7: ஏன்பா, ஆடு மாடு மேய்க்க வந்தீங்கன்னா மேய்ச்சிட்டு போயிடுங்க, தேவையில்லாம இங்க வந்து தலையிடாதீங்க.
9: ஐயா, நாம எல்லாரும் சுவாசிக்கவும் மழை பெய்யவும் இந்த மரங்க தான் உதவி செய்யுது. அப்பேற்பட்ட அம்மாவை போய் வெட்டுறீங்களே, உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தது?
10: ஆடு மாடு மேய்க்கிற உங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம்? இந்த பாருங்க, நாங்க இந்த இடத்துல அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி கட்ட போறோம்.
8: ஐயோ இது தப்புமா? வேண்டாம் வேண்டாம்,
10: இது

0: இடங்க. உங்க வேலைய பாருங்க. டேய் கண்ணா, அந்த ஜேசிபிய ஸ்டார்ட் பண்ண சொல்லு. இந்த மேச்சல் நிலத்தை அப்படியே சுத்தமா பண்ணிடணும், புரியுதா?
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஏன்பா உடனே வெட்டுங்க, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்க.
2: கடவுளே, எங்க இதயத்தை குத்தி ரணமாக்குறாங்களே, தர்மம் செத்து போயிடுச்சா?
3: பகவானே பாத்துக்கிட்டோம், நம்மளால இவங்களை என்னதான் செய்ய முடியும்? ஒண்ணுமே புரியலையே.
4: என்ன என்ன என்னமா, என்ன இங்க பிரச்சனை?
3: நீங்களே பாருங்க,
2: நீங்களே பாருங்க ஐயா.
4: ஒரே சரியம்மா, நீங்க படிச்சவங்க, கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கவங்க, நீங்களே இப்படி செய்யலாமா?
0: இத பாருங்க ராஜாராம், இது புறம்போக்கு இடம், சீக்கிரமா எங்க பேருக்கே பட்டா வந்துடும்.
4: அதனால ஒன்னு புரிஞ்சுக்கோங்கம்மா, நம்மோட முன்னோர்கள் கண்மாய்களை சங்கிலி தொடரா அமைச்சிருந்தாங்க. நீர்பிடிப்பு பகுதியில முதலாவது கண்மாய் இருக்கும், அது நிரம்பின உடனே உபரி நீர் கால்வாய் வழியா அடுத்த கண்மாய்க்கு பாயும். இது போக மழை நீரும் தேங்கி நிற்கும். இதனால கடமடை விவசாயிகளும் பருவத்தே பயிர் செய்ய முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு இந்த சங்கிலி தொடரோட கண்ணிகள்லாம் காங்கிரீட் கட்டடங்களா மாறி போயிடுச்சு. அதனால மழை நீரை சேமிச்சு வைக்க போதுமான கண்மாய்கள் கிடையாது. இந்த நிலைமையில இந்த காடுகளையும் மேய்ச்சல் நிலத்தையும் தரமட்டமாக்கிட்டு ஏரி பகுதியில உங்க ஃபேக்டரிய கட்டணும்னு சொல்றீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா.
0: இத பாருங்க ராஜாராம், இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது புறம்போக்கு இடம், நீங்களும் இதுல என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க.
4: தப்பு தப்பா சொல்லாதீங்க முருகேஸ்வரி அம்மா, இந்த நிலம் அரசாங்கத்துக்கு உரிமைப்பட்டது, நாங்க அரசாங்கம் மூலமா பாத்துக்கிறோம்.
0: ஓ அப்படியா, சரி சரி பாத்துக்குங்க, போங்க போங்க. நீங்க எவ்வளவு பாக்குறீங்கன்னு நானும் பாக்குறேன்.
4: அதையும் பாத்துருவோம்.

0: போனார் ஆளையே காணோம். அகத்தியா, அப்பா எங்க இருக்காரு?
1: எனக்கு தெரியலையம்மா, அவர் ரூம்ல தான் இருப்பாரு, போய் பாருங்க.
0: சரி பாக்கறேன் போ. அகத்தியா சீக்கிரம் ஓடியாடா, சீக்கிரம்
1: வந்துட்டம்மா.
0: அகத்தியா அப்பா பாருடா, மயக்கத்துல விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது, சீக்கிரம் நம்ம டாக்டருக்கு போன் போட்டுடா சீக்கிரம்.
1: இப்பவே பண்றமா. டாக்டர் சாரா?
2: டாக்டர் தான்ப்பா, என்ன அகத்தியா?
1: டாக்டர் அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா?
2: ஓ இதோ உடனே வரப்பா.
1: அம்மா டாக்டர் இப்ப வந்துருவாரு.
0: சரிடா சீக்கிரம் போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாடா அகத்தியா.
1: கொண்டுறம்மா.
0: குடு குடு குடு,
1: இந்த கொஞ்சம் நல்ல தண்ணி.
0: கொஞ்சம் கொஞ்சமா உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க ஒன்னா உட்காருங்க உட்காருங்க.
1: என்ன பாச்சு
0: அகத்தியா? அது பாரு டாக்டரே வந்துட்டாரு, சீக்கிரம் போ கதவு திறந்து விடு.
1: வாங்க டாக்டர். அம்மா அப்பாவோட முகத்துல தண்ணி தெளிச்சு உட்கார வச்சிருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க டாக்டர்.
3: ஓகே ஓகே பயப்படாதீங்க சார், கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. நெஞ்சு சளி அதிகமா இருக்குது, சிகரெட் பிடிப்பீங்களா சார்?
4: அதிகமா பிடிக்க மாட்டேன் டாக்டர்.
3: சார் தெரிஞ்சுக்கோங்க, சிகரெட் பிடிச்சா சிகரெட்ல இருக்கிற நிக்கோட்டின் என்கிற ரசாயனம் மூளைக்கு போகும், ரத்த ஓட்டத்தை நிறுத்தி பக்கவாதத்தை உருவாக்க நிலையை கூட ஏற்படுத்திடும். அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்கோங்க.
0: என்னென்னமோ சொல்றீங்களே, என்னாச்சு எங்க வீட்டுக்காரருக்கு டாக்டர்?
3: பயப்படாதீங்கம்மா, சாருக்கு பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது, பிபி பல்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு.
5: வணக்கம் மோகன்ராஜ்.
6: வணக்கம் அர்ச்சனா, வாங்க உட்காருங்க.
5: நான் உங்களை பார்க்கதான் போயிட்டு இருந்தேன், வாசல்ல உங்க காரை பார்த்தேன், அதான் வந்துட்டேன்.
6: ஓ இஸ் இட், அப்படியா, சொல்லுங்க என்ன விஷயம்?
5: ரொம்ப முக்கியமான விஷயம் தான் மோகன்ராஜ். அரசாங்க உத்தரவுப்படி அரவிந்தனோட டீம் நம்ம ஃபேக்டரியில ஆய்வு செய்ய வராங்களாம், எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்தணும், அது உங்க பொறுப்பு.
6: ஓ அப்படியா, அரவிந்தனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், அவரும் நீங்களும் நெருங்கி பழகுறீங்க, ஆய்வு செய்யறது அரசாங்க உத்தரவு, இதுல நான் எப்படி?
5: என்ன இப்படி சொல்றீங்க, இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்போட அடையாளமா? இவ்வளவு நாள் நாம நட்பா பழகினதுக்கு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்கு?
6: தர்மத்துக்கும் நட்புக்கும் சம்பந்தம் இல்லையா அர்ச்சனா?
5: ஓ ஓகே, இங்க சூழ்நிலை சரியில்லை, நான் அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன்.
6: எப்ப பேசினாலும் இது நடக்காது அர்ச்சனா.

0: அப்படியா, நடக்காதா? ஓகே, நானே பாத்துக்கிறேன். இப்ப எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன்.
1: சக்திவேல் சார், உங்க உடல்நலம் பற்றி விசாரிக்காம தன்னோட நோக்கத்துல மட்டும் புரியா இருக்கிறாங்க அர்ச்சனா. இன்னுமா உங்களுக்கு புரியல?
2: ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர்.

0: மேடம்.
1: சொல்லுங்க கண்ணன்.
0: நம்ம தொழிற்சாலை பற்றிய ஆய்வறிக்கைய அரவிந்தன் சார் எப்படி எழுதியிருக்காரோ எனக்கு பயமா இருக்குது.
1: ஏன் அப்படி சொல்றீங்க?
0: அவர் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மத்தை எதிர்க்க கூடியவர்.
1: ஓகே, இத இங்க பேச வேண்டாம், வாங்க கேபின்ல உட்கார்ந்து பேசலாம்.
0: சரிங்க மேடம்,
1: உட்காருங்க கண்ணன். கண்ணன் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காதலுக்கும் மங்கையின் அன்புக்கும் மயங்காத ஆண்களே கிடையாது. அரவிந்தனும் இதுக்கு உட்பட்டவர் தான். நீங்க வேணா பாருங்க, ஆய்வறிக்கைய நமக்கு சாதகமா தான் அரவிந்தன் எழுதியிருப்பாரு.
0: அப்படியே சொல்றீங்க மேடம்?
1: அப்படியேதான். எனக்கும் அவருக்கும் உள்ள காதலின் உறுதியும் உண்மையும் அப்படித்தான் கண்ணன்.
0: மேடம் அங்க பாருங்க, அரவிந்தன் சாரே வந்துட்டாரு. இப்போ நான் இந்த கேபின்ல இருக்கிறது நல்லதில்ல, அவரு கிளம்புறது வரைக்கும் நான் வெளியே போய் வெயிட் பண்றேன் மேடம்.
1: ஓகே கண்ணன், அதுவும் நல்லதுதான்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க அரவிந்தன், உட்காருங்க.
2: தேங்க்யூ மேடம்.
1: என்ன இது, வழக்கத்துக்கு மாறா மேடம்னு கூப்பிடுறீங்க?
2: நான் ஒரு நண்பரா வரல, அரசாங்க அதிகாரியா வந்திருக்கேன்.
1: இருக்கட்டுமே, அதுக்காக நம்மோட காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன அரவிந்தன் மௌனமா இருக்கீங்க?
2: மேடம், முதல்ல உங்க கெமிக்கல் ஃபேக்டரி பத்தின ஆய்வறிக்கைய படிச்சு பாருங்க.
1: கொடுங்க. அரவிந்தன், என்னது அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் இப்படி குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டீங்களே?
2: அர்ச்சனா மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். முதல்ல நான் சொல்றத கேளுங்க, அப்புறம் பேசுங்க.
1: சரி சொல்லுங்க, கேக்குறேன்.
2: அதாவது உண்மையாக இருக்கக்கூடிய தூசி துகள்கள் நம்மோட நுரையீரல் வரைக்கும் ஊடுருவ கூடியவை. இது மட்டும் இல்ல, புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கன உலோக துகள்கள் போன்ற நச்சு பொருட்களையும் நுரையீரலுக்குள்ள இந்த தூசி துகள் கொண்டு செல்லுது. இந்த நச்சு பொருட்களால ஆஸ்துமா, நுரையீரல் புற்றுநோய், மாரடைப்பு போன்ற ஆபத்தான விளைவுகள் ஏற்பட சாத்தியம் இருக்கு.
1: சரிங்க, இதுக்கும் என்னோட ஃபேக்டரிக்கும்
2: என்ன சம்பந்தமா? சொல்றத கேளுங்க. அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை தாண்டி அதிகபட்ச பொருட்களை உங்க ஃபேக்டரி தயாரிக்குது. உங்க ஃபேக்டரியில இருந்து வெளிவரக்கூடிய நுண் புகையில மாங்கனீஸ், காரியம், ஆர்சனிக் போன்ற கன உலோகங்களின் நுண் துகள்கள் ஏராளமா கலந்திருக்கு அப்படிங்கிற உண்மைய உங்க ஃபேக்டரிய ஆய்வு செய்யறப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பா லெட் பார்ட்டிகல்ஸ்னால குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகம். அவங்களுடைய அறிவு திறன், கற்றல் திறன், நினைவு திறன், குணாதிசயம்னு எல்லாமே பாதிக்கப்படும்.
1: முடிவா என்னதான் சொல்ல வரீங்க?
2: மக்களுக்காக தான் தொழில் வளர்ச்சி. மக்களோட வாழ்வாதாரங்களையும் பறிச்சுட்டா யாருக்காக தொழில் வளர்ச்சி? ஒரு மனுஷன் உணவு இல்லாம சில நாட்கள் வாழலாம், நீர் இல்லாம கூட சில மணி நேரங்கள் வாழ முடியும், ஆனா சுத்தமான காத்து இல்லாம சில வினாடிகளுக்கு மேல உயிர் வாழவே முடியாது. அதனால இந்த ஆய்வறிக்கைய பத்தி நீங்க மேற்கொண்டு எது சொல்றதுனாலும் நீதிமன்றத்துல தான் பேசணும். சரிங்க மேடம், நான் வர.
1: அரவிந்தன், அரவிந்தன்,
3: ஹாய், ஹலோ ராஜாராம், வாங்க வாங்க. கேபின்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா?
4: இல்ல மோகன் ராஜ், வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சுது. நம்ம ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுக்கு இங்க அர்ச்சனா வர்றதா சொன்னாங்க மோகன் ராஜ், ஆனா என்ன காரணம்னு தெரியல.
3: எனக்கு தெரியலையே, ஆனா அர்ச்சனா ரொம்ப அப்செட் ஆகியிருக்கிறாங்கன்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது.
4: ஓ,
3: இதுல வேற அரவிந்த் அர்ச்சனாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக அரவிந்த் கிட்ட நான் சிபாரிசு பண்ணணுமா? என்ன ஒரு தர்ம சங்கடமா நிலைமை பாருங்க.
4: வாங்க அர்ச்சனா.
1: வணக்கம். என்ன மோகன் ராஜ், நீங்க எப்படி, திடீர்னு பேஷண்ட்களை பாக்க போயிடுவீங்களா இல்ல ஒரு பத்து நிமிஷம் எங்க கூட பேசிட்டு இருப்பீங்களா?
3: இல்ல அர்ச்சனா, நம்ம சந்திப்பு காரணமா நான் எனக்கு பதிலா இன்னொரு டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டேன்.
1: அப்படியா, சரி நான் விஷயத்துக்கு வரேன். அரவிந்தன் டீம் அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிய குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டாங்களே, அது தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியும் அர்ச்சனா, அரசு விஞ்ஞானியாக நேர்மையாக செயல்படுறப்போ சில நேரம் சூழ்நிலையால தான் வேலை பார்க்கும் வாய்ப்பு இழக்கும் நிலை வந்தாலும் கூட மக்களுடைய உடல் மன ஆரோக்கிய வாழ்வுக்கு தான் பாடுபடுவேன் என்றும், தர்மத்துக்கு புறம்பான இயற்கைக்கு எதிரான மனித செயல்பாடுகளை எப்போதும் எதிர்ப்பேன் என்று தீர்க்கமாக சொல்லிட்டாரு அரவிந்தன்.
4: அர்ச்சனா, என்னோட மனசுக்கு தோன்றதையும் நான் சொல்லலாமா?
1: சொல்லுங்க ராஜாராம், அதுக்காக தானே சந்திச்சிருக்கோம்.
4: இயற்கை கோடிக்கணக்கான உயிரினங்களை படைச்சிருக்கு, ஆனா அது எதுவுமே இயற்கையை பாதிக்கல, இயற்கையோட போட்டி போடவும் இல்ல. இயற்கையோட

0: போக்குலே வாழ்ந்து வருது. ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் இயற்கையோட மோதி, இயற்கையோட இயல்பை மாத்தி, பேராசையால இயற்கைய ஆபத்தானதா மாத்துறான். இந்த காலநிலை மாற்றத்துக்கு உங்களோட அர்ச்சனா கெமிக்கல்ஸ் மாதிரி பல ஃபேக்டரியும் காரணமாயிருச்சு. மனித தேவைகளையும் தாண்டி தேவையற்ற ரசாயனங்களை உங்க தொழிற்சாலை தயாரிக்கிறதா அரசாங்கம் நினைக்குது. அர்ச்சனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மனித குலத்தின் தேவைகள் அனைத்தையும் இயற்கை தாய் நிறைவு செய்வா, ஆனா பேராசைய ஒருபோதும் நிறைவு செய்ய மாட்டா அப்படிங்கிற காந்தியடிகளோட சிந்தனைய நாம எல்லாரும் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது.
1: அதெல்லாம் சரிதான், ஆனா இப்போ என்னோட காதலுக்கு அரவிந்தன் தீர்க்கமான பதில் சொல்லலையே. இது என்னோட நரம்பு மண்டலத்தை பாதிக்காதா? இந்த உணர்வுக்கும் அபார சக்தி உண்டுதானே?
2: உண்மைதான் அர்ச்சனா, ஆனா அரவிந்தனோட மக்கள் நல கொள்கைக்கு நீங்களும் கட்டுப்பட்டு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அரவிந்தன் உங்களை கல்யாணம் செய்ய வாய்ப்பு இருக்கு.
1: அரவிந்தன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன்.
0: அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையில் 27 ஊழியர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி.
1: கடவுளே, இது என்ன சோதனை?
3: அம்மா என்ன பண்றீங்க?
4: உங்க அப்பாவுக்கு ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன்ப்பா.
3: அம்மா, ராஜாராம் சாரோட கம்பெனில நான் வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா.
4: உனக்கு வேலை பிடிச்சிருந்தா சரிதான்ப்பா.
3: ராஜாராம் சார் இப்ப நம்ம வீட்டுக்கு வரதா சொல்லிருக்காரு.
4: வரட்டும்ப்பா, அவர் வர்றது நமக்கும் பெருமை தானே.
5: அகத்தியா.
3: அப்பா சொல்லுங்கப்பா.
5: இந்த அரவிந்தன், மோகன் ராஜ், ராஜாராம், அர்ச்சனா, இப்படி நாலு பேருமே ஒரு வீட்டுக்கு நாலு தூண் மாதிரி நட்பா இருக்கிறாங்க. ஆனா இந்த அரவிந்தன் சார் மட்டும் ஃபேக்டரிக்கு எதிரா ஆய்வறிக்கை கொடுத்ததான்ப்பா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா.
3: அப்பா, தர்மத்தோட பாதையில போறவங்க அப்படித்தான் செய்வாங்க. சரி, அந்த ரிப்போர்ட்ட நீங்க தப்புன்னு சொல்றீங்களா?
5: நான் அப்படி சொல்லலப்பா.
3: அப்படின்னா முதல்ல உங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, எல்லாம் தானா நடக்கும்.
5: சரி சரி.
4: ஒண்ணு
5: இல்லம்மா, எல்லாம் சரியாயிடும். ஒண்ணு இல்ல.
3: அம்மா, அதோ ராஜாராம் சார் வந்துட்டாங்க.
4: ஐயா வாங்க. ஐயா
0: சக்திவேல் சார், இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு?
5: இப்போ நல்லா இருக்கு சார்.
0: நல்லது. அகத்தியா
3: சார்,
0: பல லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு பாலைவனமாகிற அபாயத்தில் இருக்கிறதாவும், மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஹெக்டேருக்கு 40-50 டன் அளவுக்கு மண் வளத்தை இழந்துகிட்டே வர்றதாவும் ஆராய்ச்சியில சொல்றாங்க.
3: அப்ப இதுக்கு மாத்து வழி என்ன சார்?
0: பூவஸ்திரா அப்படிங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது வாய்க்கால், குளம், குட்டை, சரிவான நிலங்கள், சாலையோரங்கள்ல மண் அரிப்பை தடுக்குமா. இந்த நோக்கத்துல புதுசா தயாரிக்கப்பட்ட தென்னை நார் துணியை தான் இந்த பூவஸ்திரா.
3: ஓ அப்படியா.
0: பூமியோட ஈரப்பதத்தை காக்கிறதோட காப்பாத்துறதோட தான் இடைவெளியில முளைக்கிற செடிகளுக்கும் வேருக்கும் பலம் சேர்க்குமா இந்த பூவஸ்திரா. சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு பொருள்.
3: ரொம்ப நல்ல பொருள் தான் சார். இன்னொரு செய்தி
0: சொல்லுப்பா.
3: நச்சு கழிவுகளால நிலத்துல ஏற்படுற உப்புத்தன்மையை உறிஞ்செடுத்து அந்த நிலத்தை விவசாயத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தக்கூடிய ஓர்பூடுங்கிற தாவரத்தை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் இனம் கண்டிருக்கு.
0: இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் தான்ப்பா.
3: இந்த தாவரத்துக்கு வங்கராசி கீரைன்னு ஒரு பேர் இருக்கு.
0: ஓ நல்ல விஷயம் தான்.
4: ராஜாராம் சார் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இந்தாங்க காபி குடிங்க.
0: நல்லதுமா. சக்திவேல் சார், 100,000 மரக்கன்றுகள் நடுறதுக்கு அரசாங்கத்துல அனுமதி வாங்கியிருக்கேன். கொஞ்ச நாள் தொடர்ச்சியா வேலை இருக்கும். அது வரைக்கும் அகத்தியன் எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கிடுவான்.
5: என்ன சொல்றீங்க?
0: நீங்க பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன்.
5: ராஜாராம் சார், எங்களை போல அகத்தியன நீங்களும் நல்லா பாத்துக்கீங்களே சார், அப்புறம் நாங்க எதுக்கு கவலைப்படணும் சார்?
0: ரொம்ப நல்லது சார்.
5: சார், அப்புறம் இந்த அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிய சீல் வைக்கிறத பத்தி உங்களுக்கு ஏதாவது
0: சீல் வைக்க வர்ற காலகட்டத்துல தான் 27 ஊழியர்கள் மூச்சு திணறல் காரணமா பாதிக்கப்பட்டாங்க. இப்போ சீல் வைக்க போறதா அரசு தரப்புல அரவிந்தன் சார் சொல்லிருக்காங்க.
6: சார்

0: என்ன சொல்றீங்க, 1300 ஊழியர்களோட குடும்பம் வறுமையில கஷ்டப்படுமே சார். அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார்.
1: சார் சார் சார், முதல்ல நீங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இயற்கையோட விதிப்படி அதது நடந்துகிட்டே தான் இருக்கும், சரிங்களா? உடம்ப பாத்துங்க, நான் வரேன்.
0: சரிங்க சார், நல்லது, போயிட்டு வாங்க.
2: சக்திவேல் சார், அர்ச்சனா மேடம் இருக்காங்களா?
3: ரூம்ல இருக்காங்க சார், வாங்க.
1: மேடம் எப்படி இருக்காங்க?
3: கடுமையான மன உளைச்சல தான் சார் இருக்காங்க.
1: சரி, வந்து பாக்குறோம்.
4: கடவுளே கடவுளே, என்ன பல கோடிக்கு அதிபதியாக்கி வச்சுட்டு இப்படி எல்லாம் சோதனைகளை கொடுத்து என்ன புலம்ப வச்சிட்டியே. எதுலயுமே தோல்வியே பார்க்காத எனக்கு அடுக்கடுக்கா தோல்விகள். எனக்கு பைத்தியமே புடிச்சிடும் போல இருக்கு. தொழிற்சாலைக்கு எதிராக அரவிந்தன் ஆய்வறிக்கை கொடுத்தது, அரவிந்தன் மேல நான் வச்சிருந்த காதல அவர் புண்படுத்தினது, 27 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டது. இப்போ இப்போ என்னோட தொழிற்சாலைய அரசாங்கம் சீல் வச்சது. இப்படி எத்தனை எத்தனை எத்தனை, என்னால தாங்க முடியலையே. இப்படி நான் தலைகுனிற மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன செய்வேன் கடவுளே? எனக்கு ஒண்ணு புரியலையே, எனக்கு ஒண்ணு புரியலையே.
5: பாத்தீங்களா ராஜாராம், பாத்தீங்களா அர்ச்சனா உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு புலம்புறாங்க.
1: வாழ்க்கையில எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய அபார மனபலத்தோட கடந்து போனாதான் உண்மையான சாதனைகளை படைக்க முடியுங்கிற சூட்சுமோ இந்த அர்ச்சனாவுக்கு புரியாம போயிருச்சு.
4: என்ன நடக்குது, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் நிம்மதியே போச்சு, என் நிம்மதியே போயிடுச்சு. தோல்வியே எனக்கு சந்திக்க சக்தியே இல்லாம போயிடுச்சு. தோல்வி தோல்வி தோல்வி.
5: அர்ச்சனா அர்ச்சனா, ஏன் கண்ணாடி தூக்கி எறிகிறீங்க?
1: என்னாச்சு என்னாச்சு அர்ச்சனா, ஏதோ உடஞ்ச மாதிரி பெரிய சத்தம் கேட்டது.
4: ஒண்ணு இல்ல, ஒரு கண்ணாடி பாத்திரம் கீழே விழுந்து நொறுக்கிருச்சு. நீங்க உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்.
1: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா.
4: சக்திவேல் எங்க போனாரு? சக்திவேல் சக்திவேல் எங்க
1: போனீங்க?
4: பாருங்க, தொழிற்சாலையில நடக்கிறதா நான் இங்க இருந்தே சிசிடிவில பாத்துட்டு தான் இருந்தேன். இருந்தாலும் அங்க என்ன நடக்குதுன்னு நீங்க நேரடியா போய் சீக்கிரம் பாத்துட்டு வாங்க. போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க. எனக்கு
5: என்னோட
4: மனசுக்கு ஆறுதலா அரவிந்தனும் பேச மாட்டேங்கிறாரு.
5: பேசுவாரு, அரவிந்தனும் பேசுவாரு. அவர் தர்மத்துக்கும் அரசாங்க சட்டத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்துகிட்டாரே தவிர அவருக்கு உங்க மேல கோபமே கிடையாது. உங்ககிட்ட அவர் வச்சிருக்கிற அன்பும் குறைஞ்சே போகல. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கல. அவரோட தர்மமான கொள்கையை நம்புங்க அர்ச்சனா, நம்புங்க.
4: அப்படியா சொல்றீங்க?
5: அப்படித்தான். இப்ப நாங்க இருக்கும் இல்ல, எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் நாம நிதானமா பேசி நல்ல முடிவெடுக்கலாம்.
4: சரி, அப்படினா அப்போ நான் தான் அரவிந்தனை புரிஞ்சுக்கலையா?
3: அம்மா அம்மா, மூடி இருக்கிற நம்ம ஃபேக்டரிக்கு முன்னால நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. யூனியன் தலைவர் கூட மைக்ல பேசிட்டு இருக்காருமா.
4: பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு.
1: அர்ச்சனா, எல்லாமே நல்லதுக்காகத்தான் நடக்குது, தைரியமா இருங்க. ஒர்க்கர்ஸ் கிட்ட பகிரங்கமா பக்குவமா பேசுங்க. நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல, வாங்க நம்ம போய் பேசலாம்.
4: நீங்க நீங்க ரெண்டு பேரும் கூட இருப்பீங்கல்ல?
1: கண்டிப்பா,
5: நிச்சயம் நிச்சயம் நிச்சயமா இருப்போம்.
1: வாங்க போலாம், வாங்க.
6: அமைதி அமைதி தோழர்களே, அமைதி காக்கவும். நண்பர்களே, அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட்டில் வேலை செய்கிற 1300 ஊழியர்களோட வாழ்வாதாரத்துக்கு தீர்க்கமான ஒரு முடிவு தெரியாம நாம எல்லாரும் உண்ணாவிரதத்தை நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட போராடணும். இதுக்கு நீங்க எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? அது மட்டுமல்ல, நமது தொழிற்சாலையில் மூச்சு திணறல் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு

0: மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 27 ஊழியர்களுக்கும் மருத்துவ செலவு மட்டுமல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பதும் நமது கோரிக்கைகளில் ஒன்றாகும். சரிதானா நண்பர்களே?
1: நண்பர்களே, தயவு செஞ்சு நான் சொல்றத பொறுமையா கவனமா கேளுங்க. எதிர்பாராத விதமா நமது தொழிற்சாலை சீல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை விரைவில் திறக்கப்படும். ஒருவேளை கால தாமதமாகும் பட்சத்துல உங்களுக்கு கட்டாயம் மாற்று வழி செஞ்சு தரப்படும்.
0: இவ்வளவும் நடந்த பிறகு உங்க மேல எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மேடம்?
1: மோகன்ராஜ், ராஜாராம், என் சார்பா நீங்க ரெண்டு பேரும் தான் இவங்களுக்கு உறுதிப்பாடு கொடுக்கணும். பிளீஸ் பிளீஸ்.
2: பேசுறோம் பேசுறோம், தைரியமா இருங்க அர்ச்சனா, நாங்க பேசுறோம்.
3: நண்பர்களே, மேடம் சொன்ன வாக்குறுதிக்கு நாங்க சாட்சியா இருக்கிறோம், நம்பிக்கையோட இருங்க.
2: அன்பு தோழர்களே, மேடம் சொன்னத கண்டிப்பா நிறைவேற்றி தருவோம். அதனால உடனே நீங்க போராட்டத்தை கைவிடுங்க.
0: நல்லதுங்க ஐயா, உங்க ரெண்டு பேர் மேல நம்பிக்கை வச்சுதான் தற்காலிகமா உடனே நாங்க போராட்டத்தை கைவிடுறோம். அதனால இப்ப நாம எல்லாரும் கலைஞ்சு போகலாம்.
4: என்னப்பா இது, யூனியன் தலைவர் கலைஞ்சு போகலாம்?
1: நம்மோட உண்மையான நட்புக்கு அடையாளமா நீங்க ரெண்டு பேரும் உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
2: நட்புக்கெல்லாம் நன்றி சொல்லாதீங்க அர்ச்சனா.
3: வாங்க அர்ச்சனா, வாங்க போலாம்.
1: ஒரு நிமிஷம், வீட்டுல இருந்து போன்
2: எடுத்து பேசுங்க, என்னன்னு
1: கேளுங்க. ஹலோ, என்ன அப்படியா?
3: என்னாச்சு அர்ச்சனா?
2: என்னாச்சு?
1: அம்மா மூச்சு விட கஷ்டப்படுறாங்களா?
2: மோகன்ராஜ்,
1: அம்மாவுக்கு
5: நீங்க பயப்படுற அளவுக்கு அம்மாவுக்கு எதுவும் இல்லை.
1: மருந்து
5: பாட்டில் இருக்குது, அதை எடுத்துக் கொடுங்க சீக்கிரம்.
1: கடவுளே, நான் நிறைய பாவம் செஞ்சுட்ட போல இருக்கேன்.
2: ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க?
1: அம்மா இப்படி கஷ்டப்படுறது இப்பதாங்க நான் முத தடவையா பாக்குறேன். தாங்க முடியல. எங்க அம்மா எனக்கு குல தெய்வம் மாதிரி.
2: அர்ச்சனா, வாழ்க்கையில சில நேரங்கள்ல குறிப்பிட்ட சம்பவங்கள் நம்மள தாக்குறப்பா தான் நமக்கு சில புரிதல்கள் ஏற்படும்.
5: அம்மா அம்மா, இப்போ மூச்ச கொஞ்சம் இழுத்து விடுங்கம்மா, கொஞ்சம் அப்படிதான் கொஞ்சம். பரவாயில்ல அர்ச்சனா, பரவாயில்ல. அம்மா தேறிட்டாங்க. ஆனா அம்மாவுக்கு நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் இருக்கு, தொற்று இருக்கு, டெஸ்ட் எடுத்து பாக்கணும்.
1: என்ன நுரையீரல்ல தொற்றா? என்ன சொல்றீங்க?
5: பயப்படாதீங்க, எதுவா இருந்தாலும் சிகிச்சை மூலமா கண்டிப்பா குணமாக்கிடலாம். பயப்படாதீங்க.
1: உண்மையிலேயே நான் பொது விஷயத்துல நிறைய பாவம் பண்ணிட்டேன்னு என் உள் மனசு சொல்லுது. அம்மா,
6: ஆமா டாக்டர், அர்ச்சனா சொல்றது உண்மைதாங்க. காரணம் நானும் சேர்ந்து பாவம் பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க.
2: என்னங்க இது, அம்மாவும் மகளும் சேர்ந்து பாவம் மூட்டை சுமக்கிற மாதிரி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வயசாயிருச்சு. வயசான உடம்பு சரியில்லாம போறது சகஜம் தானே?
6: டாக்டர், டாக்டர், உங்ககிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு.
5: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, தீர்த்து வச்சிடலாம்.
6: அது வந்து வந்து கோடிக்கணக்கான என்னோட
1: அம்மா, நீங்க இப்போ ரொம்ப பேசக்கூடாதுமா, கொஞ்சம் அமைதியா இருங்க.
6: அடி போடி, அத டாக்டர் தாண்டி சொல்லணும். கொஞ்ச நேரம்
1: அமைதியா
5: அம்மாவை நீங்க பயமுறுத்தாதீங்க. அவங்க எதையோ பேச வராங்க, ஒண்ணுமாகாது, பேசட்டும். ஷீல் பி ஆல் ரைட். விடுங்க விடுங்க, பேசுங்கம்மா, நீங்க பேசுங்க பேசுங்க.
6: அது வந்து டாக்டர்,

0: டாக்டர், கோடிக்கணக்கான என் சொத்துக்களுக்கு ஒரே வாரிசு என் அர்ச்சனா தான். கொஞ்ச நாளாவே அவ மனசு ரீதியா கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கா. ராத்திரில தூங்கறது இல்ல, எப்ப பார்த்தாலும் செல்லும் கையுமா இருக்கா. அவளுக்கு ஒரு வழி சொல்லுங்க டாக்டர், வழி சொல்லுங்க.
1: நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அதிக நேரம் செல்போனை பயன்படுத்துறப்போ டெக்ஸ்டோஃபிரீனியா என்கிற பிரச்சனை ஏற்படும். இது காரணமாக மெலட்டோனின் ஒரு ரசாயன பொருள் இருக்கு, அது அளவு குறைஞ்சு தூக்கம் இல்லாமலும் மனதில் பதிய வேண்டிய விஷயங்கள் பதியாமலும் நீர்த்து போகும் சான்ஸ் இருக்கு. ஒன்னும் அதை சரி பண்ணிடலாம், பயப்பட வேண்டாம்.
0: என்னங்க டாக்டர் இப்படி பயமுறுத்துறீங்க?
1: பயப்படாதீங்கம்மா, பயப்படாதீங்க.
0: டாக்டர், பிரச்சனைகள் வந்துகிட்டு தானே இருக்குது. மனசு சரியா இருந்தா தானே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காண முடியும். கடவுளே,
1: நீங்க பேசுறது போதும், நீங்க பேசுறது போதும், இனிமேல் பேச வேண்டாம். உங்களுக்கு இப்ப உடலுக்கும் மனசுக்கும் ஓய்வு முக்கியம். அமைதியா இருங்க,
0: அமைதியா இருங்க.
1: அம்மா அம்மா இங்க பாருங்க, அம்மா சொல்றத கேளுங்க. நீங்க அமைதியா இருங்க, எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. நாங்க சொல்றதெல்லாம் அர்ச்சனா புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதுங்க, சரியா? இப்ப நாங்க கிளம்புறோம்.
2: ரொம்ப நன்றிங்க சார். காஃபி கொண்டு வந்திருக்கேன், ரெண்டு பேரும் குடிச்சிட்டு கிளம்பலாமே.
1: பரவாயில்ல சார், ஆனா நீங்க ஒரு உதவி செய்யணும்.
2: என்ன?
1: அதாவது நாளைக்கு அர்ச்சனா மேடம் ராஜாராம் சாரோட மலைப்பிரதேச குடிசைக்கு வந்துருவாங்க. நீங்க அம்மாவை வீட்டுல இருந்தபடி கவனிச்சுக்கணும்.
2: என்ன சார்,
3: அற்புதமான அழகு மிகுந்த இந்த இயற்கை சூழல் மனசுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்குது. என்ன உலகம் இது! மனித பேராசையும் செயற்கையின் மீது உள்ள மோகமும் சேர்ந்து இது மாதிரி ஒரு இயற்கை காட்சிய அனுபவிக்க விடாம தடை போடுது. அர்ச்சனாவுடைய நிலைமைக்கும் இதுதான் காரணம். அப்பாப்பா, என்ன வசந்தமான காற்று வீசுது! மரங்களும் மேகங்களும் காதலிக்கக்கூடிய இந்த நேரத்துல வீசக்கூடிய காற்று மனசுக்கு புத்துணர்ச்சியையும் படைப்பாற்றல் ஆர்வத்தையும் அல்லவா அள்ளி கொடுக்குது. அடாடாடாடாடா, மனிதன் மட்டும் இந்த அழக உணர்ந்து திருந்தினா உடல் மன ஆரோக்கியத்தோடு நிம்மதியா வாழ முடியுமே. இல்லனா
4: அரவிந்தன்,
3: அடடே எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். மனசு விட்டு நிறைய பேசணும்.
5: ஓ ஃபேன்டாஸ்டிக் ஃபேன்டாஸ்டிக், எவ்வளவு அழகா இருக்கு இந்த இயற்கை. ஓ லவ்லி லவ்லி. ஓ
3: இருக்காத பின்ன மோகன்ராஜ், அர்ச்சனாவே வந்திருக்காங்களே.
6: அரவிந்தன், நாம ரெண்டு பேரும் பேசி எத்தனை நாள் ஆயிடுச்சு. அதனால ஏற்பட்ட என்னோட மன உளைச்சல் இன்னும் எனக்கு தெரியலன்னா பாத்துக்கோங்களேன்.
1: அதை சரிப்படுத்தத்தானே இந்த இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அரவிந்தன் என்கிற அற்புத மூலிகை பார்த்த பிறகுமா உங்க மன உளைச்சல் குணமாகல?
3: சரி சரி வாங்க, நம்ம நாலு பேரும் மனம் விட்டு பேசி நம்மோட நட்பை பலப்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ அதையெல்லாம் பேசி தீர்மானம் போட்டே ஆகணும். அதுவும் இயற்கை அன்னையின்
4: சாட்சியோட. சரியா சொன்னீங்க அரவிந்தன்.
6: பல சந்தர்ப்பங்கள்ல என்னோட அவசர புத்தியால தப்பு தப்பா சில விஷயம் செஞ்சுட்டேன். இப்போ அதோட பலனை நான் அனுபவிக்கிறேன். நீங்க மூணு பேரும் என்ன
3: மன்னிச்சிடுங்க. என்ன இது, குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இங்க வந்து அழக்கூடாது. அழுதா அது இயற்கை அழகுக்கு விரோதமான செயல்.
4: இயற்கைய மன தூய்மையோட நாம அணுகும் போது இயற்கையோட பேசுறதுக்கான திறமையும் நமக்கு கிடைக்கும். இந்த உளவியல் சார்ந்த உரையாடல்ங்கிறது நம்மோட உள்மன ஆன்மீக வளர்ச்சிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கவும் உதவியா இருக்கும்.
3: வெல் சேட், ரொம்ப சரியா சொன்னீங்க ராஜாராம். அப்புறம் இந்த மலைப்பிரதேச குடிச
4: அது இயற்கையோட வாழக்கூடிய என் சொந்த அனுபவத்துல ஒரு அடையாள சின்னம் தான் இது.
3: பிரமாதம், மனித குலத்தின் உடல் மன ஆரோக்கியத்தை தான் நான் முதல்ல காதலிக்கிறேன். அப்படி இருந்தாலே

0: மனித காதல் தானே வெற்றி உடையதாகவும் அர்த்தம் உடையதாகவும் மாறும்.
1: மனித குலத்துக்கும் இயற்கைக்கும் நாம செய்யற நன்மையான செயல்ல தான் நம்மோட அன்பின் வெளிப்பாடு இருக்குது. ஆனா பல பேர் அப்படி நினைக்கிறது இல்ல. நாம அவங்கள போல வாழ்ந்தா இந்த உலகத்துல வாழ்றதுலயே அர்த்தம் இல்லங்கறத இப்ப நான் உணர்ந்துட்டேன்.
2: அருமையா சொன்னீங்க அர்ச்சனா, அருமையா சொன்னீங்க
1: அரவிந்தர். இது வரைக்கும் எனக்கு நடந்த சம்பவங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியுமே.
0: ஆமா தெரியும்.
1: மேல உங்களுக்கு கோபம் இல்லையே?
0: கோபமா? எனக்கு என்ன கோபம் அர்ச்சனா உங்க மேல? கோபம் ஏற்படுத்தக்கூடியதெல்லாம் நானே மாத்திடுவேன். ஒரு விஷயம் சொல்லட்டுமா, மேஜிக் நிபுணரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது ரொம்ப தப்பா போச்சுன்னு மனைவி சொன்னாங்களாம். ஏமா இப்படி சொல்றேன்னு கணவன் கேட்டதுக்கு மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் கோபத்துல சப்பாத்தி கட்டைய என் புருஷ மேல தூக்கி வீசுறப்ப கூட அத மயிலிறக மாத்தி போட்டுறாருன்னு சொன்னாங்களாம்.
1: அரவிந்த், அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரியோட வழக்கு கோர்ட்ல தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு.
0: ஆமா அர்ச்சனா, தீர்ப்பு எப்ப வரும்னு சொல்ல முடியாது, ஆனா கூடிய சீக்கிரம் தீர்ப்பு வந்துடும். ஏன் அர்ச்சனா அத பத்தியே நினைச்சு கவலைப்படுறீங்களா?
1: அப்படி இல்ல, இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு மாத்து வழி ஏதாவது இருக்குதானே, நம்ம நாலு பேர் கொஞ்சம் யோசிக்கலாமா?
0: ஏன் இப்ப என்ன, அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஃபேக்டரிய நடத்த சொல்வாங்க, வேற என்ன?
1: அது இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா,
0: தயங்காம சொல்லுங்க அர்ச்சனா.
1: எனக்கு ஒரு யோசனை தோணுது. இனிமே அர்ச்சனா கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிய நடத்துறதுக்கு நான் விரும்பல.
0: என்ன அர்ச்சனா சொல்றீங்க, விரும்பலையா? அப்புறம்
1: சுற்றுச்சூழல் மாசுபடுறதுக்கு எதிரா, பூமி வெப்பம் அடையறதுக்கு எதிரா, இயற்கையான ரீதியில தொழிற்சாலைய மாத்தி அமைக்க விரும்புறேன்.
0: அப்படின்னா அர்ச்சனா, குறைஞ்சபட்சம் 2 மாசமாவது 1300 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். அதுக்கு பிறகுதான் ஃபேக்டரிக்கான மாற்று வழிய உருவாக்க முடியும்.
3: சரியா சொன்னீங்க அரவிந்த்.
4: ஆனா மாற்று வழி என்ன பண்ணலாம்?
5: ராஜாராம், இந்தியாவில இருந்து வெளிநாட்டுக்கு நிறைய மூலிகைகள் ஏற்றுமதி ஆகுது. அதனால மூலிகை பண்ணையையும் மூலிகை மருந்து தயாரிக்கும் ஃபேக்டரியையும் பிரம்மாண்டமான முறையில் உருவாக்குவோம்.
3: குட் ஐடியா. தலைப்புச் செய்திகள். அர்ச்சனா கெமிக்கல்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழக்கு தொடர்பான தீர்ப்பில் அதன் உரிமையாளர் அர்ச்சனா அரசாங்கத்துக்கு குறிப்பிட்ட தொகையை அபராதமாக செலுத்த வேண்டும் என்றும், மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு தொழிற்சாலையை இயக்கலாம் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
6: அமைதி, அமைதி, அமைதி. தொழிலாளர் தோழர்களே, நீதிமன்ற தீர்ப்பையும் டிவியிலே பார்த்து நாம் தெரிந்து கொண்டோம். மேற்கொண்டு அர்ச்சனா கெமிக்கல்ஸ் நிர்வாகம் நமது கோரிக்கைகளை நிறைவேற்றாத காரணத்தால் நாம் நமது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தொழிற்சாலையை அரசாங்க பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்த போதிலும் நிர்வாக தரப்பில் நமக்கு எந்தவித தகவலும் தரப்படவில்லை. எனவே நாம் எல்லோரும் நண்பர்களே, மேடம் வராங்க, கொஞ்சம் அமைதி காப்போம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
0: தொழிலாளர் நண்பர்களே, உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். அதே வேளையில் ரசாயன தயாரிப்பு பொருட்கள் மூலம் மக்களுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படாத வகையில் தொழிற்சாலையை இயக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு சாத்தியக்கூறு இல்லை என்றால் மாற்று வழியை நாம் தான் உருவாக்கியாக வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
3: அன்பு தோழர்களே, சுற்றுச்சூழல் கெடுதலுக்கும் பூமி வெப்பமடையும் நிலைக்கும் நாம் இடம் கொடுக்காமல் நமது அன்றாட வாழ்க்கையை கட்டமைப்பு செய்தால்தான் அனைவரும் உடல் மன ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும் என்பதை உணர்ந்தாக வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம்.
7: காம்ரேட்ஸ், எத்தனை லட்சம் கோடி பணம் இருப்பினும் கூட ஆரோக்கியமான சூழலில் நம்மால் வாழ முடியவில்லை என்றால் நமது உடலும் மனமும் ஆரோக்கியம் கெட்டு உயிர் வாழ முடியாத நிலை உருவாகும் என்பதையும் நாம் உணர வேண்டும்.
1: நண்பர்களே, இதுவரை எனது உயிர் நண்பர்களாகிய இவர்கள் 3 பேரும் பேசிய உண்மைகளின் தொடர்ச்சியாக அர்ச்சனா கெமிக்கல்ஸ் தொழிற்சாலையின் உரிமையாளர் என்ற முறையிலும் 1300 மிக சிறப்பான ஊழியர்களில் நானும்

0: என்ற அக்கறையிலும் தீர்க்கமான ஒரு உண்மையை கூற
1: விரும்புகிறேன்.
2: மேடம் நல்ல முடிவை சொல்ல வர்றாங்களா பாப்போம்.
0: இன்று முதல் இந்த தொழிற்சாலை இயங்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: என்ன மேடம் இப்படி பேசிட்டீங்க, ஒரே குழப்பமா இருக்கு.
0: பொறுமையா இருக்க, அவசரப்படாதீங்க. பொதுமக்கள் நன்மையை கருதியும் இயற்கையின் பால் கொண்டுள்ள அன்பின் காரணமாகவும் பிரம்மாண்டமான மூலிகை பண்ணையும் அதி பிரம்மாண்டமான மருந்து தயாரிப்பு நிலையமும் தொடங்க போவதாக உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன்.
2: அப்படின்னா நாங்க 1300 ஊழியர்களும் பொழப்புக்கு என்ன பண்றது மேடம்?
0: கவலைப்படாதீர்கள் நண்பர்களே, உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு 2 மாதம் ஊதியமும் வழங்கி அனைவருக்கும் மாற்று பயிற்சி கொடுக்கப்பட்டு விரைவில் மூலிகை பண்ணையிலும் மருந்து தயாரிப்பு நிலையத்திலும் நிரந்தர வேலை உங்களுக்கு தரப்படும். பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நமது ஊழியர்கள் 27 பேருக்கும் தகுந்த நிவாரணம் வழங்கப்படும்.
2: இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப மகிழ்ச்சி.
0: எனவே உடனே இந்த போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுங்கள். மிக விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரவிந்தர், ராஜாராம், மோகன்ராஜ், 3 பேரும் வாங்க. நாம இந்த முடிவை போய் அம்மாட்ட சொல்லுவோம்.
3: வாங்க போலாம்.
0: அம்மா, இந்த முடிவு உங்களுக்கு சம்மதம் தானே?
4: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். நண்பக்கு உயிர் மூச்சு கொடுத்து அர்ச்சனாவை காப்பாத்தி அற்புதமான தீர்மானம் எடுத்துட்டீங்க. உங்க 4 பேரோட உண்மையான நட்புக்கு கலங்க ஏற்படாம காப்பாத்தி என்னோட மகளையும் உணர செய்து உண்மையான நட்பு எதுங்கிறதையும் எதை உள்ளடங்கியதா இருக்கணுங்கிறதையும் அர்ச்சனாவுக்கு உணர்த்திட்டீங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
0: அம்மா,
4: இயற்கையிடம் தண்டனை அனுபவிச்சு நோய் வாய்ப்பட்டு இருக்கேன்.
5: நீங்க மன வருத்தப்படக்கூடாது. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நுரையீரல் தொற்று இன்ஃபெக்ஷனுக்கு மாத்திரை மருந்தால குணப்படுத்திடலாம். இட் வில் பீ ஓகே.
4: நீங்க 3 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க.
5: அம்மா,
6: என்னம்மா இது? மன்னிப்புலாம் பெரிய வார்த்தை பேசுறீங்க. உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசும் இல்ல, தகுதியும் இல்ல. இயற்கைய பகைச்சுக்கிற போது எல்லாமே எதிராகி போயிடும். இயற்கையை எதிர்த்து செயல்பட்டால் பூமியே நச்சாயிடும். ஏன், வானமும் கூட நச்சாயிடும். அந்த நச்சு நம்ம வாழ்க்கையே வாழ முடியாததா ஆக்கிடும். அளவுக்கு மீறி நச்சானால் அவற்றை சுத்திகரிக்கவே முடியாது. அடிப்படையான சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் நம்ம மனசோட பரிசுத்தம் கூட கெட்டு போயிரும். இதனால வருங்கால சந்ததிகள் பெருசா பாதிக்கப்படுவாங்க. அதனால இந்த விஷயத்துல ஆரம்பத்திலே நம்ம சுதாரிச்சுக்கணும்.
0: அம்மா, மனிதனோட சுற்றமும் நட்பும் வாய்க்க பெற்றாலும் கூட சுற்றுச்சூழல் கேடு இல்லாத நிலையும் பூமி வெப்பம் அடையாத சூழலும் இருந்தாதான் அந்த சுற்றமும் நட்பு தொடர முடியும் அப்படிங்கற பெரிய உண்மைய நானும் உணர்ந்துட்டேம்மா.
1: உண்மையான காதல்ங்கிறது நம்ம சுற்றி இருக்கிறவங்களோட ஏன் மனித குலத்துக்கு நன்மை செய்யறதா இருக்கணும். காரணம், மனுஷன் தனியா வாழ சாத்தியம் இல்ல. 2 பேரோட சுயநலம் மட்டும்தான் வளரணும்னு உறவை வளர்த்துக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல.
4: தெளிவா புரிஞ்சுகிட்டேங்க, நல்லா புரிஞ்சுகிட்டேன். அர்ச்சனா,
0: அம்மா,
4: இப்படி வாமா. அரவிந்த் தம்பி,
6: அம்மா,
4: இப்படி வாங்க. நீங்க 2 பேரும் இதே போல என்றென்றும் நல்லா வாழணும், வீடோடி வாழணும், 100 ஆண்டுக்கு மேல வாழணும்.
0: அம்மா,
4: கடவுளே.
1: அம்மா, நல்ல விஷயம் பண்ணீங்கம்மா. 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டீங்க. இந்த மகிழ்ச்சியான தருணத்துல நாம எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். இயற்கையோடு இயைந்த வாழ்வு வாழ்வோம், புவி வெப்பமடைவதை தடுப்போம்.
7: நேயர்கள், இதுவரை சுற்றமும் நட்பும் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் லோட்டஸ் எடிசன். இதில் நடித்துள்ளவர்கள் அர்ச்சனாவின் அம்மா முருகேஸ்வரியாக எஸ் என் பார்வதி, அர்ச்சனாவாக பி ரேவதி, தொழிற்சங்க தலைவராக

0: டி வேலுசாமி, அரவிந்தனாக அருண் சந்தீப், மோகன் ராஜாக என் மதன் சந்தர், ராஜாராமாக சி ராஜா அப்பாசாமி, பார்வதியாக டி கே மீனாட்சி, சக்திவேலாக எஸ் பி எஸ் போத்திலிங்கம், கண்ணனாக எல் மோகன், அகத்தியனாக வி சசிகுமார். தொகுப்பு டி சுஜன்குமார். அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
3: வானொலிக்கு 90 திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
4: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவாரு. அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படினாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்பதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை மத்திய அரசு திறம்பட கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலியப் பொருட்களை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். எரிபொருளை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவது தற்போதைய சூழலின் அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர், சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். தமிழக முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 9 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் திரு விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா

மின்சாரம், பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் அதிநவீன சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் குற்றங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 65 போதைப்பொருள் தடுப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகம் சென்ற திரு விஜய் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர், மதுவிலக்கு ஆயத்தீர்வை கூடுதல் தலைமை செயலாளர், முதலமைச்சரின் தலைமை செயலர்கள் உள்ளிட்டோருடன் விரிவான ஆய்வு மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கருப்பையா மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நாளை காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க உள்ளதாக சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் கோட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை மறுநாள் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. நாகையில் பிரசித்தி பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான செடில் உற்சவம் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்றுள்ளனர். சென்னையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸுக்கு எதிராக 204 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் சென்னை சூப்பர் கிங்ஸ் சற்றுமுன் ஒரு ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 9 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் பேட் செய்த லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

மாலை வணக்கம் அன்பு நேயர்களே, ஆதவன் விடைபெறும் அழகான வேளையில் நம் வாழ்க்கையோட அஸ்திவாரமா விளங்கும் அனைத்து அம்மாக்களுக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களோடு ஆரவாரம் செய்வோம். இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் தகவல்கள் பல தரும் ஆரவாரம்.

சட்டமன்ற பொது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் அமல்ல இருந்தது. தற்போது தேர்தல் முடிவடைந்த நிலையில நாளை முதல் பிரதி திங்கட்கிழமை, வாரந்தோறும் திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் அப்படின்னு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலையும் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைதீர் கூட்டங்களும் இனி தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம்.

0: நிர்மார் மணி 15 நிமிடம். நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆரவாரம். ஆரவாரம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம்,
1: பெண்கள் நாட்டினுடைய கண்கள், அவங்களுக்கு ஏற்படுற உடல்நலம் சார்ந்த பிரச்சனைய உணவு மூலமா எப்படி சரி செய்யலாம், அத பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில இணையறாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.
2: இளம் பெண்களை பார்த்தோம்னா முக்கியமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோளாறு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். மாத விடாய் பருவத்தில் ஆரம்பித்து குழந்தை பெறும் அந்த பருவம் வரைக்கும் ஒரு 15 வயதிலிருந்து ஒரு 30-35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட பிசிஓடி அப்படிங்கிற இந்த நோய் வந்து ரொம்ப ரொம்ப காமனா இருக்கு. அதாவது நம்மளுடைய சினை முட்டையானது 15 நாளைக்கு ஒரு தடவை ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகி அது வந்து ஓவியுலேஷன் அப்படிங்கக்கூடிய அந்த சமயத்துல ஓவரியிலிருந்து அந்த சினை முட்டை நம்முடைய மாதவிடாயிலிருந்து ஆரம்பித்து 10-15 நாளுக்குள்ள அது வந்து சினைப்பையிலிருந்து விடுவிக்கப்படும். ஒரு சுழற்சியில ஒரு முட்டை தான் ஃபார்ம் ஆகும். இதுவே ஒரு சுழற்சியில் பல முதிராத முட்டைகள் அந்த

0: முட்டைகள் வந்து சாதாரணமாக மாத சுழற்சியின் போது 15 நாளைக்குள்ள அந்த முட்டை உருவாகும். அந்த 15 20 நாளைக்குள்ள அது வந்து ஃபர்மோட அது வந்து ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா சிதைந்து மாதவிடாயாக ரத்தப்போக்கின் மூலம் வெளியே வந்துடும். இதுதான் வந்து சுழற்சி. ஆனா பல முட்டைகள் ஃபார்ம் ஆகி அதெல்லாம் வந்து முதிராத நிலையிலிருந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால மாதவிடாயம் வராமல் அதெல்லாம் சின்ன சின்ன நீர் கட்டிகளா வந்து நம்மளுடைய ஓவரீஸ்ல தங்கிரும். இதுக்கு தான் வந்து பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ். பாலிசிஸ்டிக்னா பல நீர்கட்டிகள் ஃபார்ம் ஆகி அது வந்து ஓவரீஸ்ல தங்கிரும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா லேக் ஆஃப் ஆக்டிவிட்டி. 30-35 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல்லயே வந்து பிடி பீரியட்னு ஒன்னு இருக்கும். அந்த பிடி பீரியட்ல பிள்ளைங்க வந்து நல்லா ஓடி ஆடி விளையாடி வருவாங்க. அப்போ வந்து நல்ல ஆக்டிவிட்டி இருக்கும். ஒரு 15-16 வயது பெண்கள் வந்து நிறைய விளையாடுவாங்க, நிறைய நடக்கிறது, நிறைய உடற்பயிற்சி எல்லாமே இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல இன்னைக்கு பார்த்தோம்னா முக்கியமான விஷயம் வந்து படிப்பு மட்டுமா தான் இருக்கு. ஆனா தனக்கான அந்த ஒரு நேரத்தையே அவங்க ஒதுக்குறது இல்லை, அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அவங்க வந்து தனக்குன்னு கொஞ்சம் நேரம் கிடைச்சா கூட அந்த நேரம் வந்து ஒரு சமூக ஊடகத்துக்குள்ள போகுது, அவங்க ஆக்டிவிட்டிஸ் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம உடல்ல அந்த கொழுப்பு நிறைய தங்கிருது. அந்த கொழுப்பு இருக்கும் பொழுது அது வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸை நிறைய பாதிக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரோன். ஆண்களை பொறுத்த வரைக்கும் டெஸ்டாஸ்டிரோன். பெண்களிடம் ஆண்களுடைய ஹார்மோன்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு இருக்கும் எல்லா பெண்களிடமும். அது மாதிரி ஆண்களிடமும் பெண்களுக்கான ஹார்மோன் கொஞ்சோண்டு இருக்கும். அது வந்து பெரிய ஆக்டிவான நிலைமையில இருக்காது. ஆனா இந்த மாதிரியான பிசிஓடி வரும்பொழுது என்ன ஆகும்னா அந்த ஆண்களுக்கான ஹார்மோன் அளவு வந்து ஜாஸ்தி ஆயிடும் பெண்கள் கிட்ட. பெண்களுக்கான ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜனும் ப்ரொஜஸ்ட்ரோனும் குறைந்து போய் இந்த டெஸ்டாஸ்டிரோன் அல்லது இந்த ஆண்ட்ரோஜன்ஸ் இந்த ஹார்மோன்ஸோட ஆதிக்கம் வந்து அதிகமாகும். அதனாலதான் முகத்துல வந்து முடி வளர்றது, குரல்ல வந்து சின்ன சின்ன மாற்றங்கள், உடல் பருமன், பெண்களுக்கான அந்த நளினமான உடல் வாகு இல்லாம ஒரு உடல் பருமன் உண்டாகிறது. இதெல்லாம் உண்டாகும் பொழுது என்ன ஆகுறதுனா அந்த பெண்களுக்கு வந்து மனச்சோர்வு ஏற்படுது. மனச்சோர்வு ஏற்படும் பொழுது ஒரு மோசமான ஒரு இது என்னன்னா அதிகமா நமக்கு வந்து உணவு உண்ணக்கூடிய ஒரு இது வரும். டிப்ரெஷன் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குண்டா இருப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய சாப்பிடுவாங்க, அது ஒரு ஆறுதலை கொடுக்கும். அதனால அதிகமா உண்ண வேண்டியது, அப்போ உடல் பருமன் அதிகமாகும். சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட் சொல்லுவார், ஒபிசிட்டினால பிசிஓடி வந்துச்சா, பிசிஓடினால ஒபிசிட்டி வந்துச்சான்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததாங்கிற மாதிரியான ஒரு குவிசிக்கலான ஒரு கேள்விதான். சோ குண்டா இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி வர வாய்ப்பு உண்டு, பிசிஓடி இருக்கிறவங்க குண்டா இருப்பாங்க. எப்படி நம்ம வந்து அதை தீர்க்கணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னா எக்ஸசைஸ். எக்ஸசைஸ்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உடனே நம்ம ஜிம்முக்கு போய் ஒரு 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு, அது தேவையே கிடையாது. கன்சிஸ்டண்டா டெய்லி 6 மணி வாக்கிங், நல்ல வாக்கிங். வாக்கிங்கிறது வேகமான நடைப்பயிற்சி. வாக்கிங்னா சும்மா நடந்து இப்படியே போயிட்டு ஒரு ஹெட்ஃபோன் போட்டுட்டு அந்த மாதிரி கிடையாது, வேகமான நடைப்பயிற்சி. அந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான கொழுப்பு சத்து வந்து நீங்கும். அடுத்தது வந்து கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை தவிர்ப்பது, நல்ல சத்துள்ள ஆகாரங்களை பேலன்ஸ்டா சாப்பிடுறது, வீட்டுல நம்ம தயாரிக்கக்கூடிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டும், நிறைய சாலட்ஸ் சாப்பிடணும், நிறைய கொழுப்பு சத்து இருக்கிற உணவுகளை நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய மாத சுழற்சியும் ஒழுங்கா வரும். அது ஒழுங்கா வர ஆரம்பிச்சதுன்னா இந்த பிசிஓடிங்கிற இந்த நோயிலிருந்து நாம் மீள முடியும். இது ஒரு பெரிய ஆபத்தான நோய் கிடையாது, நம்மளால தவிர்க்க முடியக்கூடிய ஒரு நோய் தான்.
1: இளம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிரச்சனைக்கான ஆலோசனைகளோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி உணவியல் வல்லுநர் மீரா முரளிதரன் அவர்கள்.

நாம கேட்டு இணைஞ்சிருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல ஆரவாரம். பார்வைத்திறன் குறைபாடுடைய மகளிருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி நம்ம புத்தூர் திருச்சிராப்பள்ளியில் செயல்பட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரெய்லி முறையிலையும் ஒளி புத்தகங்கள், கணினி வகுப்புகள், சிறப்பு ஆசிரியர்கள் கொண்டு சிறப்பான கல்வியை இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க. மாணவிகளுக்கு சிறப்பான பாதுகாப்பான விடுதி வசதியும் இங்கே இருக்குது. 2026-27 கல்வியாண்டிற்கான புதிய கல்வி சேர்க்கை இந்த பள்ளியில் தொடங்கியிருக்கிறாங்க. 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை மாவட்டத்தில் உள்ள பார்வைத்துடன் குறைபாடுடைய மாணவிகள் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடைய எண் 96-29-49-58-8. கூடுதல் தொடர்புக்கு நீங்கள் நேராகவே போய் நீங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தலைமை ஆசிரியர், பார்வை திறன் குறைபாடுடைய மகளிருக்கான அரசு மேல்நிலைப்பள்ளி புத்தூர் திருச்சிராப்பள்ளி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் ஆரவாரம்.

0: கேட்டுக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. இது ஆரவாரம். நேயர்களே, உங்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:02 நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 சிறுகதை நேரம். கி ராஜநாராயணன் அவர்களின் கதவு சிறுகதையை கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. மாநில செய்திகளை தொடர்ந்து இசைக்கும் ஆரவாரம்.
1: சீக்கிரம் ஆகட்டும் ப்ளீஸ், சீக்கிரம்.
2: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க்கு போகணும்.
2: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
1: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
3: ஆமா, RBI என்ன சொல்லுதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை. 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத் திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
4: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை. RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: Come on boys, let's go practice.
6: அட இருப்பா, என் பேங்க் அக்கவுண்ட்ல தப்பான என்ட்ரி ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு.
5: அப்ப பேங்க்ல கம்ப்ளைண்ட் பண்ணு.
6: பேங்க் எழுதி 1 மாசம் ஆயிடுச்சு, ஆனா அவங்க கூகுளுக்கு மேல கூகுள் போடுறாங்க.
3: அப்ப RBIயோட பேங்கிங் லோக்பாலுக்கு சொல்லிடு.
7: இரு, நான் புரிய வைக்கிறேன். கிரிக்கெட்ல 3rd அம்பையர் எப்படியோ அதே மாதிரிதான் RBIயோட பேங்கிங் ஓபட்ஸ்மேன். RBI சொல்றாங்க, பேங்க்ல உங்க கம்ப்ளைண்ட 1 மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க RBIயோட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட தீர்க்க RBI இன் சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
4: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
9: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த

0: நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர்.
1: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
0: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும். உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம்தான் இந்த விஜயனுடைய முகம். அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
1: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக்கு அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக்கு அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக்கு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள்

0: பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தவிக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தவிக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற சிற்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: வணக்கம் நேயர்களே, இது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். மனம் பேசாததை பாடல் பேசும், நம் உணர்வுகளை கூறும் பாடல்களாக கேட்டு மகிழ்வோம்.
3: வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட் செக் பண்ணுங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
6: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க?
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: வணக்கம் நேயர்களே, இது திருச்சிராப்பள்ளி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ். மனம் பேசாததை பாடல் பேசும், நம் உணர்வுகளை கூறும் பாடல்களாக கேட்டு மகிழ்வோம்.

டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை வழங்குகிறது வலியில்லா அதிநவீன லேசர் கண்புரை அறுவை சிகிச்சை. தலை சிறந்த மருத்துவர்கள், அதிநவீன தொழில்நுட்பம். இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

மருத்துவர்களுடன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக தரமான சிகிச்சையை வழங்கி வருகிறது டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை. இன்றைய அணுகுங்கள் திருச்சி டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை, சாஸ்திரி ரோடு. தொடர்புக்கு 9594900480.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன்.
1: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27 கல்வியாண்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படை வீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படை வீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய

0: விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும். விதைகள் குறைந்தபட்ச முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும். விதை கொள்கலன்களில் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்பு திறன், புற தூய்மை, இன தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தியிருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என நான்கு மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார் கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும் தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2 இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2 இடத்திற்கு முன்னேற்றம் அடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில் 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6 இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சியடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2 இடத்தை பிடித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்

பின்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார்.
ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்விக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய

விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும்

0: துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணியில் சற்று முன்வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட 8 பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட 8 பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நேரம் 7:25.

0: பண்ணையெல்லாம்
1: உழவர் உலகம்,
0: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெற.
1: நிகழ்ச்சியில் இன்று உழவரும் தொழில் முனைவோர் ஆகலாம்.
0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி எம் ஆசைத்தம்பி அவர்கள். உழவர் தொழிலில் முன்னோடிகள் தான். விவசாயிகள் பாரம்பரிய விவசாயத்தை கடந்து நவீன வணிக நடைமுறைகளை நோக்கி நகர்ந்து வேளாண் தொழில் முனைவோராக மாறும் ஒரு தொலைநோக்கு பார்வையா குறிக்குது. இந்த மாற்றத்தோட முக்கிய அம்சங்கள்னு பார்த்தோம்னா, மதிப்பு கூட்டல், நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல், நேரடி சந்தைப்படுத்துதல். இதன் மூலம் விவசாயிகள் வெறும் உற்பத்தியாளராக இருப்பதை விடுத்து முனைப்பான தொழில் முனைவோராக எப்படி மாறலாம்? தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி எம் ஆசைத்தம்பி அவர்களை சந்திச்சோம்.
2: ஐயாவுக்கு விவசாயத்துல 30 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம். இன்னைக்கு அவரோட அனுபவங்களை தான் கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கோம். நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம்.
2: 30 ஆண்டு ஒரு நீண்ட அனுபவம், அதாவது கால் நூற்றாண்டுக்கு மேலாக 2 தலைமுறைக்கும் பக்கமாக விவசாயம் பண்ணிட்டு வரீங்க. என்ன நல்ல நெல்லெல்லாம் நீங்கள் உங்களுடைய இந்த 30 ஆண்டு காலத்தில் பயிரிட்டிருப்பீங்க?
3: எனக்கு வந்து அப்பா அம்மா பாரம்பரியமாக விவசாய குடும்பங்கள் தான். அவங்கள் முதிர்வடைந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த விவசாய பணியை தொடர்ந்து ஆரம்பித்தோம். தொடர்ந்து ஆரம்பித்து நம்ம வந்து அந்த காலத்திலெல்லாம் வந்து பாரம்பரிய நெல் ரகங்கள் அதிகமாக பயிர் பண்ணி இருந்தாங்க. நாளடைவில்

0: நம்மளுக்கு வந்து இந்த உணவு தானியங்கள் பற்றாக்குறை வந்ததுனால எம்எஸ் ஃபவுண்டேஷன் வந்து ஹைபிரிட் ரகம்னு சொல்லிட்டு நம்மளோட யூனிவர்சிட்டி ரகங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்கிற தொழில் இதிலும் போது தான் நான் வந்து விவசாயத்துக்கு வந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தோம்னா இப்போ முன்னாடி வந்து IR 20, IR 8, ADT 42, ADT 46, COR 9, திருச்சி 3, PPT, ADT 49, இது மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி ரகங்கள், நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தால் உரிய ரகங்கள் எல்லாம், புதிய ரகங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். அந்த மாதிரி பயன்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவங்களோட தொடர்புகள் இருக்கும்போது எனக்கு ஒரு டெக்னாலஜி படிப்பு கிடைச்சிச்சு. அந்த டெக்னாலஜி படிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு தொழில் முனைவராகவே ஆனேன்.
1: என்ன டெக்னாலஜி படிப்பு படிச்சீங்க?
0: தமிழ்நாடு வேளாண்மை பல்கழகத்தால் உழவர்களுக்காக வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, தொழில் முனைவராகலாம். அந்த மாதிரி டெக்னாலஜி, இளநிலை பண்ணை தொழில்நுட்பங்கள், ஃபார்ம் டெக்னாலஜி, FEFTECH சொல்லிட்டு இது வந்து பட்டமே கொடுக்குறாங்க, 4 வருஷம் கோர்ஸ். இந்த கோர்ஸை படிச்சிட்டோம்னா வாழ்க்கையில் ஒரு நம்ம ஒரு பிஎஸ்சி அக்ரிக்கு ஈக்குவலான ஒரு மனிதராக நம்ம ஆளாகிறோம். ஆனால் வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாது, தொழில் முனைவராகிடலாம். இன்னைக்கு வந்து அந்த படிப்பு முடிச்சு இன்னைக்கு ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 25 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணுறேன், ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வகையான தொழில்கள் நான் இப்போ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதில் எல்லாமே பொருள்களை மதிப்பு கூட்டி 25 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு நெல்லை ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு கொண்டு போகிற ரேஞ்சுக்கு நான் தொழில்நுட்பங்களை கற்று வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் சரி இன்னைக்கு மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்களுக்கு நெப்டம்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு ப்ராசஸிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அந்த இதுலேயும் நான் வந்து தொடர்ந்து அங்கே இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு அங்கெல்லாம் எப்படி என்னென்ன பொருள்களை வந்து நம்ம மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணலாங்கிற தொழில்நுட்பங்களும் கற்றுக்கிட்டு இப்போ அந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் பயன்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு விவசாயத்தை உற்பத்தி பண்ணி மறுபடியும் அந்த பொருள் கடைசியில் அழிவு வந்து விவசாயத்துக்கே பயன்படுற அளவுக்கு ஒரு முழு சுழற்சியாகவே பயன்படுத்தி எல்லா பொருளையும் எனக்கு வந்து வேஸ்டே கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதும்பாங்க, அந்த மாதிரி செய்தி இல்லாம இன்றைக்கு வந்து ஒரு தொழில் முனைவரா மாசம் 1 கோடிக்கு நான் டேர்ன் ஓவர் பண்றேன். எனக்கு ஒரு 5 லட்சத்திலேருந்து 7 லட்சம் வரையும் லாபங்கள் கிடைக்குது. அந்த மாதிரி பொருள்களை என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விதத்தை பயன்படுத்தி இன்னைக்கு மார்க்கெட்ல வித்து நல்ல ஒரு தொழில் முனைவரா இருக்கிறேன்.
1: நீங்க சொன்னதுல இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, முதல் 15 வருட காலம் நீங்க வந்து வெறும் விவசாயம் பார்த்தீங்க, அப்புறமேல 15 வருடத்துக்கு அப்புறமேலதான் இப்படி ஒரு படிப்பை படிச்சீங்க. அது எப்படி நீங்க அந்த படிப்பை நோக்கி இது மாதிரிலாம் நம்ம ஒரு தொழில் முனைவோர் ஆகணும்னா இந்த படிப்பை படிச்சாகணும்னு போய் படிச்சீங்களா, இல்ல இதை படிச்ச பிற்பாடு உங்களுடைய அந்த விவசாயங்கிற மாற்று?
0: இல்ல, எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே வந்து ஒரு விழிப்புணர்வா இருப்பேன். ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதில் போய் கலந்துக்குவேன். அப்புறம் வேளாண்மை அலுவலர்கள் வந்து விவசாய இதுலேருந்து வந்து வயல் விழா வைப்பாங்க, அதில் போய் கலந்துக்குவேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி, விவசாய பாட சம்பந்தமான நிகழ்ச்சிகள்லாம், மீட்டிங்கெல்லாம் நான் போய் கலந்துக்குவேன். கலந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆர்வங்கள் இருந்தோன்னா இந்த படிப்பு வந்து எனக்கு கிடைச்சிச்சு. இந்த படிப்பு அறிவிச்சாங்க, அறிவிச்சதுனே தான் நம்ம வேளாண்மை தஞ்சாவூர் மாவட்டம் வேளாண்மை உதவி இயக்குனர் அணுகினேன். இந்த படிப்பு படிக்கலாமா சார்னு கேட்டேன். தாராளமாக படிக்கலாம் ஆசை தம்பி, நீங்கள் தான் எல்லா இதுலையும் கலந்துக்கிறீங்க, இதோட இன்னும் கூட உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த படிப்பை வந்து ஏற்பாடு பண்ணி எனக்கு வந்து ஒரு 6 இடத்துல அந்த படிப்பு நடத்தினாங்க. எனக்கு பக்கம் சௌரியமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் போகாம நம்ம தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையம் ஆடுதுறையில எனக்கு படிப்பு கிடைச்சிச்சு. அங்க போய் படித்தோம். சனி ஞாயிறு தான், பாக்கி நாள் வேலை பார்த்துடலாம், நம்ம விவசாய வேலையை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்தி தான் 4 வருஷம் கோர்ஸ், 4 வருஷமும் போய் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி
1: விடுமுறை நாட்கள்ல மட்டும்.
0: ஆமாங்க, சனி ஞாயிறு தான்
1: நெல் தான் பயிரிட்டு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. நெல்ல என்ன மாதிரியான மதிப்பு கூட்டு பொருட்கள்லாம் செய்யறீங்க அப்படிங்கறத எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்க.
0: நெல்ல வந்துங்க ஐயா, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வான ரைஸா இருக்கு. பழங்காலத்து உணவுகள் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்காங்க.
1: விழிப்புணர்வு பரவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வரவேற்பு
0: வரவேற்பு. அதனால இப்ப வந்து மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தங்கச்சம்பா, ஆத்தூருக்கு செடி, தூயமல்லி, 60-ஆம் குருவை, பூங்காறு, இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் எல்லாம் நாங்க விற்பனை பண்றோம்.
1: இத்தனையும் நீங்க பயிரிடுறீங்க?
0: ரகங்கள் எல்லாமே என்கிட்ட பயிரிட முடியாதுங்க. வெளியில என்னுடைய தெரிஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரவங்க இவங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் வந்து அந்த நெல்லை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு தொழில்நுட்பங்களையும் கொடுத்து அவங்களுக்கு இப்படி எல்லாம் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நெல்லை ஆர்கானிக் முறையில் அவங்க விவசாயம் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த நெல்லை வந்து நான் ஸ்டோரேஜ் வச்சுக்கிட்டு அப்பைக்கப்ப நான் வந்து ரைஸ் வந்து அரைச்சு ரைஸா விற்பனை

0: பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஃபுட்டு மாவாக பண்ணுறோம், கொல்கட்டை மாவாக பண்ணுறோம், அதிரசம் மாவாக பண்ணுறோம், முறுக்கு மாவாக பண்ணுறோம், பொரியா பண்ணுறோம், அவுளா பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு 15 வகையான பொருள்களை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணி பிராண்டு. இப்போ வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அட்ராக்ட் இருந்தால் தான் பொருள் வாங்குறாங்க. நம்மளும் நம்ம பொருளில் எல்லா சத்துக்களும் இருக்குது, எல்லா வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது. அந்த ஹெல்த்தை சாப்பிட்டீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சக்தியான ஒரு ரைஸை நம்ம வந்து உற்பத்தி பண்ணி ஏன் நம்ம வந்து பின்னே ஒரு 5 ரூபா அதுக்கு கூட செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி, அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் தொழில்நுட்பத்தில் போயிட்டு நெட்டம் எங்களுக்கு பேக்கிங்கில் எப்படி பண்ணலாம், ஒரு 6 மாதம் வரலையும் 8 மாதம் வரலையும் அந்த ரைஸை எப்படி உள்ள பூச்சி வராமல் பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் அவங்கள்ட்ட கற்றுட்டு இப்போ எல்லாமே நாங்க வந்து பிராண்டாவே எப்படின்னா ஸ்ரீ ஏகவரி அம்மன் புட்ஸ் சொல்லிட்டு அந்த புட்ஸ் வந்து பேர்ல வச்சு பேக்கிங் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி அந்த ரைஸ்ல உள்ள குணாதிசயங்கள். இப்ப மாப்பிள்ளை சம்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப மெலிந்தவர்கள், உடல் தேய்மானம் உள்ளவர்கள், எலும்பு உறுதியாக இல்லாதவர்கள், இடுப்பெலும்பு முதுகெலும்பு தேஞ்சவர்கள், கைகால அசதியா இருக்கு என்னால ஒன்றும் பண்ண முடியாதவர்கள், கல்யாணம் பண்ண போற இளைஞர்கள், இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் இந்த ரைஸை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதுலேயே அந்த பேக்கிங்லயே நாங்கள் விவரமா எழுதி அவங்களுக்கு வந்து விற்பனை பார்க்கும்போது அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே நல்ல வரவேற்பு இருக்கு. இப்ப கருப்பு கவுனி பாத்தீங்கன்னா ஒரு 40 வகையான மினரல்ஸ் இருக்கு. அந்த மினரல்ஸுக்கு வந்து நம்மளோட உடம்புக்கு ஆரோக்கியமானது. அந்த மினரல்ஸுக்கு இருந்தாதான் நம்மளோட செல்கள்லாம் நல்லா இயங்கும். இப்போ நீங்கள் கருப்பு கவுனியை சாதாரணமாக காலையில் இட்லி சாப்பிடாம கருப்பு கவுனியை காலையில் ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 12:30 பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த உள்ளே இருக்கிற செல்களை பூரா கெட்ட செல்களை பூரா அழிச்சு நல்ல செல்களை நம்மளுக்கு உருவாக்கி கொடுக்குது. அப்போ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாகுது. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஒரு ரைஸ் பூங்காறு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் பெருக்கி. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் இல்லாமல் நிறைய பேர் குழந்தை பெறுறாங்க, ஆனால் தாய்ப்பால் கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி ரைஸ் எல்லாம் அந்த பேரெல்லாம் அதில் எழுதி நாங்கள் வந்து பேக் பண்ணி இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் கொடுக்குறோம், ஆன்லைன்லையும் எங்களுடைய ஆடு போயிட்டுருக்கு, பிஸ்னஸ் விளம்பரம் கொடுத்துருக்கோம், அந்த இதுலேயும் போயிட்டுருக்கு. அதை இல்லாமல் உங்கள் போல் ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்குறவங்க, இதை வந்து எஃப்எம்லையும் ஏஎம்லையும் கேட்குறவங்களும் மறுபடியும் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்படி இந்த ஊர்கிட்ட வாங்கினீங்கன்னா இது நல்லா இருக்குது, தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மாதம் எப்படி வச்சுக்கிட்டீங்கனாலும் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் நான் வந்து இந்த ஃபுட் ஐட்டம் பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்கேன்.
1: நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் மற்ற பொருட்களை கவர்ச்சிகரமாக வைக்கிறாங்களோ அந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறீங்க, அதுக்கு நிஃப்டம் உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் கடைசியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் நிற்கும்போது அவங்க ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வைக்கணும், என்ன மாதிரி அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்க நம்மளுடைய பொருட்களை வைக்க அனுமதிக்கிறாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு பெரு முதலாளிகளை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
0: நல்லாயிருக்கும். அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மட்டும் நம்ம நம்பக்கூடாது. நான் சொன்னது போல நேரடியாக கஸ்டமரையும் நம்ம பிடிக்கணும். இதில் வந்து மக்களோட விழிப்புணர்வு அங்கே போகும்போது இவங்க இங்கே வாங்கி சாப்பிட்டவங்க சப்போஸ் என்னிட்ட கிடைக்கல, என்னோட இது கிடைக்கலனாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை நாங்கள் அணுகுங்கன்னு சொல்லுவோம். மாப்பிள்ளை சம்பா அவங்களும் ஒரு பேரை போட்டு வச்சிருக்கிறாங்க, ஆனால் அதை கேட்காம எங்களுடைய பேரை கேட்குறாங்க. அப்போ அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோட ஓனர் வந்து என்னை அணுகிறாங்க. அப்போ என்னங்க உங்களுடைய பேரை வந்து கன்சல்ட் கேட்குறாங்களே, இல்லை சார் எங்களுடைய பொருள் வந்து நல்லாயிருக்கும், தரம் நல்லாயிருக்கும், வாங்கிட்டு அதை மறுபடியும் அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்டெல்லாம் நல்லா இருக்குது, அவங்களோட உடம்பு ஆரோக்கியம், தொடர்ச்சியாக ஒரு 6 மாதம் எங்களோட ரைஸை எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆயிலும் பண்ணுறோம், கடலை எண்ணெய், நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே பண்ணுறோம். அதை இல்லாமல் உருட்டு உளுந்தம் பருப்பு பண்ணுறோம், துவரம்பருப்பு பண்ணுறோம். துவரம்பருப்பு வந்து நம்ம பாரம்பரியமாக சிவப்பு மண்ணை போட்டு முளைக்கட்டி மண் கட்டி அந்த பருப்பை வந்து உடைச்சி தோல் மட்டும்தான் நீக்கும், அந்த மாதிரி பண்ணி அந்த பருப்பை வந்து 1.5 வருஷம் வரலையும் நம்ம பயன்படுத்திக்கலாம், எந்த பூச்சி இதுவுமே வராது. அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொரு தொழில்நுட்பங்களும் நாங்கள் அதில் பயன்படுத்தி ஆதி காலத்து இதையும் பயன்படுத்தி அந்த மாதிரி விற்பனை பண்ணுறதுனால மக்கள்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு.
2: பாரம்பரிய அரிசிய மதிப்பு கூட்டி கொழுக்கட்டை மாவு, அதிரச மாவு, பொரி, அவல் போன்ற பொருட்களாக மாற்றி சந்தைப்படுத்துவதின் தொழில்நுட்பத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி பாரம்பரிய அரிசிகளோட பயன்கள்லாம் என்னென்ன, சமூக வலைதளங்கள்ல எப்படி சந்தைப்படுத்துறது, வங்கிகளை எப்படி அணுகணும், இது போன்ற பல சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விளக்கம் கொடுக்க இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி எம் ஆசைத்தம்பி அவங்க.
1: ஆன்லைன் மூலமாகவும் சமூக வலைதளங்களையும் விளம்பரம்லாம் கொடுக்குறேன்றீங்க, அது எப்படி விளம்பரம்லாம் செய்கிறீங்க?
0: விளம்பரங்கள் வந்துங்க யாஸ் ஆன்லைனில் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து 1 வருஷத்துக்கு 20,000 ரூபா ஃபீஸ் கேட்குறாங்க. அந்த ஃபீஸை வந்து நாங்கள் மாதம் 2,000 ரூபா 2,000 ரூபான்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்துருவோம். அந்த மாதிரி கொடுத்து

0: எங்களுக்கு வந்து அவங்க கஸ்டமர் கொடுத்துருவாங்க. கஸ்டமர் கொடுத்து ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க. கேட்டு அவங்களோட அட்ரஸ் பண்ணிடுவாங்க. எங்கள் ஜிபே நம்பர் சொன்னோன்னா ஜிபே நம்பரில் சொல்லிடுவாங்க. ஜிபேல பணம் போட்டுருவாங்க. பொருளை வந்து நாங்கள் பார்சல்லையோ அல்லது வீட்டு டெலிவரி மூலியமா கொரியர் பயன்படுத்துறோம். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்வீட் போஸ்ட்னு சொல்லிட்டு அதில் பண்ணுறோம்.
1: இப்போ இந்த நெல்ல கொழுக்கட்டை மாவா, அரிசி மாவு, சத்து மாவு எல்லாமே
0: பண்ணுறோம்.
1: இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்முறை இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படிங்க, தனித்தனி மெஷினைஸ்டு ஐட்டமா, இயந்திர முறையில் செய்றீங்களா இல்லை எல்லாமே கையில் தான் செய்றீங்களா?
0: எல்லாமே நாங்கள் வந்து இயந்திர முறையில் தான் பண்ணுறோம். வள்ளத்தில் தான் அந்த நெல் மிஷின் பண்ணுறது, ப்ராசஸ் வந்து மாவு மிஷின் பண்ணுறது, அப்புறம் பேக்கிங் மிஷின் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆயில் ஆட்டி அதை வந்து வெயிலில் காய வச்சு. நாங்கள்லாம் வந்து பில்டரெல்லாம் போட மாட்டோங்க ஐயா. அஞ்சு நாள் வெயில் இருக்கும்போது தான் ஆட்டுவோம். போய் செக்குலேருந்து ஆட்டி எடுத்துகிட்டு போய் வெயிலில் தான் காய வைப்போம். அஞ்சு நாள் ஆறு நாள் நல்லா காய வச்சோம்னா நல்ல தெளிவான எண்ணெய் வந்துடும். கீழே கடுகு இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வடிகட்டிட்டு தான் நாங்கள் அதை உள்ளற பேக்கிங் போடுவோம். அந்த மாதிரி பண்ணி நல்லா தெளிவாக வரவொட்டி அந்த எண்ணெயை தான் பாதுகாப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது எங்களுக்கு வந்து நல்லெண்ணெய் இருந்தாலும் கடலெண்ணெய் இருந்தாலும் 12 மாதம் வரையும் அந்த எண்ணெயை பயன்படுத்திக்கலாம், கெட்டு போகாது. அந்த மாதிரி ஒரு தரமான, ஆதி காலத்தில் நம்ம மக்கள் எப்படி பண்ணாங்களோ, அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் எப்படி பண்ணாங்களோ அந்த முறையாக தான் நாங்கள் கடைபிடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி உருட்டு உளுந்தம் பருப்பு வந்து தோல் வேணும்னா நீக்கி கொடுப்போம். அது வந்து ஒன்லி நல்லெண்ணெய் போட்டு உரிச்சு ஃபர்ஸ்ட்டு கீரல் போட்டுருவோம். கீரல் போட்டுட்டு அந்த ஆயில் கொஞ்சம் நூண்டு போட்டு தடவி அதை வந்து வெயிலில் 12 மணி நேரம் காய வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து ஓட்டினோன்னா அந்த தோலெல்லாம் நீங்கிரும். இந்த மாதிரி ப்ராசஸிங் தான் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் மிஷின்லாம் வந்து கோயம்புத்தூர் கம்பெனிங்கிறவர் தான் வாங்கியிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் போய் பார்த்து அந்த மிஷின் எங்கே நல்லா ஓடுதா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து ஆராய்ஞ்சு அந்த மாதிரி தான் நாங்கள் பொருளெல்லாம் தயார் பண்ணி இன்றைக்கி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. விதை உற்பத்தியும் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து விதை உற்பத்தியாளர் தான் ஆனேன். கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு பட்டம் படித்ததுக்கு அப்புறம் நான் வந்து விதை உற்பத்தியாளர் ஆனேன்.
1: விதை உற்பத்தியாளராக இருக்கிறதுனால விதை உற்பத்தி பண்ணுறதுக்கு விதை சான்று வாங்கணும்ல, அதெல்லாம்
0: எல்லாமே வாங்கியிருக்கேன். லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய பிராண்டுக்கு, என்னுடைய இடத்துக்கு, யூனிட்டுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறேன். எல்லாமே வாங்கி தான் சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய ரகங்கள் வந்து கோயம்புத்தூர் அக்ரி, ஆடுதுறை அக்ரி காலேஜ், நவலூர் குட்டப்பட்டு, குமுளூர், அம்பாசமுத்திரம், இந்த மாதிரி ஒரு 15 வகையான நெல் ஆராய்ச்சி நிலையங்களில் தொடர்புகளை இருக்கிறேன். தொடர்ந்து புதிய ரகங்கள் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு 10 டன் இருக்குன்னா என்கிட்ட ஒரு 50 டன் இருக்கும். அந்த அளவுக்கு நான் உற்பத்தி பண்ணி அவங்க முன்னாடியே எனக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நெல் ரகங்களும் நாங்கள் வாங்க பயன்படுத்தி புதிய ரகங்கள் பூரா என்கிட்ட இருக்குங்கய்யா. கண்டிப்பாக எல்லா ரகங்களும், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரில் யூனிவர்சிட்டியில் ரிலீஸ் ஆகிற அத்தனை ரகங்களும் என்கிட்ட இருக்கும். விவசாயி அந்த மாதிரி இருக்கும்போது என்கிட்ட வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 10,000 விவசாயிகள் வந்து தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த புதிய ரகங்களை பற்றி பயன்படுத்தி விவரம் சொல்லுவேன். அந்த ரகங்களும் பயன்படுத்தி விதை உற்பத்தி பண்ணி ஒரு பேக்கிங்கை பண்ணி பிராண்டு பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை இல்லாமல் பாரம்பரிய நெல் ரகங்களும் விதை உற்பத்தி பண்ணி அதுவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதிகமாக வந்து ஒரு தொழிலை மட்டும் நம்ம பண்ணணும்னா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியலங்க. ஏன்னா நான் வச்சிருக்கிறது இப்போ குருவாடிப்பட்டியில் விவசாய நிலங்கள் மட்டும்தான். பாக்கி எல்லாம் வியாபார தொழில் பண்றது பூராவுமே தஞ்சாவூர் தான். அதனால அந்த இடத்துக்கு போனோம்னா மாசம் வாடகை மட்டுமே எனக்கு 60,000 ரூபா போகுது. அந்த 60,000 ரூபாய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா மாசம் டேன் ஓவர் நான் 5 லட்சம் 10 லட்சம் சம்பாரிச்சாதான். ஏன்னா 15 பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். கடையில் 3 பேர் பார்க்குறாங்க. அதை இல்லாமல் எங்கள் பையன் ஒரு பார்க்குறான், எங்கள் பொண்ணு பார்க்குது, ஒய்ஃப் பார்க்குறாங்க. இத்தனை பேரும் எங்கள் குடும்பத்தில் உழைக்கிறோம். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிலை பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பண்ணும்போது இதில் வர்ற வேஸ்டேஜ் எல்லாம் நாங்கள் வந்து நிறையா முன்னாடி 10 ரூபா 12 ரூபாய்க்கு 5 ரூபா 6 ரூபாய்க்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வேஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நினச்சிதான் இப்போ ஒரு 2.5 ஏக்கரில் நான் வந்து ஃபஸ்ட்டு டவுனுக்கு போகும்போது ஒரு 2.5 ஏக்கர் மரப்பயிர் போட்டிருந்தேன். அந்த 2.5 ஏக்கர் மரப்பயில் இன்றைக்கி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா ஒரு 1.5 அடி 2 அடி அகலத்துக்கு கட்டி பிடிக்கக்கூடிய மரங்களாக, நல்லா பெரிய மரங்களாக வந்துருச்சு. அந்த மாதிரி மரங்கள்லாம் வந்தோம்னா அந்த இடத்துல ஒரு 2.5 ஏக்கரில் ஒன்றும் விவசாயம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இப்போ அதில் என்ன யோசனை பண்ணலான்னு நினச்சேன். அப்போ தான் நாட்டுக்கோழி போடலான்ட்டு நம்ம கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு தொழில்நுட்பம் கிடச்சிச்சு. அந்த இதையும் போய் அந்த பயிற்சி மேற்கொண்டுட்டு அந்த பயிற்சியில் எப்படி வளர்க்கலாம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ நாட்டுக்கோழி போட்டு ஒரு 3,500 கோழி போட்டிருக்கேங்க ஐயா. போட்டு இப்போ வர்ற இந்த கழிவுகள், நெல்லில் வர்ற கழிவுகள், அந்த அறநெல், முக்கா நெல், சுத்த ஓடு, இது எல்லாமே என்னுடைய கோழி பண்ணைக்கு போகுது. அதே மாதிரி உருட்டு உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலை புண்ணாக்கு, கடலை எண்ணெயிலேருந்து ஆட்டுறது, தேங்காய் புண்ணாக்கு, இது எல்லாமே மறுபடியும் அரைச்சி மறுபடியும் தீவனமாக நான் வந்து என்னுடைய கோழிக்கு பயன்படுத்துறேன்.
1: தரமான கோழிகளும் கிடைக்குது.
0: ஆமா, இது வந்து எப்படின்னா எல்லாரும் செட்டுக்குள்ளதான் வளர்ப்பாங்க. நான் அப்படி இல்லாம அந்த 2.5 ஏக்கர்ல கோழி பென்சிங் போட்டு உள்ள கிரீன் ஹவுஸ் கட்டி அது வெளியில மீன் வளை போட்டிருக்கேன். இது எல்லாமே பண்ணி உள்ள ஒரு பாம்போ கீரியோ எதுவுமே

0: கோழி பண்ணக்குள்ள வராது. இது எல்லாமே வெளியிலே வந்தாலும் அங்கேயே மாட்டிடும். அந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் இரவு மட்டும் செட்டில் அடைச்சிருப்போம். பகல்ல அது பாட்டுக்கு ஃபுல்லா திறந்து விட்டோம்னா உள்ள இருக்கிற அந்த 2.5 ஏக்கர் நிலத்துலதான் தீனிகள் வைப்போம். அங்க வந்து சாதாரணமா நம்ம இதுல தயார் பண்ற சோளம், கம்பு, இந்த மாதிரியான தீவனங்கள் தான் நான் வந்து பயன்படுத்தி கோழிகளுக்கு கொடுக்கறேன். அதுவும் ஒரு ஆர்கானிக் முறையில வருது. அதுல போடுற எச்சங்கள் வந்து பயன்படுத்தி நைட்ல இருக்கிற செட்டுகள்ல இருக்கிற எச்சங்கள் எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா சுத்தப்படுத்தி அதை மறுபடியும் நான் வந்து விவசாயத்துக்கே பயன்படுத்துறேன், இயற்கை விவசாயத்துக்கு. அப்ப எனக்கு வந்து வேஸ்டே எனக்கு ஆவறது இல்லை. இப்ப ஒவ்வொரு பொருளிலையும் நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, விவசாயி என்ன பண்ணுவாங்கன்னாக்க, விவசாயம் பண்ணுவாங்க, ஏதோ கடனை உடனே பேங்க்லயோ அல்லது வெளிக்காரவங்கள்ட்டயோ நகையோ வச்சோ விவசாயம் பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க, உடனே கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல வித்துட்டு வியாபாரிட்டே வித்துட்டு அந்த கடனை கட்டிட்டு கடைசியில பார்த்தோம்னா 2000 ரூபா 3000 ரூபா மிஞ்சுதா, அதை வச்சு குடும்ப செலவு ஓட்டுறோமோ இப்படிதான் நினைப்பாங்க. நான் அப்படி கிடையாது. எந்த பொருளா இருந்தாலும் அதை மதிப்பு கூட்டத்திற்கு போயிடுறேன். விதை நெல்ல விதையா வித்தோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு நெல்லை விதையாக்கி வித்தோம்னா நம்ம வந்து 25 ரூபாயிலிருந்து 45 ரூபாய்க்கு போகலாங்க. அதே வந்து ஒரு அரிசி ஆக்கணும்னா 85 ரூபாய்க்கு போகலாம். அதே ஒரு மாவா ஆக்கணும்னா 150 ரூபாய்க்கு போகலாம். அதே ஒரு முறுக்கு மாவா ஆக்கினீங்கன்னா நீங்க வந்து 250 ரூபாய்க்கு போகலாம். அதே வந்து இன்னைக்கு சாப்பிடக்கூடிய கஞ்சி வகைகளாக நம்ம பயன்படுத்தினோம்னா இன்னும் வந்து 450 ரூபாய்க்கு போயிடலாம். அந்த இதையே நீங்க வந்து ஒரு இட்லி மாவு ஆக்கி விற்பனை பண்ணினீங்கன்னா நீங்க வந்து 750 ரூபாய்க்கு போயிடலாம். அப்ப ஒரு கிலோ நெல்லுல நம்ம எப்படி மதிப்பு கூட்டணுங்கிறத பண்ணணும்னா தான், யோசிச்சோம்னா தான் அந்த பொருள்களை நம்ம மறுபடியும் பயன்படுத்தி அதுக்கான மிஷினர்கள், லேபர்கள் இதெல்லாம் வச்சு நம்ம பயன்படுத்தி பண்ணணும்னா ஒரு எதிலையா இருந்தாலும் செலவுகள் இருக்கதான் செய்யும். ஆனா இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான திறமைகள் நம்மளுக்கு வேணுங்க, பொறுமை வேணும். எவ்வளோ லாபங்கள் நஷ்டங்கள் எல்லாமே என்கிட்ட சந்திச்சிருப்பேன். நான் எதுவுமே வந்து முன்னோக்கி தான் போவேன், பின்னோக்கியே போக மாட்டேன். பொருளே ஓடலைனாலும் நஷ்டம் எடுக்க கிடையாது, எனக்கு அடுத்ததுக்கு கோழி பண்ணைக்கு போயிடும். அது சாப்பிட்டு அங்க முட்டை போடும், ஒரு முட்டை 15 ரூபாங்கிறதுக்கு 20 ரூபாய்க்கு வித்தனா கூட அந்த லாபம் அதுல கிடைச்சிரும். இப்படிதான் நம்ம யோசிக்கணும். இது ஒரு ரவுண்ட்ல நம்ம இந்த தொழிலை பயன்படுத்தி வந்துகிட்டு இருந்தோம்னா நல்ல ஒரு தொழில் முனைவராயிரலாம். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டெய்லி கூலி நபர்கள் வந்து டெய்லியும் ஒரு 20 பேர் வேலை செய்வாங்க. இப்ப நான் வந்து வருஷத்துக்கு ஒரு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய ரகங்கள் வந்து ஒரு 3000 டன் பண்றேன். பாரம்பரிய ரகங்கள் வந்து ஒரு 5 டன் வரலையும் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரைஸுக்கான தேவைகள் வந்து ஒரு 15 டன் பண்றேன். இது எல்லாமே காய வச்சு மார்க்கெட் கமிட்டியில ஸ்டோரேஜ் வச்சிருக்கிறேன். தனியா குடோன் கட்டிருக்கிறேன், ப்ராசஸ் யூனிட் போட்டிருக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு 15 கோடி 25 கோடிக்கான பொருளை வந்து ஒரு வருஷத்துக்கு சேகரிக்கிறேன். இது எல்லாமே நம்ம பேங்க்ல தான் வரவு செலவு வச்சிருக்கிறேன், எனக்கு ஓடி கொடுத்துருக்கிறாங்க. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் வந்து வாழ்க்கையில வந்து போய் அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரிலாம் பண்றேன், எனக்கு கொடுங்க கூட கொடுங்கன்னு சொல்லுவேன். இப்ப வருமான வரி கட்டுறேன் இன்னைக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்துட்டோம்னா நம்ம விவசாயி மாதிரியே இருந்துகிட்டே என்னட்ட ஒன்னும் இல்லைன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இன்டர்நெட்ல நம்ம விளம்பரம் கொடுக்கறோம், அதுல சேல்ஸ் போகுது. அந்த இதெல்லாம் வந்து நம்ம நேர்மையான ஒரு பில்லு போட்டோம்னா தான் நம்மள வந்து சேல் டாக்ஸ் வரிக்காரவங்களோ அல்லது நம்மளுடைய ஃபுட்டு செக்யூரிட்டி ஆபீசரோ நம்மளோட இடத்துல வந்து ஆய்வு பண்ணிட்டு அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா ஜிஎஸ்டி பச்சு பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதோட பண்ணி இன்னைக்கு எல்லா வகையிலையும் தேர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேங்க.
1: இதுல வாழ்த்துக்கள்ங்க ஐயா. அதே போல இப்ப நீங்க சொன்னீங்க விதை நெல்லா இருக்கட்டும், இயற்கை அதாவது மரபு ரகங்களா இருக்கட்டும், அரிசியில வேற பொருட்களா இருக்கட்டும், அதாவது பயிர் வகையா இருக்கட்டும் இல்ல எண்ணெய் வகைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து டன் கணக்குல சொன்னீங்க. ஆனா உங்கள்ட்ட 5 ஏக்கர் தான் இருக்கு, நீங்க சமாளிக்கிறீங்க.
0: 5 ஏக்கர் தாயா என்னுடைய நிலத்தை மட்டும் வச்சு நான் இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு 5000 விவசாயிகள் இருந்தாங்க தொடர்புல தமிழ்நாட்டில். இன்னைக்கு வந்து ஒரு 10000 விவசாயிகள் என்னட்ட தொடர்புக்கு வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் மேக்சிமம் வந்து ஒரு பொருள் வாங்குறவங்க வந்து ஒரு 5000 பேர் இருப்பாங்க, பொருள் கொடுக்கறவங்க எனக்கு ஒரு 5000 பேர் விவசாயிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா 40 ஏக்கர் 50 ஏக்கர் உள்ள விவசாயிகள். அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் வந்து
1: அவங்க எல்லாமே பக்கத்துல தஞ்சாவூர்ல தான் இருக்காங்களா இல்ல
0: வெளி மாநிலங்கள்லயா? தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, இங்கிட்டு வேதாரண்யம், பட்டுக்கோட்டை, பெரம்பலூர்,
1: அவங்கள்ட்ட இருந்து நீங்க பொருட்களை வாங்கணும்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்டேஷன்
0: கண்டிப்பாங்க கண்டிப்பா இருக்கு. அதுக்கு ஃபீல்டு ஆபீசர் போட்டிருக்கேன். அந்த இதெல்லாம் போய் ஃபீல்டுல பார்த்து அவங்க கலவன் இல்லாம இருக்கான்னு கலவன் எடுக்க சொல்லணும். அந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து பிஎஸ்சி அக்ரி படிச்ச ஒரு 5 நபர்கள் என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாசம் வந்து 25,000 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேலை போட்டு நான் முன்னாடி எல்லாம் நானே தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப தொழில் வளர வளர நான் எல்லாத்தையும் என்னால மெயின்டெயின்ஸ் பண்ண முடியல. ஏன்னா இப்ப வந்து இன்னும் பொருள்கள் வந்து இப்ப தஞ்சாவூர் மாவட்டம் இப்படி ஒவ்வொரு மாவட்டமா நான் வந்து ஆன்லைன்ல பிசினஸ் பண்ண போ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னும் கொண்டு போய் அந்த பொருள் எல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் விரிவு பண்ணிக்கிட்டு தாங்க யாருக்கு.

0: இப்போ நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து வேலை செஞ்சாவே சில பல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் மனுஷன்னா அப்படி தானே சிந்திப்போம்.
1: ஆமாங்க.
0: இத்தனை பேரை சமாளிக்கிறீங்களே, எப்படி இந்த மனித வள மேம்பாடுலாம் கற்றுக்கிட்டீங்க?
1: அது எல்லாமே அனுபவங்கள் தான் ஐயா. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுப்பேன், கொடுத்தாலும் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களை போய் நான் நேரடியாக ஒரு பார்வை எல்லாத்தையும் பார்த்துருவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு விவசாயியாக இருந்துட்டு ஒரு தொழில் முனைவராக வந்திருக்கிறோம்னா நம்ம பொருள் எந்த இடத்துல என்ன போயிட்டு இருக்குங்கிறது தெரியாது, எல்லா இடத்துக்கும் போயிடுவேன். அப்படி இல்லாதபோது இப்போ என் பையன் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சுட்டு அவனும் வேலைக்கு போறேன்னா, இல்லைப்பா நம்ம தொழிலே பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம். நான் வந்து தொழில் முனைவர் ஆகிட்டேன், ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டேங்கிறதுக்காகலாம் பார்க்க மாட்டேன் ஐயா. அஞ்சு ஆள் நெல் காய வைக்கிற இடத்துல நாலு ஆள் தான் நிக்கிறாங்கன்னா உடனே அந்த இடத்துல ஒரு கைலியோ இல்ல வேஸ்டியோ எடுத்து கட்டிக்கிட்டு டக்குன்னு அவங்களோட கூட வேலை பார்ப்பேன். அந்த இடத்துல நான் போய் இறங்கும் போது ஐயோ சாரே இந்த அளவுக்கு பாக்குறாங்க, நம்ம நிக்க முடியாதுல்ல அப்படின்னு அவங்களும் கூட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இதை அப்படி பார்க்க பார்க்க அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களும் கூட அந்தந்த சும்மாவே உட்கார்ந்துருக்கிறாம அவங்க வேலைகளும் அந்தந்த வேலையில கரெக்டா பார்த்துருங்க. பாப்பா நான் உன்ட்ட சொல்ற வேலை இதுதான், இந்த வேலைகளை நீங்க பாத்துட்டீங்கனால ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து உன்னை எதுவும் சொல்ல போறது கிடையாது. இதுல ஒன்னு ரெண்டு முரண்பாடுகள் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிட்டு இருக்கிறோம்.
0: அப்புறம் நீங்க இந்த பயறுகளை, அதாவது முக்கியமா துவரம் பருப்பு வந்து அரைக்கும் போது நிறைய கழிவு, அதாவது மிஷின்ல இயந்திர முறையில அரைக்கும் போது தோல் நீக்கிறதுல கொஞ்சம் சிரமம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பழைய முறைப்படி மண்ணெல்லாம் வச்சு விதை கட்டி முளை கட்டி அதுக்கப்புறமெல்லாம் அரைக்கிறீங்க, அது இயந்திர முறையில அரைக்கிறீங்களா இல்ல நம்ம திருவை முறையில அரைக்கிறீங்களா?
1: இல்ல இயந்திர முறை தான். நாங்க எப்படி பண்றோம்னா ஃபர்ஸ்ட் துவரைய வந்து நல்லா காய வச்சிருவோம். காய வச்சுட்டு பழைய காலத்து மித முறைப்படி கொப்பரை ஒன்று வச்சு தண்ணி கொஞ்சம் நேரம் சூடுபடுத்தி வச்சுருப்போம். வெயிலில் காலையில் 11 மணிக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா வெயிலில் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு அந்த துவரையை அந்த தண்ணியில் அலசுவோம். அலசும் போது கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா மேலே நின்றுக்கும், துவரை மட்டும் உள்ள போயிடும். அதில் சொங்காந்தவரை பூரா மிதக்கும், அதை அரிச்சு எடுத்துருவோம். அந்த துவரையை கரெக்டாக ஒரு 7 மணி வரையும் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிட்டு இந்த மண் வந்து செம்மண் எங்கள் ஏரியாவிலே கிடைக்குங்கய்யா, அந்த செம்மண்ணை வந்து கொண்டுட்டு வந்து குழச்சி இல்லைன்னா புத்தடி மண்ணுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி மண்ணுகளை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து ஒரு நாளைக்கே ஒரு 50 கிலோ போடுவோம். ஏன்னா அதிகமாக போட மாட்டோம், ஏன்னா அதை செய்யறவங்க வந்து வயசானவங்க தான் அந்த இதெல்லாம் செய்வாங்க, அதனால அவங்கள ரொம்பவும் கஷ்டப்படுத்த முடியாது. அவங்களுக்கு ஒரு 50 கிலோ ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த தொழில் செய்யறதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுப்போம். அதை கொடுத்து அவங்க அந்த இதெல்லாம் அலசி போட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தாங்கன்னா ஒரு 10 மணியை போல அதை மண்ணை போட்டு பிசைஞ்சு முட்டு கட்டி வச்சு ஒரு குச்சி ஒன்று ஊனி வச்சுருவாங்க. இதை பயன்படுத்தி வச்சுருவோம். இதை பயன்படுத்தி வச்சுட்டு மறுநாள் காலையில் வெயிலில் எடுத்துகிட்டு போய் நல்லா காய வச்சுருவோம். காய வச்சு ஒரு 3 நாள் காய்ச்சல் போடுவோம். அந்த இதை அப்படியே துவரைய சாக்கில் கட்டி வச்சுருப்போம். ஒரு 15 நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் போடுவோம். வெயிலில் போட்டுட்டு எங்கள் மிஷினில் போட்டோம்னா தோல் மட்டும்தான் போவோம், உள்ள வந்து 1-2 மாவு வந்து அந்த தோலோடு வந்துடும். ஆனால் தூள்கள் சுத்தமாக இயங்காது, சிலது முழு பருப்பாக வரும். அந்த முழு பருப்பை பூரா சல்லடையில் போட்டு நாங்கள் அந்த ஒரு சலிக்கிற மிஷின் இருக்குது, அந்த சலிக்கிற மிஷினில் சலித்தோம்னாக்க முழு துவரை உள்ளது உருட்டை பூரா ஒன்றா எடுத்து வச்சுக்குவோம். பொலாப்பு துவரையை பூரா தனியாக வந்து பேக்கிங் விற்பனை பண்ணுறதுக்கு போயிடும். அந்த முழு துவரை என்ன பண்ணுவோம், பின்னே ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் காய வச்சோன்னா அதுவும் பொலாப்பா அப்படியே வந்துடும்.
0: ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பழைய மரபு முறைப்படி செய்யும்போது இந்த மாதிரி பயிர் அப்புறம் எண்ணெயாக இருக்கட்டும் எல்லாமே செஞ்சால் அதற்கான தயாரிப்பு முறையே ஒரு நீண்ட
1: நேரங்கள் இருக்கு
0: இருக்கு அதுக்கு மனித உழைப்பு அதிகமாகும்.
1: ஆமாம்,
0: இதெல்லாம் வச்சு எப்படி நீங்கள் ஒரு பொருளுக்கான விலையை நிர்ணயிக்கிறீங்க? ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வேறையாக இருக்கலாம், மார்க்கெட்ல வந்து விலை வந்து அவங்க வந்து கார்பரேட் முறை இப்படி தயாரிக்கலாம், எப்படியோ குயிக்கா நடந்துரும், அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்.
1: கண்டிப்பா.
0: நீங்க எப்படி உங்களுடைய
1: எல்லாமே எங்களுடைய பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னாங்கய்யா ஒரு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா கூட தான் இருக்கும். இப்ப மார்க்கெட்ல துவரம் பருப்பு வித்தாங்கன்னா 150 ரூபாய்க்கு விற்பாங்க, நாங்க 200 ரூபான்னு விற்போம். ஏன்னா எங்களுடைய ப்ராசஸ் அதுல செலவுகள் இருக்கு, இதுதான் உண்மைகள்.
0: அப்ப எப்படி நீங்க நுகர்வோரோட அந்த மார்க்கெட்ல போட்டிட்டு ஜெயிக்க?
1: நம்மளுடைய பொருள் ஒரு பக்கம் மூலையில, நம்மளுக்கான தகுந்த மனிதர்கள் நல்ல உணவை வாங்கி சாப்பிடணும், ஆரோக்கியமா வாழணும். நான் வந்து 500,000 பேர் இருக்கானா 500,000 பேருக்கு என்னால் சப்ளை பண்ண முடியாதுங்கய்யா, நான் ஒரு 1000 பேருக்கு பண்றேன். இதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் என்னுடைய மக்கள் கூட வந்தாங்கன்னா இன்னும் கிராமத்தில் உள்ள இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இப்ப என்னுடைய ஆர்டர்கள் அதிகமா வந்துச்சுன்னா அவங்கள நான் வேலைக்கு அதிகமா கூப்பிட்டுக்குவேன். அவங்களெல்லாம் வந்து 1 நாள் சம்பளம் 2 நாள் சம்பளம் இந்த மாதிரி, இந்த 3 நாளைக்கு இந்த தோரை மட்டும் கட்டி கொடுத்துட்டு போங்க, இல்ல இந்த உளுந்த மட்டும் ஓட்டி கொடுத்துட்டு போங்க, இல்ல இந்த எண்ணெயை மட்டும் நீங்க அதை எல்ல காய வச்சு கொண்டாந்து கொடுங்க. இதுக்கெல்லாம் நான் ஆள் தனியா ரெடிமேட் ஆள் மாதிரி வச்சிருப்பாங்க, அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு போதியமான சம்பளம், ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு லேடிஸ்னா ஒரு 600 ரூபாய் கொடுப்போம். பொழுதுனைக்கும் காலையில வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம், இடையில டீ பழம் வாங்கி கொடுப்போம், ஒரு 600 ரூபா கொடுப்போம். ஜென்ஸ்னா 1000 ரூபா கொடுப்போம்.

0: அந்த அளவுக்கு ரெடிமேடாக நாங்கள் வந்து டெய்லியும் ஒரு லேபராகவும் வச்சுருக்கோம்.
1: சரிங்க, ஐயா இந்த கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணுறீங்க என்ன, அதில் வரக்கூடிய புண்ணாக்குகள்லாம் எப்படிங்க, விற்பனையா இல்லை?
0: அதில் வர்ற புண்ணாக்கள் வந்து தெரிஞ்சவங்க மாட்டுக்கு வாங்கிக்குவாங்க ஐயா. எள்ளு புண்ணாக்கு மேக்ஸிமம் வந்து நாங்கள் மாட்டுகளுக்கு, கறவை மாடு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவோம். கடலை புண்ணாக்கு வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க வாங்கிக்குவாங்க. எங்களுக்கு வந்து கோழி பண்ணைக்கு மாதம் எப்படியா இருந்தாலும் ஒரு 200-500 கிலோ தேவைப்படும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அதை பவுடர் ஆக்கி அதோட கடலை புண்ணாக்கு, சோளம், கம்பு, சோயா இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து தயார் பண்ணி அதை மாவு மாதிரி குறுண வடிவில் அரைச்சி இதோட கலந்து, தாது உப்பு எல்லாமே இந்த மாதிரி இது எல்லாமே கலந்து, அது என்ன முறையில் கலக்கணுமோ தீவன முறைக்கு அதை எல்லாமே கலந்து கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கும்.
1: இப்போ இந்த கோழி பண்ணை எத்தனை வருடமாக வச்சிருக்கீங்க?
0: இப்போ கோழி பண்ணை வந்து இப்போ ஒரு 3 வருஷமாக தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: நல்லா போகுதுங்களா?
0: நல்லா போயிட்டு இருக்கீங்க. முட்டை வந்து 15 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். கோழி வந்து ஒரு உயிர் எடை வந்து 400 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் வந்து விரும்பி வாங்குறாங்க. ஒரு நாள் குஞ்சு, 1 மாசத்து குஞ்சு, இந்த மாதிரிலாம் குஞ்சும் விற்பனைக்கு போயிட்டு இருக்கு.
1: இதுல வந்து உங்களுக்கு இந்த சமூக வலைதளங்கள், அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இதெல்லாம் எப்படி உங்களுடைய தொழிலுக்கு பயன்படுது அப்படிங்கறத சொல்லுங்க.
0: அன்னையை பொறுத்த அளவுல நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 200 கிலோ, 150 கிலோ, 50 கிலோ இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வலைதளங்கள் இல்லாத போது ரேடியோவில் கேட்குறவங்க, பேப்பர் விளம்பரங்கள், அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள் இந்த அட்டை போனீங்கன்னா இப்படி நல்லா இருக்கும்னு சொல்லி இப்படி பண்ணவங்க. இன்றைக்கு தான் நம்ம வந்து மாசம் ஒரு 2500 கிலோ இல்லை வந்து 3000 கிலோ வரலையும் பண்ணிட்டு இருக்கிறோம்.
1: ஒரு வங்கியோட தொடர்பு வைத்துக் கொள்ளும் போது அது எந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
0: வங்கிகள் வந்துங்க ஐயா நம்மளுக்கு நம்பி கடன் கொடுக்குறாங்க. இது 25 வகையான லோன்கள் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறேன். தொழில் கடன் கொடுத்துருக்குறாங்க. கடைக்கு மிஷினரியல் வாங்கறதுக்கு எஃப்எம்இல சொல்லிட்டு, எம்எஸ்எம்இன்னு சொல்லிட்டு அந்த கடன் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான கடன்கள் வாங்கியிருக்கிறேன். நான் ஒரு விவசாயியாக இருந்தவன், நான் விவசாயத்தை மட்டும் உழுதுகிட்டு இருந்தேன்னா ஒரு டிராக்டர் கடன் தான் வாங்க முடியும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சிந்திச்சு போனதுனால இன்னைக்கு ஒரு 15 வகையான கடன் எனக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொன்றையும் ஒரு வழிகள் அவங்க சொல்கிறாங்க. அப்போ வங்கி இல்லாமல் நம்ம எதுவுமே பயன்படுத்த முடியாது. வங்கி இருந்துச்சுன்னா தான் ஒரு கடனை வாங்கினோம்னா தான் சார் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வரவு செலவு யார் கரெக்டாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி நேயர்களையும், அந்த மாதிரி ஏஜென்சிகளையும், அந்த மாதிரி ட்ரேடர்ஸ்களையும் தான் இன்னைக்கு வச்சுக்கிட்டு நெல் வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரிசி வியாபாரமாக இருந்தாலும் சரி, மதிப்பு கூட்டு பொருள்கள் பண்ணுற பொருள்களாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கு நான் வந்து ஒரு 100 ரூபா முதல் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபா லாபக்கூடிய பொருளாக தான் நான் கொடுக்குறேன். ரெண்டு பேரும் வளரணும், நீங்களும் வளரணும், நானும் வளரணும். நானும் இன்னொருத்தவங்கள்ட்ட தான் பேங்க்ல கடன் வாங்கியிருக்கிறேன். 1ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரலையும் வரவு செலவு பேங்க் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய அக்கௌண்ட்ல போயிட்டு
1: இருக்கணும். ஐயா சிறப்புங்க ஐயா, இதுவரை எங்களோட கலந்து கொண்டு நெல்ல எப்படி மதிப்பு கூட்டுறது, இயற்கை முறையில் எப்படி பாரம்பரிய நெற்களை, நெல் ரகங்களை வளர்க்குறது, விதை விற்பனை எப்படி, அப்போ எண்ணெய் வகைகள், பயறு வகைகள், எப்படி ஒரு தொழில் முனைவோராக கோழி பண்ண ஆரம்பிச்சிங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரையும் அனுசரித்து ஒரு நிறுவனமாக நடத்திட்டு வர்றீங்க, ஒரு தொழில் செஞ்சால் எப்படி நஷ்டம் வரும், அது எப்படி ஏற்றுக்கிட்டு போகிறது, நல்ல பல ஆலோசனைகளை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.
1: வாழ்த்துக்கள்ங்க.
0: இதை கேட்டுட்டு என்னுடைய நம்பரை வந்து தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய தொடர்பு எண்ணுங்க ஐயா 96-98-36-99-27ங்க ஐயா.
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்லிருங்க.
0: 96-98-36-99-27ங்க.
1: நன்றி.
0: நன்றிங்க.
2: நுகர்வோராக இருந்தாலும் சரி, விவசாயிகளாக இருந்தாலும் சரி, முறையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை கடைபிடித்தால் உழவரும் தொழில் முனைவோர் ஆகலாம்னு இதுவரைக்கும் தன்னோட அனுபவ கருத்துக்களை நேர்முகத்துல நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. தஞ்சாவூர் மாவட்டம் குருவாடிப்பட்டி எம் ஆசை தம்பி அவங்க. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
3: உழவர் நண்பர்களே, பெரம்பலூர் மாவட்டத்தில் பெருவாரியான இடங்களில் கடந்த 2 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இந்த மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வது அவசியம். கோடையில் உழவு செய்வதால் களைகள் பெருக்கமடைவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் பயிர் சாகுபடியின் போது களை பிரச்சினை வெகுவாக குறைகிறது. உழவு செய்யாத வயல்களில் மழை பொழிவின் பொழுது மழைநீர் வயலில் சேகரிக்கப்படாமல் வீணாகின்றது. இதனால் மேல்மண் அரிமானம் ஏற்படுவதோடு மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் விரயமாகின்றது. உழவு செய்வதால் மண் அரிமானம் தடுக்கப்பட்டு வயலிலேயே மழை நீர் கிரகிக்கப்படுகின்றது.

0: நிலப்பரப்பின் கீழ் ஈரம் காக்கப்படுகிறது. பூச்சி பூஞ்சானங்களும் கட்டுப்படுத்தப்படுகின்றன. உழவு செய்வதால் முன்பருவ விதைப்பு செய்வதற்கு வசதியாக இருக்கும். முன்பே உழவு செய்த நிலத்தில் மறு உழவு செய்து விதைப்பது சுலபமாக இருக்கும். இதனால் அடிமண் இறுக்கம் நீக்கப்படுவதுடன் நீர் கொள்திறனும் அதிகரிக்கும். விளைச்சலும் 20% வரை அதிகமாக வாய்ப்புள்ளது. எனவே வேளாண் பெருமக்கள் கோடை உழவு செய்து எதிர்வரும் பருவ காலங்களில் அதிக மகசூல் பெற்று பயனடையுமாறு பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் அறிவிக்கின்றார்.
1: கால்நடை வளர்ப்போரே, இடி மின்னல் தாக்குதலிலிருந்து கால்நடைகளை பாதுகாக்க விவசாயிகள் கால்நடைகளை மழை கருக்கள் வரும் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. மேலும் மந்தையாக மேயும் வெள்ளாடு செம்மறியாடுகளை மின்னல் தாக்கும் வாய்ப்பு உள்ளது. கால்நடைகளை முள் கம்பி வேலியில் அல்லது மரங்களின் அருகில் கட்டுவதை தவிர்க்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளுக்கு அருகில் இருக்கும் மரங்களை வேரோடு சாய்ந்து கொட்டகையின் மேல் விழுவதை தவிர்க்க மரக்கிளைகளை கவாத்து செய்ய வேண்டும். மேலும் தூங்கு மூஞ்சி, வாகை, வாதநாராயணன் போன்ற மரங்கள் அதிவேக காற்றின் போது வேரோடு சாய்ந்து விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆகவே கால்நடை வளர்ப்போரே, இதை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு புதுக்கோட்டை மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் அறிவிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 8 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடியை மத்திய அரசு திறம்பட கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு மற்றும் தொழில் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர், இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலிய பொருட்களை தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார். எரிபொருளை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்துவது தற்போதைய சூழலின் அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர், சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த உயர்நிலை குழு கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல், நதி மேலாண்மை முன்னெடுப்புகள், வானிலை முன்னறிவிப்பில் ஏற்பட்டுள்ள அறிவியல் மாற்றங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றுக் கொண்டார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் அருண்ராஜ், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகிய 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் திரு விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் அதிநவீன சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் குற்றங்களை தடுக்க 65 போதைப்பொருள் தடுப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளில் அவர் கையெழுத்திட்டார். அதனைத் தொடர்ந்து தலைமை செயலகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து தலைமை செயலாளர், காவல்துறை தலைமை இயக்குநர், மதுவிலக்கு ஆயத்தீர்வை கூடுதல் தலைமை செயலாளர் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழமந்தான் தொகுதி

சட்டப்பேரவை உறுப்பினர் திரு கருப்பையா மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் நாளை காலை 9:30 மணிக்கு கூடுகிறது. சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாளை பதவியேற்க உள்ளதாக சட்டப்பேரவை முதன்மை செயலாளர் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தல் நடைபெற இருப்பதாகவும் அவர் கூறினார். முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். இதனிடையே தமக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட முதலமைச்சர் விஜய், தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் விரும்புவதாக கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதை அடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நாளை மறுநாள் மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கோடை மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து துவங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 5 அருவி சிற்றருவிகளில் சுற்றுலா பயணிகள் நீராடி மகிழ்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இதமான காலநிலை நிலவுவதால் அங்கும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதை ஒட்டிய இலங்கை பகுதியில் வளிமண்டல சுழற்சி நிலவுவதாகவும் இதன் காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனிடையே நாளை ராமநாதபுரம், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்த மையம் கூறியுள்ளது. நாகையில் பிரசித்தி பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் சித்திரை திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்ச்சியான செடில் உற்சவத்தில் ஏராளமான குழந்தைகள் பங்கேற்று வருகின்றனர். சென்னையில் நடைபெற்ற IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. 204 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ராய்ப்பூரில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் மும்பை இண்டியன்ஸ் சற்றுமுன் 6 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 46 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:06. ஞாபகங்களின் வளமையாய், நினைவுகளின் பொக்கிஷமாய், நம் இதய நம் இளம் வயதில் தேடி தேடி கேட்ட பாடல், தேடாமல் கேட்டால் கிடைக்கும் நம் வானொலியில். இது இரவு இசை இனிமை. நேர்களை 80-90களில் உங்கள் மனம் தொட்ட பாடல்கள் நிறைய இருக்கும். அந்த பாடலை நம்ம வானொலியில் இப்போ கேட்கலாம். நேரலை நிகழ்ச்சியில் 4-3-1-246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். புதிய நேயர்கள் 4-3-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடலை கேட்க தயாராருங்க. இப்போ பாடல் வருது இந்தியன் படத்திலிருந்து.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9383648462 1
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

0: 8:13. திருச்சிராப்பள்ளி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கோம். நேரலை நிகழ்ச்சியில பங்கேற்று பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் யாரு? வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நல்லுசாமி சார்.
0: நல்லுசாமி, என்ன பாடலுங்க ஐயா வேணும்?
1: படிக்காதல இருந்து ராஜாவுக்கு ராஜா.
0: ராஜாவுக்கு ராஜா கேட்டலாமா?
1: ஆமா சார், கேட்டலாம் சார்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா அழைத்தமைக்கு. நேயர்களே, நீங்களும் இதே போல உங்களுக்கு பிடிச்ச 80-90களில் வந்த பாடலை நம்ம வானொலியில் கேட்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது 4431-246-102 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். அறிமுக நேயர்கள், 4431-240-102 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். நேயர் கேட்ட பாடல் இதோ.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டோம். படிக்காதவன் படத்திலிருந்து 8:18 ஆயிட்டு இருக்கு. இரவு இசை இனிமே கேட்டுட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்த பாடலா நாம என்ன கேட்க போறோம், அதை கேட்க போற நேயர் யாரு? வருக வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
1: சார்? நான் அரியமங்கலத்தில் பீர்முகம் பேசுறேன் சார். பார்வையற்ற மாற்றத்திறனாளி பேர் பீர்முகம் பேசுறேன்
0: சார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: இருக்கோங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஐயா எனக்கு செந்து ஐயா எனக்கு 16 வயதுல படத்துல இருந்தே செந்தூர பூவே செந்தூர அந்த பாட்டு போடுங்க ஐயா.
0: சரிங்க, உங்களுக்காக கொடுத்துடலாம் பாடல். நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுருக்கேங்க.
0: சரிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றிங்க ஐயா. உங்களுக்கான பாடல் இது.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல், 16 வயது நிலை படத்திலிருந்து.

0: இனிமையான நினைவுகளை தரும் காலத்தை வென்ற பாடல்கள்.
1: பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடி ஆறு,
0: மனதை தாளாட்டும் அற்புத கீதங்கள்.
2: நான் பாடுவேன் மனதோடுதான், நான் பேசுவேன்.
0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
3: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்க

0: சுவையான தருணங்களை இன்றும் தரும் இதமான கானங்கள்.
1: மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணிமாளிகை தான் கண்ணே.
0: இப்படி நமக்கு பிடிச்ச பாடல்களை நம்ம பெயரோட தினமும் கேட்கலாம் மதுரகீதம் நிகழ்ச்சியில பகல் ஒரு மணிக்கு. அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்க பெயர் ஊரோட சேர்த்து நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி திருச்சி 1 அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமா அனுப்பலாம். காற்றலையில நம்ம பெயரோட நமக்கு பிடிச்ச பாடலும் விளம்பர கேட்டு ரசிக்கலாம். திருச்சி பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்
2: 8:23. இரவு இசை இனிமை கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நிகழ்ச்சியில இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள் சார். என்னுடைய தாய் வீடான திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் என்னுடைய தாய் வீடு மதுரையிலிருந்து
2: ஐயா நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதுங்க ஐயா. சொல்லுங்க. மதுரையிலிருந்து ஆண்டனி பேசுறீங்க.
3: என்ன
2: பாடல் வேணும்?
3: ஒரு பாடல் ஒன்று, சூரக்கோட்டை சிங்க குட்டியில பீச் அந்த பாடி அந்த காளிதாசன் கொஞ்சம் மதுரைக்கும் கொஞ்சம் அனுப்பிவிங்க சார்.
2: கண்டிப்பா. இதோ வந்துட்டாரு உங்களுக்காக நீங்க கேட்ட பாடல்.

ஜெயச்சந்திரன் பி சுசீலா பாடிய பாடல் கேட்டோம். சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்திலிருந்து. நேயர்களே, நமது அலைவரிசைகளில் அடுத்து வர இருப்பது சென்னையில் இன்று காலை நடைபெற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களது தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பு. இணைந்திருங்கள் நேயர்களே.

0: நேரம் இப்போது 8:30.
1: ஆகாஷ்வாணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை நேயர்கள் இப்போது கேட்கலாம். தமிழ்நாட்டில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து சில கட்சிகளின் உதவியுடன் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க உரிமை கோரியது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்களை ஆட்சி அமைக்க அழைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட 9 அமைச்சர் பெருமக்களின் பதவியேற்பு விழா இன்று காலை 10 மணிக்கு சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்.
2: திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.
1: அவருடன் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், கே ஏ செங்கோட்டையன், பி வெங்கடராமன், ஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, எஸ் கீர்த்தனா உள்ளிட்ட 9 அமைச்சர்களும் பதவியேற்றனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சில முக்கிய திட்டங்களுக்கு கையொப்பமிட்டார்.
3: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையை

0: ஆணையிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், பெண்களின் பாதுகாப்பினை மேம்படுத்தும் பொருட்டு தடுப்பு மற்றும் பாதுகாப்பு யுத்திகளை முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் போதை பொருட்கள் தொடர்பான குற்றங்களை கண்டுபிடித்து கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு அனைத்து மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதை பொருட்கள் தடைப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார்.
1: பின்னர் தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசுகையில்,
2: என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களை மாதிரிதான், உங்கள ஒருத்த மாதிரிதான், உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரிதான், உங்க புள்ள மாதிரிதான், உங்க மகன் மாதிரிதான், உங்க அண்ணன் மாதிரிதான், உங்க தம்பி மாதிரிதான், அப்படிதான் நான் உணர்றேன். அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. எதுவா இருந்தாலும் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாம தான் நான் செய்வேன். இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கீங்க. அதே நேரத்துல எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதை பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்தே அதை நான் எடுப்பேன். பசங்களை அதுல இருந்து காப்பாத்த வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. சட்டம் ஒழுங்கு எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம அரசு கூடவே நிற்கும். தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு, எனக்காக நீங்க குரல் கொடுத்ததுக்கும், எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கூடவே நின்றதுக்கும் உங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.
1: இந்த நிகழ்வில் முன்னாள் தெலுங்கானா மாநில ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். நேயர்கள், இதுவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி, சென்னை.
3: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
4: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி 8:35 நேயர்களே, மீண்டும் தொடர்கிறது இரவு இசை இனிமை. நேயர்கள் மனம் தொட்ட 80-90களில் வந்த பாடல்களை நேயர்களோட விருப்பப்படி கேட்கும் நேரம் இது. உங்கள் மனம் தொட்ட பாடலை கேட்க 0431-1-246-102-1 அப்படிங்கிற எண்ணை தொட்டு வரலாம். அறிமுக நேயர்கள் 0431-1-240-102-1 அப்படிங்கிற இந்த எண்ணை தொட்டு வரலாம். நிகழ்ச்சியில இணையும் நேயர் வருக, வணக்கம்.
5: இனிய இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
4: தனலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கேன் சார்.
4: இரவு இசை இனிமையில இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய பாடல்,
5: நீதியின் மறுபக்கம் படத்துல இருந்து மாலை கருக்கையில் சோலை கருங்குயில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் அந்த பாட்டு போடுறேங்க சார். நிகழ்ச்சியா ரொம்ப அருமையா இருக்கு. நான் இது ஒரு 4வது தடவை இந்த நிகழ்ச்சியில இணையறேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
4: ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, அடிக்கடி நிகழ்ச்சிகளையும்
5: நன்றி, நிகழ்ச்சி
4: கலந்துக்கோங்க. நன்றிமா. நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: 8:42, திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமை கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
1: சார் வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் தாலுக்கா கும்பகுடி கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் குமார், அறிமுக நேயர்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்.
1: ஹலோ.
0: ரொம்ப சந்தோஷங்க ஐயா, அறிமுக நேயராக நீங்கள் வந்திருக்கீங்க நிகழ்ச்சியில். என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சின்ன கவுண்டர் படத்துலேருந்து முத்துமணி மாலை பாட்டு வேணும் சார்.
0: சரிங்க. எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க, வானொலி கேட்டுட்ருக்கீங்க?
1: டிவி எல்லாம் இல்லை சார், நான் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து வானொலி மட்டும்தான் சார்.
0: அப்படியா, சிறப்பு சிறப்புங்க.
1: நம்ம அப்பையிலேருந்தே நம்ம வீட்டில் டிவி கிடையாது, எப்பவுமே எஃப்எம் தான். காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வேலைக்கு போகிற வரையும் கேட்பேன். அதுக்கப்புறம் 5 மணியில

0: நைட்டு 11 மணி வரைக்கும் கேட்பேன் சார்.
1: சரி, இப்போ என்ன வேலை பார்க்குறீங்க நீங்க?
0: நான் சென்ட்ரிங் வேலைக்கு போகிறேன் சார்.
1: சரிங்க சரிங்க சரிங்க. வேணா வேலை பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் நம்மளால் வானொலி கேட்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: கேட்க முடியாது சார், ஏன்னா 3வது ஃப்ளோரு 4வது ஃப்ளோரில் வேலை பார்க்கும்போது கேட்க முடியாது.
1: கட்டிட வேலை கொஞ்சம் கடினமான வேலை தானே?
0: ஆமாங்க சார்.
1: சரிங்க, சிறப்புங்க ஐயா. உங்களுடைய ஓய்வு நேரத்தை எங்கள் வானொலியோடு நீங்கள் செலவு செஞ்சுட்டு இருக்கிறீங்க,
0: ரொம்ப நன்றிங்க.
1: முதல் நேராக வந்து, அதாவது அறிமுக நேராக வந்திருக்கீங்க இன்றைக்கு தான் முதல் முறையாக. உங்களுக்கு நீங்கள் கேட்ட பாடல் என்ன, படத்துலேருந்து என்ன பாடல்?
0: சின்ன கவுண்டர் படத்துல
1: முத்துமணி மாலை போட்டுடலாங்க ஐயா. ரொம்ப நன்றி அழைத்தமைக்கு.

0: 8:48. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம். இரவு இசை இனிமை. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. புதுக்கோட்டை மாவட்டம் தென்னூர் வந்து பள்ளிப்பட்ட இருப்பதுங்க ஐயா.
0: பழனி ஐயா, தென்னலூர்லாம் எப்படி மழை பெய்தா?
1: சாப்பிட்டேங்கய்யா, சாப்பிட்டேன், இப்பதான் சாப்பிட்டேன். ரொம்ப நாளாச்சு, விடுதலை ஆகி இப்பதான் வந்திருக்கிறேன்.
0: அப்படிங்களா, சரி சரிங்க.
1: ஆமாங்க,
0: மழையெல்லாம் பெய்யுதுங்களா உங்க ஊர்ல?
1: மழை பெஞ்சிட்டே இருக்கு, ரெண்டு நாள மழை பெய்யுங்கய்யா.
0: சரி சரிங்க. என்ன பாடல் வேணும்?
1: இந்த சூரன் பத்தி தங்க சிங்கிலே அந்த பாட்டு வேணுங்கய்யா.
0: ரொம்ப சந்தோஷம்ங்கய்யா, நீங்க கேட்ட பாடல் இதோ.
1: ரொம்ப நன்றிங்க, நன்றிங்கய்யா.

0: 8:53 இரவு இசை. இனிமேல் கேட்டுட்ருக்கோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். 80-90களில் வெளிவந்த படங்கள்லேருந்து நேயர்கள் மனம் தொட்ட பாடல்களை கேட்டுட்ருக்கிறாங்க. அந்த வரிசையில் அடுத்து நம்முடைய இணையும் நேயர் வருக. வணக்கம்.
1: காட்டூர்லேருந்து சத்யராஜ் பேசுகிறேங்க.
0: காட்டூர் சத்யராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும்?
1: காதல் கோட்டையிலேருந்து பாட்டு போடுறேன்.
0: காதல் கோட்டையிலேருந்து பாடல் போட்டுடலாம், எந்த பாடலாக இருந்தாலும் சரி.
1: சரிங்க.
0: சரிங்க, நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நீங்கள் கேட்ட திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் இதோ.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரை கேட்டு ரசித்தோம் இரவு இசை. இனிமே நேயர்களே, உங்களின் நினைவிற்கு நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 10 மணிக்கு ரவிவாசரிய அகில் பாரதிய சங்கீத் சபா நிகழ்ச்சியில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே இன்று வாட்ஸ்அப் வழி நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் அணிவகுக்கும். தொடர்ந்து இணைந்தீர்கள் நேயர்களே. அடுத்து ஒலிக்க இருப்பது நியூஸ் at 9.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். இனி இன்னிசை ஊர்வலமாய் இனிய ராகம். இது இரவின் இனிய ராகம்.

9:22 இனிய ராகம் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இனிய ராகம் நிகழ்ச்சியில பாடல் வருது வல்லரசு படத்திலிருந்து.

0: நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு 87வது பிறந்த நாள்.
1: இந்த உன்னதமான தருணத்தில் திருச்சி வானொலி உங்கள் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தை
0: என் வானொலி என் வாழ்க்கை என்ற தலைப்பில் உங்கள் அனுபவங்களை உங்கள் குரல் பதிவாக
1: 9038546102
0: என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வரும் புதன்கிழமைக்குள் அனுப்புங்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடல் கேட்டோம். நேரம் 9:38. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி 10 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. நேயர்களே, உங்கள் மனம் தொட்ட பழைய

பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் வழியாக 938-546-1021 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், இடம்பெற்ற படம், உங்களுடைய பெயர், ஓர் இதை நீங்கள் தட்டச்சு செஞ்சும் அனுப்பலாம், குரல் பதிவாகவும் அனுப்பலாம். நமது முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு ரவி வாசரிய அகில பாரத சங்கீத் சபா நிகழ்ச்சியில் வித்வான் டி ஸ்ரீனிவாஸ் அவர்களின் வீண இசை கேட்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். இனியராகும் நிகழ்ச்சியில் ஹரிஹரன் ஹரிணி பாடியிருக்கும் பாடல் வருது சமுத்திரம் படத்திலிருந்து.

0: ये संगीत सभा के लिए आकाशवाणी हैदराबाद के स्टूडियोज में रिकॉर्ड किया गया और आकाशवाणी के दिल्ली केंद्र द्वारा प्रसारित हुआ.
1: With that, we conclude the Veena recital by Vidwan D. Srinivas in the broadcast of Ravivasariya Akhila Bharatiya Sangeeta Sabha. He was accompanied on Mridangam by Sri Yashwant Hampiholi and on Ghatam by Sri M. Chandrakant. This concert was recorded at the studios of Akashwani Hyderabad for Ravivasariya Akhila Bharatiya Sangeeta Sabha and was brought to you from the Delhi station of Akashwani.
2: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. திருச்சி வானொலியின் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அதிகாலை 5:45 நிகழ்ச்சிகள் தொடங்கும். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz-இல் நாளை காலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை கேட்டிணைந்திருங்கள்.